நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு.

விலகினாலும் நம்புவேன், பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன்,

0: முகம் ஏ உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அமீன் எத்தனை நான் ஒன்றை மகிழ்ப்படுவதாக. சௌதரி பிருந்தாக இணைப்பில் வரவில்லை, எங்களோட மூத்த ஊழியர் இணைப்பில் இருக்கிறார்கள், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனை நாமத்தை உயர்த்துவான். பிரைஸ் லோட் ஐயா,
1: Praise the Lord, sister. Praise the Lord.
0: பிரைஸ் லோட் ஐயா. வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் எங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம் ஐயா.
1: ஆமென், ஆமென். இந்த நேரத்திலே நான் இருக்கும் பொழுது ஏதோ எனக்கு தோன்றித்து தெய்வ செய்திக்கு ஆயத்தப்படுத்து ஒரு ரேவுதல் வந்தபடினாலே யோசித்தேன். பிருந்தா வரவே நான் ஆவியான திட்டம் போல இருக்க ஆமென் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் ஒரு முதலாவது செய்தியை கொடுக்க நீர் என்னை அழைத்தவரே அந்த கிருபை காண்று. இந்த செய்தியை என்னை மறந்து நீர் பேசு மறு ஒளிவர்களை கேட்கும் பொழுது கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. தொடர்ந்து என்னை ஆசீர்வாதி. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே உங்கள் சரீர வேதனையிலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் சரீர வேதனையிலும் தேவனுக்கு ஒரு நோக்கம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வியாதி வந்தால், சரீரத்தில் நோவு வந்தால், அது கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன, இதை நாங்கள் படிவாக விசுவாசிக்கிறேல. எவ்வளவோ வார்த்தை தலைமுறை குணமானவன் தலைமுறை குணமான இருக்கின்ற எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இன்றைய நாளிலே பாருங்கள், இந்த ஏராளமான ஸ்திரீகள் நாள்பட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியான வேதனையிலும் தூக்கமற்ற இதழும் ஜீவத்தை கற்றுக் கொடுக்கின்ற அதிகமான முதியோர்கள், அதிகமான ஸ்திரீகள் எவ்வளவு வேதனையோடு துன்பரோடு தோண்டு கிடக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? தங்கள் எதிர்காலத்தில் என்ன சம்பவிக்குமோ என்ற பயத்தினாலே அவர்களுடைய மனம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த பயம் வரும் பொழுதுதான், ஒரு வியாதி எங்களுக்கு நேரிடும் பொழுது இந்த பயம் வரக்கூடாது. பயம் வரும் பொழுது சத்துரு வந்து பிடித்து விடுவான். எங்கள் வார்த்தையிலே மிகவும் கோணமாக இருக்கணும். பேசும் வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும்

நான் பார்த்துருக்கேன் இலங்கையிலே, கனடா தேசத்தில் கூட இந்த முதியோர் இல்லங்களில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் நோயினால் வலியினால் துவண்டு கதறுகிறார்கள். நான் இந்த கனடா தேசத்திலே அநேக முதியோர் இல்லங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பிடி, ஒரு வேதனையாக இருக்கும். என் மகன் எங்கே, மகன் எங்கே, வேதனை வழியாக துடிப்பார்கள் அவர்கள். அது அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் முதியோர்கள் அங்கே கவனிக்க மாட்டார்கள் சரியாக. எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் வியாதியினால். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே வேதனை நிமித்தம் உங்கள் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சோதனைக்கு இடம் கொடுக்கக்கூடாதீர்கள். மரணத்துக்குரிய திறவுகோள் நன்றாக கவனிக்க வேண்டும். மரணத்துக்குரிய திறவுகள் இயேசுவின் கையில் தான் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:18 கடைசி வசனம், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோளை உடையவனாக இருக்கிறேன். எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மா எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணத்தின் திறவுகள் தேவனுடைய கையில் தான் இருக்கு. இதனுடைய கையில் இவ்வளோ எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கின்றன. பயப்படக்கூடாது. நான் யோசிப்பேன் சில நேரம், எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இந்த ஊழியக்காரர் ஜபிக்கிறார்கள் சுகம் வருது, மரித்த சடலத்தை எழுப்புகிறார்கள் நல்லது, இவ்வளோ வியாதியிலேருந்து குணமாக்க சப்பானி நடக்க பண்ணுகிறார்கள் நல்லது, மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள் இல்லை இந்த உலகத்தில் கண்டிருக்கிறேன் நல்லது. ஆனால் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது என்னென்றால், ஏன் இந்த முதியோரை ப்ரே பண்ணி இளைஞராக்கக்கூடாது? எனக்கு ஒரு கற்பனை, ஒரு சிந்தனை வந்தது எனக்கு சிந்திக்கிறதுல கொஞ்சம் கூட. இந்த முதியோர்களை இளைஞராக்குறது இப்போ என்ன, ஜெபம் பண்ணி பிரதர் லெஸ்ஸி மாதிரி ஆக்கி விட்டாருந்தா, லெஸ்ஸி லெஸ்ஸி பிரதர் இளைஞனா என்ன, அப்போ என்ன இளைஞன் ஆக்கி விட்டால் நான் லெஸ்ஸி பிரதரோட உரியஞ்சலாம் என்ன, அப்படி ஏன் ஜெபம் பண்ண இயலாது? ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றுக்கும் அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த முதியோரை இளைஞனாக்கினார். அடுத்த விஷயம், இந்த வயோதிக பெண்களை வாலிப பெண்ணாக்கினா அது பிரச்சனை, அதெல்லாம் பியூட்டி பியூட்டி வரலாம் போய் இருக்கிற ஆண்டவர் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பியூட்டில பியூட்டி பார்லவே இருப்பேன். சில பேர் பாருங்க, வியாதி வந்தவங்க கொஞ்சம் உடம்பு நொந்தோன்னு இந்த விட்டமின் பில்ஸ் அது இது எல்லாம் போட்டு குடிப்பார்கள். நான் வார்த்தை விட்டுருவார்கள், தேவனை விட்டுருவார்கள், B12 இப்படியான விட்டமின்லே தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள். காரணம் என்ன, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. எங்களுக்கு ஒரு சரீர வியாதி வந்தா அதை தேவன் குணமாக்குவார். பாருங்கள் வாருங்கள் என்னென்றால், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆறு நோக்கி பார்த்தான், கத்திர நோக்கி பார்த்தான். டாக்டர்கிட்ட போகக்கூடாது, டாக்டர்கிட்ட போகத்தான் வேணும். பாருங்கள் இப்போ என்னென்ன, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சொல்லுவார், உனக்கு நீ ஒரு ஒத்துக்கிழமை தான் இருப்ப, அவ்வளோதான், அதுக்கப்புறம் மண்டையை போட்டுருவேன் டாக்டர் சொல்லுவார். அழுவினேன், ஆறு அழுகிறது டாக்டர் அழுவார். ஏனென்றா அவருக்கு ஒரு ஆத்மா இல்லை, பேஷண்ட்ல தான் காசு அடிக்கிறவர் என்ன துட்டு துட்டு துட்டு. அப்ப டாக்டர் அழுவார், ஐயோ ஆத்மா போயிட்டுதே காசு வாங்கினா போயிடுச்சு. இப்ப என்னண்டா அந்த விசுவாசி அழுகுது, டாக்டரான அளவு வேணும். அப்ப நாங்க என்ன சொல்றோம் டாக்டருக்கு, நீ இவ்வளோ காலமும் அப்போ வச்சு வச்சு இவ்வளோ காசு அடிச்ச நல்ல ஆளு நல்ல ஆளுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு புத்தி இல்லை. சரி அடுத்த பாருங்க, குழந்தை பிளக்க வேண்டிய எலியா ஜெபித்த போது நடந்தது என்ன, அந்த பிள்ளையின் மேல் மூன்றரம் குப்புற விழுந்து, ஏன் மூன்றரம் விழுந்தார், ஒருக்கா விழுந்தா காணாதா, ரெண்டுரம் விழுந்தா காணாதா, ஏன் மூன்று தரம் குப்புறம் விழுந்தார், ஏன் விழுந்தார் மூன்றரம், இதை யோசிக்கிறேன். அட அவர் குணமாக்குறான், ஒருக்கா விழுந்தா குணமாக்கலாம் தான், மூன்று தரம் விழுந்திருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு நொந்திருக்குமோ தெரியாது. என் தோனியா கத்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்படணும் என்று கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். நன்றாக கவனிக்கணும், கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, ஊழியக்காரர்கிட்ட கொண்டே தடையை கொடுக்கறையில, கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையனுடைய ஆத்மா அவனுக்கு திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பாருங்க.

0: பாருங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன். இதிலே ஒரு கேள்வி, ஏன் அவனுக்கு 15 வருஷத்தை கொடுத்தார், 20 30 கொடுத்துருக்கலாமே. நன்றாக யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன வெளிப்பாடு இருக்கு. எசேக்கியா விண்ணப்பத்துக்கு அவன் கண்ணீரோடு சிறுப்பக்கமாக பார்த்து ஜபிச்சிருக்கிறான். அதை கண்ட தேவன் சுகம் கொடுத்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும் என்றால், டாக்டர் நீ நீ ஒரு கணையில் மண்டையை போடுவாயின்னு சொன்னால், அந்தாண்ட கதையை விட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சிவரை பார்த்து, குறிய பார்த்து, ஆனந்த பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை வேதம் சொல்லு, நான் சொல்லல. இயேசு என்ன செய்தார், கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. நல்லா பாருங்க, வசனங்களை உபண்டா வாசிங்கோ. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்திருக்க ஐயா, நான் அந்த அதிகாரத்தை பாய்க்கிறேன். பயம் என்ன, ஜோம் பண்ணி சோமில்லாட்டி நக்கல் அடிப்பானோ, இதுதான் அந்த வார பிரச்சனை. எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அதிகாரம் தந்து ஒரு வியாதிக்காரனுக்கு ஜோம் பண்ணுங்க, ஜோபம் சுகமாகும். விசுவாசத்தில் போகணும். நீங்கள் தொண்டை முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா நித்திரோன்னு போனால் பிசாசுக்கு தெரியும். வார நல்ல சாப்பாடு இருந்துட்டு வார இவரில் வலிமையிலான்னு பிசாசுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இருக்கட்டும். பாருங்கள், கிறிஸ்து இவ்வளவு இருந்த போது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாரங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக. இதெல்லாம் ஊழியக்காரர் செய்ய வேண்டிய செயலையா. சபைக்கு போனால் ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கட்ட ஒரு அற்புதம் நடக்கும். பாருங்க, உண்டே நான் சொல்லுகிறேன், வேறு பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, தப்பே இல்லாது. அதாவது பிறந்த ஒரு இறப்பு இருக்கு. என்னதான் இங்கே தாண்டவம் ஆடினாலும், என்னதான் எக்ஸசைஸ் எடுத்தாலும், என்னதான் விட்டமின் மாத்திரை போட்டாலும், என்னதான் குறக்கன் புட்டை வாங்கி சாப்பிட்டாலும், மண்டையை போடுற காலம் வேறு, கத்துற கையிலான் இருக்கு. அது அதுக்கு முடிவில்லை, போடுற போடுறதான கடைசி வரையும் உயிரோடு இருக்கையில் ஒரு நாளைக்கு போய் சேர வேண்டியதான். இதில் எனக்கு ஒரு ஆமாம், இதில் ஒரு வசனம் பிரசிங்கன்னு சொல்கிறான், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்பு ஒரு காலம் உண்டு, இறக்கிறோம். பிறக்கே அழுகுது, இறக்கேக்கே அழுகுது, அது வேண்டாம். உந்தர் விஷயம் Amos 4:12, அருமையான வசனம். Amos 4:12 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்ற வசனம் எப்போதும் கருத்தா இருக்க ஒன்று. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்றால் அப்ப என்ன ஆயத்தம், சாவதற்கு ஆயத்தமாகி விடு என்று அர்த்தம். அப்படி இல்லை. இப்ப நாங்கள் வேதங்களை உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட்டா பயப்படுவோம், ஒட்டு நான் சாக போறேன். வேதம் சொல்லுது என்ன, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். ஆனா அந்த விளக்கம் என்னென்றால், சாவதற்கு ஆயத்தமாக விடு, நம்ம மிரட்டு அப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன்னை சந்திக்கும்படி அழைப்புதல் தரும், அதுதான் வசனம். நாம் சுஷ்டி கர்த்தாவின் அன்பின் அழைப்பாகவே நாம் அவைகளை கருதிட வேணும். ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு, மெய் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன்ல கனவே இருக்கிறாங்க நம்பிதாங்க ஒருத்தரே, மெய் கிறிஸ்தவன் எப்படி கண்டுபிடியும், இந்த முகத்துல கண்டுபிடியும். ஒரு கிறிஸ்தவனை உண்மையில ஒரு கிறிஸ்தவன் தானா, வார்த்தையை படிக்கிறானா, பிரச்சனை இருக்கான, முகத்துல கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் என்ற என்ன கதை இல்ல. என்னென்றால், ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு மரணமானது தன் குடியிருப்பை மாற்றிக்கொள்ளும் தருணம் மாத்திரமா, பரலோகமே நம்முடைய இறுதியான வீடு. பரலோகமே நம்முடைய இறுதியான வீடு, பாத்தீங்களா, வேதமே சொல்லு, தப்பே இல்லாதா சார். இந்த பரலோகம் இருக்கிற சாட்சி ஒன்றை கேட்டேன். ஒரு ஊழியக்காரர் அவருடைய தாயார் இறந்து போனார். இந்த ஊழியக்காரன் வந்து சபையில் சொல்கிறார், என்னுடைய அம்மா அங்கே பரலோகத்தில் கேட்டை துறக்கிறதே இல்லையா. யார் சொன்னது? ஊழியக்காரன். நம்பாதீங்க. இப்போ மருத்துவர் உங்கள் நானே திருத்தறிய கூறலாம். இப்போ மருத்துவர் சொல்கிறார், இதுதான் கடைசியாக மருந்து வரும்போ நீங்கள் ரெண்டு நாளில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துங்க, தப்பவே முடியாது, ஆயத்தப்படுத்துங்கண்டா நீங்கள் அடத்து வைக்கிறீங்க. அழக்கூடாது, ஏன் அழுகிறீங்க? சிறுவேஷம் பரலோகம் சிறுவேஷம் உயிரோடு இருக்கணும் பார்க்க மருத்துவர்கள் பாய்க்கவாங்கன்னு சொல்லி திருவிடும் எல்லாருக்கும். தூக்கு மேடை பஞ்சம் வைத்தேன். ஆனால் பயம் அவரு பயம் இருக்கு. ஆனால் வெளியில் சும்மா சொல்கிறது சிலவே சொல்லுவார்கள், எனப்பா எனக்கு உற்று வியாதியும் இல்லை, நான் மருந்து ஒன்றும் எடுக்கிறேன், டேப்லெட்ஸ் ஒன்றும் எடுக்கிறேன் என்று சொல்லுவார். அவரை வீட்டை போய் பார்த்தா மேச முறைய டேப்லெட்ஸ், விட்டமின் பி, பி டுவெல், அது இது எல்லா மருந்தும், மெட்ஃபோமின், ப்ரெஷர் பில்ஸ் எல்லாம் இருக்கு. சொன்னது போய் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஏன் இயேசுவுடன் கதறி கூப்பிடக்கூடாது? தான் இன்ற கேள்வி. வியாதி வந்தால், ஒரு தலைவரி வந்தால், நாங்கள் அங்கேயும் ஓட முதல்ல இயேசுவை நோக்கி கதறும். தேவன் அப்பா பிதாவே நினைக்க தந்தவரே, இயேசுவை நோக்கி ஓடணும். மண்டே போடுறேன் மண்டே போடுறேன், அதுக்கு தப்பு இல்லாது, ஆனால் சுகத்தை தருவேன். பாருங்கள், கொடிய வேதனைகளையும் அவர் தாங்குகிறபடியால் நீங்களும் தாங்கிக் கொள்ளும்படி உங்களுக்கு அவர் அருள் செய்த முடியும். உங்களுக்கு வியாதி வந்தால் நோ வந்தால் எங்களை தாங்கக்கூடிய வலிமைத்தான் தருவார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொள்ளாமல் ஒவ்வொரு சோதனையும் தாங்கும்படியான கிருபையும் பலனையும் அவர் உங்களுக்கு தந்தார். நன்றாக யோசிக்கும். உங்களுக்கு வேதனைகள் வழி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம் அப்பா கிருபையும் பலனையும் அவர்களுக்கு தந்துடுவார். ஆண்டவர் தான் தருவார், மற்றாக தரமாட்டாங்க. இந்த பூமியில் உள்ள வேதனைகள் யாவும் இனி வேதனையும் அல்லது வாக்கு வருத்தம் இல்லாத சுதந்திரத்தை எதிர்நோக்கி இருக்கும்படி தூண்டுகிறது. பாருங்கள், சபையில் பாட்டு படிப்பார்கள், கத்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே, கத்தர் சமூகம் என்றும் சந்தோஷமே, கண்ணீரின் கவலையை மகன்றுவோம், கத்தர் சமூகம் என்று சந்தோஷம் என்று பாட்டு தான் படிப்பார்கள். வாயிலான உள்ளுக்கு நான் சாகக்கூடாது. ஆனால் பாட்டு கண்ணீரின் கவலையை மகன்றுவோம், கத்தர் சமூகம் என்றே சந்தோஷம். பாட்டு தான்யா பாட்டு, சிவா ஆக்களை போய் காட்டுறது. கத்தர் சமூகம் என்று சமா, கத்தர் சமூகம் என்று வல்லமையே, கத்தர் சமூகம் என்று ஜெயமே. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு முழுமையாய் அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்தால் சரீர வேதனை உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு சற்றே இலகுவாயிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். கடந்த நாட்களில் ஒரு தலைவலி உங்களால் தாங்க முடியாத இருக்கக்கூடும். ஆனால் இயேசு உங்களுக்கு ஆபத்தான வியாதி வந்தாலும் அதற்காக ஜெபித்து பின்பு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் தண்ணீரை கடக்கும் வேலையில் நம்மேல் புறவதில்லை. என்ன? நாம் தண்ணீரை கடக்கும் வேலையில் நம்மே புறவதில்லை. யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் வந்தா நல்ல வெள்ளம், கழுத்தல வெள்ளத்தில் பிள்ளையை தூக்கி கொண்டு அதை ஃபோட்டோ எடுப்பினோம். அது அவற்ற பிள்ளை இல்லை, அது வேறு ஆற்றிய பிள்ளையை தூக்கி வச்சு படம் எடுத்துட்டு நடுக்கடலில் நிற்கிறோம், கழுத்தளவு தண்ணி, அவற்றை விட நல்ல வீடு, பெரிய கல்வி வீடு, காசு உழைக்கிறதுக்காக வேண்டியும். தண்ணீர்களை கடக்கவே நாம் மேல் பிறழ்வதில்லை, அது உண்மைதான். நாங்கள் தான் பயப்படுவோம், அலையை கண்டு பயப்படுவோம். சில பேர் இந்த பூனையை கண்டு பயப்படுவோம், அதுதான் எனக்கு சிரிப்பு. சில பேர் கிறிஸ்தவர்கள், நான் கடற்கரையெல்லாம் கிறிஸ்தவர்களை பேச்சுத்தான், கிறிஸ்தவர்கள் வெளியில் போவார், பூனை கொடுக்க போவோம், உடனே திரும்பி வீட்டை வந்து ஜெபம் பண்ணி கத்தாவே தடை இல்லை நீக்கி போறோம், பூனை உருக்க வந்து பிசாசு சிரிக்கும். ஒரு பூனையை கண்டு ஜபிக்கிறானே இவனுக்கு என்ன, பிசாசு சிரிக்கும் ஐயா. அடுத்தது அந்த லிவிங் பைபிளில் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க, அதை வாசிச்சேன். லிவிங் பைபிளில் ஆழமான தண்ணீர்களின் கொடிய துன்பங்கள் மத்தியில் நான் உன்னோடு இருப்பேன். கஷ்டத்தின் ஆறுகளை நீ கடந்து செல்லும் போது நீ மூழ்கி போக மாட்டாய். நெருக்கத்தின் அக்னியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய். அக்னி ஜுவாரை உங்களை தீண்டாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எஸ்ஐயா 43:2-5. இது லிவிங் பைபிளில் போட்டிருக்கு. ஆழமான தண்ணீர்கள் இதில் அக்கிரியில் நடந்து செல்லும் போது நீ எரிந்து போக மாட்டாய். வசனம் இருக்கல்லோ, அக்கிரியை போட்டு நடப்பீங்களோ? கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க. இப்போ அக்கிரி போட்டுட்டு நீ ஆண்டவட்ட பிள்ளையிலே நடந்து போதாரேண்டா நடப்பீங்களே? பின்பக்கமாக போயிட்டு ஒட்டி ஓட்டமாக ஓடிடுறீங்க. அக்கிரி ஜுவாலை உன்னை தீண்டாது. நீ பயப்படாத, ஆண்டவர் பயப்படாதே தான் சொல்கிறேன். நீ பயப்படாதே, நான் பயப்படாதே. 23 இருக்காங்க பைபிளில். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தெரியாதே, நான் தேவன், நான் பயப்படுத்தும் சாயம் பண்ணுவேன். நீ வளர்க்கறதுனால தாங்குவேன். இந்த செய்தி என்னென்று சொன்னாக்கா, பயப்படக்கூடாது. என்னதான் வேதனையில் வந்தாலும் பயம் இருக்கக்கூடாது. நாங்கள் கத்தடைய பிள்ளைகளுக்கு கத்தரங்களுக்கு ஆறுதல் தருவார். இந்த வேதத்தை வாசிக்கிற இல்லை, இந்த வேதங்களை ஆறுதலாக. இப்போ உங்களோட தலையடி வரேன் வைக்கணும். அடிக்கடி சொல்லுவோம், முழங்கால் படிட்டு ஜபித்து வேத வாசிக்க தலையடி போயிடும். நீங்கள் தலையடி வந்தோன்னா ஆஸ்பிரின் அங்கே அதுங்க இதுங்க ஓடி அல்மாரிக்கு அதை எடுத்துருவீங்க. பைபிளை வாசிங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக சுகங்குறோம். இப்போ என்னன்னு சொன்னால், சில பேருக்கு கேன்சர் வியாதி சொல்ல, அவர் கேன்சர் வியாதி வந்துட்டாமண்டா இப்போ கேட்டவங்க பயந்துருவான், எனக்கு வந்துடுமோ? அது அறுக்கோ வியாதி ஐயா, அறுக்கோ ஒரு கேன்சர் வியாதி வந்துட்டுது. அதை கேள்விப்பட்டான், கேள்விப்பட்டவொன்னே இந்த கேன்சர் வியாதி எனக்கு வந்துடுமோ? இதுவரையாக யோசிச்சேன், வந்துடுமோ வந்துடுமோ வந்துடுமோ. ஆளுக்கு வியாதி விடுங்கப்பா, செத்து ஆரோக்கியம் கேன்சராக போகட்டும், ஒன்றே போடட்டும். உங்கள் இதுக்கே கவலைப்படுங்க, அந்த கவலையை நீங்கள் எடுக்கிறீங்க. அதை கொண்டாடுறது யார்? நம்ம மச்சான் தான் கொண்டு வர. அதை சிந்தனை கொண்டு வர நம்ம மச்சான். கவனமாக இருக்கணும். ஆர் செத்தா ஆருக்கு என்ன வருத்தம் என்றாலும் நீங்கள் சோமாக இருங்க, கண்டபடி யோசிக்காயங்க. சில சமயங்களிலே ஒரு நாள் நான் இந்த ஒரு முதியோர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டலே அந்த முதியோர்கள் கதர் நோவினால் கதறுகிறார்கள், கால் வலி. 50 போனால் கால் எல்லாம் வலிக்கும். மருந்து பூச போகணும், எல்லாம் தப்பே இல்லாத உள்ள மருந்துகள் பாம்புகள் பூச்சி தான் எல்லாம் நடக்கணும். கதறுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஐயா உங்களுக்கு அவன் ப்ரே பண்ணா உத்து கொள்வார். அந்த அரைஞ்சவனும் அறியாதவனும் அப்போ பாரப்பட்டு ஜபி கேட்க கொஞ்சம் சுகம் பெற்றவனா இருக்கிற சந்தோஷம். நீங்கள் போய் பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலில் போய் போய் பாருங்கள். இந்த குடிக்கிற ஆட்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், அவர் படுகிற வேதனை எவ்வளோ துவண்டு அழுகிறாள் ஐயா. காரணம் என்ன? சில சமயங்களில் வியாதி பாவத்தோடு சம்பந்தம் கொண்டதாயும் இருக்க முடியும். இப்பூமியிலே ஆண்டவர் சோமாக்கிய சில பேரிடம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இது நீ பாவம் செய்யாதே. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்கள், இந்த தாவீதின் குமாரனே கதர் நான் என்ன, அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் தெரியும். அங்கே இயேசுண்ட உரிப்பட்ட பேர் இருக்கான், இயேசுண்ட பேரில் கனவே இருக்க என்ன. அப்போ உண்மையான இயேசு ஆண்டு தெரியாது. இயேசு வருகிறார் என்று ஆரவர சத்தத்தை காதில் கேட்டுட்டான். ஆர்? அந்த பத்மே குருடன். கேட்டோன்னு உஷார் வந்துட்டு, இப்படியாவது நான் அவரோட கலைக்கணும்னு. அந்த காலத்தில் குருடர்கள் கருப்பு உடுப்பு கருத்து துரிய முதுகிலே போப்பார்கள். அப்போ எல்லாருக்கும் தெரியும் குருடன்ண்டு. இப்போ குருடமாக எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுருந்துக்கிறாங்க, கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்தில் கருத்த மேல்ச்சாட கருப்பு போட்டால் அவர் குருடர். இந்த காலத்தில் குருடன் இருக்கிறான், கூலிங் கிளாஸ் போட்டு நடந்துருக்கிறான் இருக்கட்டும். எனவே இது போன்ற கத்துறான், தாவீதின் குமாரனே. அந்த வசனத்தை பாருங்கள், தாவீதின் குமாரனேனு கத்துறான். அப்ப இயேசு வரைக்க அது ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் சொல்லுது அவனை அழைத்து வாங்கணும், ஒரு கூட்டம் ஏய் சத்தம்படா பேசாமே பிச்சை எடுக்கிற பிள்ளைக்கு கத்துறான், நாங்கள் கத்தருடைய பிள்ளைய நடந்து போறோம், நீ மூச்சு காட்டான் பேசாம இல்லடா. அவன் சொன்னவன அதை விட டபுளா கத்தி விட்டான், தாவீதுக்கு மாறனே எனக்கு ரங்கு. பின்ன ஆண்டவர் அவனை அழைத்து வாண்டாரு, ஆண்டவர் என்ன கூப்பிடுறாருன்றவன அவன் என்ன செய்தான், இந்த கருப்பு துண்டை தூக்கி எறிஞ்சான். அதுதானே அவிசுவாசம் என்று சில்லற காசு வந்து அதை கூட அவன் என்ன சொல்லி எறிஞ்சு போட்டான். நாங்க என்ன சில்லற காசை பொறுக்கி முறையில் கட்டிப்பட்டுதான் போவோம். அவன் சில்லற காசை எறிஞ்சு கருத்த உடுப்பை மறைஞ்சு ஓடி போனான் இயேசுதான், சுகம் பெற்றான். அவனுக்கு என்ன விசுவாசம், விசுவாசத்தில் நினைத்திருக்கவன் கர்த்தர் என்ன சுகமாக்குவார், வார்த்தை என்ன சுகமாக்கும், ஜெபம் என்ன சுகமாக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசத்தான உங்கள் விசுவாசத்தை வந்து மச்சான் கொண்டு போயிடுவார், அதுதாங்க நீங்கள் விடுற புட. உங்கள்ட விசுவாசம் இல்லை, இந்த செய்து கொடுக்க வர்றன்னு சொல்லி போட்டு வேற இல்லை, அதுதான் விசுவாசம். எவ்வளவு வேதனை பாருங்க, ஒரு ஒரு ஊ ஒரு தேவ பிள்ளை ஒரு ஒரு ஒரு விஷயத்தை சொன்னால் என்னதான் பெரிய இருந்தாலும் கண்டிப்பாக வர வேணும். அந்த வேதம் சொல்லுதானே, தோட்டத்தை பாருந்தா அவனத்தன் போக மாட்டேன், மற்றவன் போகிறேன், போக மாட்டேன்னு சொன்னவன் தான் போனான். இப்போ இந்த டயனா செய்தி எடுக்கிறேன்னா சிஸ்டர் பிரெண்டா, நான் அந்த மேசையில் இருந்து இப்போ செய்திக்கு ஆயத்தப்படுத்து, நான் ஆயத்தம் இல்லாமல் இருந்தேனான். அப்போ டாக்டர் மேசையில் புத்தகங்களை எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக நின்று பார்ப்போம். பிறவதான் பிரெண்டாக வரையல, அப்புறம் ஆவியானவர். அப்போ ஒரு ஊழியக்காரர் வரையினாலும் ஆண்டவர் பொருள் தருவார். ஏண்டா நித்திய வச்ச நிகழ்ச்சி தடவை பண்ண மாட்டார், நிகழ்ச்சி யார் யார் வர இல்லையோ நான் வாரன் பாருங்கோ 1:30 வர இல்லைன்னு சொன்னால் பயப்படக்கூடாது, ஆவியானவர் யாராவது கொண்டு விடுவார். இதுதான் கர்த்தருடைய திட்டங்கள், ஒன்றுக்கு பயப்படுறார். இந்த ஆராதிக்க வர இல்லையோ ஆறாவது வருவினம் கர்த்தர் கொண்டு விடுவார், யோசிக்கக்கூடாது. பிரெண்டா பிரெண்டாக்கு என்ன நடந்தோ தெரியா, ஜபிக்க வேணும், அதுக்காக நீங்கள் பேசக்கூடாது, ஜபிக்க வேணும். என்ன அவன் என்ன நடந்தோ எங்களுக்கு தெரியாது, என்ன வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நாங்கள் ஜபிக்க வேணும் பிரெண்டாக்கா அவனு. அதாவது கோமா பேசக்கூடாது, அது வார்த்தைக்கு சௌகரியம் என்ன. ஓ டென்ஷன் இருக்கு. எனவே என்ன சொன்னான், உங்களுக்கு என்ன வியாதிகள் வந்தாலும் கத்தரை நோக்கி கதறுங்கோ, டொக்டர்கிட்ட கதறுங்கோ, டொக்டர்கிட்ட ஓடுற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கத்திரங்களை தெரிந்து பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். எங்களுக்கே நான் ஜபிக்கிறேன், பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், நிகழ்ச்சி நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்குள் யாருக்குள்ள எங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாட்டி நீங்கள் என்னதான் தாண்டவம் ஆடுறாலும், என்னதான் வார்த்தை கொடுத்தாலும், என்னதான் பாடுறாலும் ஆசையாது. பரிசுத்தமான வாழ்க்கை தான் இந்த பரிசுத்த ஆவியான செயற்படுவார். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்ன, கர்த்தருக்கு ஊழியம் என்றால் கீழ்ப்படுது, தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுது, நடக்க வேண்டும் என்ன, ஜபிக்க வேண்டும் என்ன, துதிக்க வேண்டும் என்ன. பாருங்க நாங்கள் ஜபிக்கிறோம், ஊழியரை கொண்டு வர வந்து 8-9 ஊழியக்காரர்கள் எங்கே கிளிநொச்சியிலேருந்து, பாட்டிக்குழிலிருந்து, ஜெர்மனிலேருந்து கூட ஒரு ஊழியக்காரி வந்திருக்கிறார், ஜெர்மனி நாட்டில் ஸ்டுட்கார்ட்ல இருந்து. காரணம் என்ன, நாங்கள் ஜபித்தோம், கத்தருக்கு தெரியும் யார யார. 9 புதிய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், 9 புதிய ஊழியக்காரர்கள் ஐயா வார்த்தை கொடுக்க நேர்த்த தாங்கன்னு வந்து கெஞ்சுறாரு. காரணம் என்ன, சங்கமமான ஆசிர்வதித்து ஐயா தொடர்ந்து ஆசிர்வதிக்கிறார். சரி, வியாதிக்காக ஜபிங்கோ, உங்களுக்கு வியாதி வந்தால் அங்கெங்கோ ஓடாதீங்கோ, ஆண்டவரோக்கி பாருங்கோ, வேதத்தை வாசிங்கோ, தியாவிங்கோ, துதிங்க ஆறாதீங்கோ, வியாதி பறந்த ஜோம் பண்ணுவோமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளில் திடீரென்ற செய்தி எனக்கு அறிவித்தது, அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனே, ஐயா நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரிகள் வெக்கப்பட்டு போகாமல் கத்தாவே நீ வழி நடந்து கொண்டு வருது சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சி நீ கண்ணோக்கி பார்த்துருக்கு, சங்கம வானொலியை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கு, நடக்கிற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சாமி அந்த கிருபைக்கார். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வளர்த்தவன் எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே ஆமேன்.
1: அமேன் அமேன் அமேன். நன்றி ஐயா, நன்றி. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையோடு இணைந்தீர்கள். அழகான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள், சிந்திக்க வைக்கிறது, சிரிப்பூட்ட வைக்கிறது, கேள்விகள் கேட்க வைக்கிறது. ஆனாலும் இது கேள்வி பதில் நேரம் இல்லை என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். அதனால கடமையான வார்த்தை நிச்சயமா நாங்கள் விசுவாசத்தோடு சமூகத்திருப்போம். ஊழியர்களிடத்துல அல்ல, ஊழியர்களால் எதுவும் முடியாது. அவர்கள் தேவன் பயன்படுத்துற கருவிகள், அதைத்தான் நாங்கள் உணர வேண்டும். உங்களுடைய விசுவாசம் தான் எங்களை, நாங்கள் எவ்வளவுக்கு விசுவாசம் வைக்கிறது வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையால் எங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது விசுவாசத்தோடு நாங்கள் கேட்போம், நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில நடப்பேன். அந்த வார்த்தை வறுமை திரும்பாத வார்த்தையா, உண்மையான வார்த்தையின் வெளிப்பாடோடு இணைந்தீர்கள். வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். சில விளக்கங்களை நமக்கு செயல்முறையிலே நடத்தும் நடவடிக்கைகள் கொண்டு வர வேண்டும் என்பதை அறிவுறுத்தினீர்கள். அப்படியாக கத்தர் நாமத்தை உயர்த்திய உங்களை உங்கள் ஊழியத்தையும் கத்தர் செய்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பதாக. கத்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கவே தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி சிஸ்டர். நன்றி. கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சக்கர காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்தோம். சரியா தொடர்ந்த நேரம் 8:33. கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவர். அம்மேன் நம் நடுவில் இருக்கிறார். அதனால பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டும். இன்னும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஒரு வார்த்தையை நாங்கள் எப்படி வாசிக்க வேண்டும், அது ஆழமாக வாசிக்க வேண்டும். அது விசுவாசத்தை நாங்கள் வைக்க வேண்டும். அது விசுவாசத்தினால நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதை கூட மறைமான சத்தியமாக வெளிப்பாடுகளாக வெளிப்படுகிறது. அப்படியாக மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனமே சத்தியம். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் ஆழத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரமாயிருக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக உங்களோடு சகோதரி இணைகிறேன். என்னோடு இணையுங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில வெளிச்சத்தை காண்போம். அமேன். நாங்கள் செபிப்போம். கத்த பாரா கிருபைக்காக நன்றி செலுத்தி செபிப்போம். செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இரக்கமுள்ள தேவரே, இதுவரை நடத்தினே வினேசரி உமக்கு நன்றி நன்றி. என ஆளிடம் இந்த அருமையான களத்தின் சங்க வானொலி கூட எங்களை தந்தீரை தளத்தை தந்தீரை அதை களமாக கொள்ள வைத்தீர் அதுக்காக நன்றி. ஆளிலிருந்த ஊழியத்தை ஆசிரதி செபிக்கிறோம். சங்கம் வானொலியை அப்பா ஊழியரை ஆசிரதிக்கிறோம். ஊழியரை ஊழிய குடும்பங்களையும் ஆசிரதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. தகப்பனையோரோடு இணைந்து ஊழியர்களை செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசிரதிங்க. தடைகள் உடையுங்க. அவருடைய எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்க எரிகிற விளக்கா அக்கினி சுவாலையாக ஒவ்வொருதனையும் மாற்றும்படியா செபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிற மறுவழியை பிறகிற அன்பு நேர்களையும் மட கருத்தில் ஒப்புவிக்கிறோம். என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன விடுதலைக்காக, என்னென்ன தேவையோடு, என்னென்ன கஷ்டத்தோடு, என்னென்ன கண்ணீரின் பாதல் இருந்தால் எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற்றவர் நீர் ஒருவரே. இந்த வார்த்தைகள் ஒருமனை திரும்புவது இல்லையப்பா. இந்த வார்த்தைகள் அவருடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். இருள் விலகி போவதா இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். என் தகப்பன் நீராளித செய்வியா. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாக அப்பா. பலவீனங்கள் நீங்கி போவதா இயேசுவின் நாமத்தில் பலத்தால் என்னை கட்டுவார். நம்முடைய கரத்தில் முச்சமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக நீங்க கிரியை செய்ய சாட்சியின் பாத்திரங்கள், நம்முடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்கள் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். இந்த நேரம் முதல் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாய் இருப்பதாம். நீர் எவ்வளவு வேண்டும் பெருகன நான் சிறுகணும் கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடி நாங்கள் மாற்றிக்குள்ள கடன் செல்வோம். கத்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். ஆமே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எப்படிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போக்கல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. இசு என்ன வெறுக்கலா, தள்ளி தூரம் போகலா, கனடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க.

நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடை தாண்டி வந்தீங்க. கல்லறியும் தோட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே, கல்லறியும் தோட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் போக்கினி, என் கரம் பிடித்து தூக்கினி, என் கரைகள் எல்லாம் போக்கினி, உம் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீரே.

0: எனக்காக கதை தான் தெய்வம் நீங்க. ஆமே, கடல் தாண்டி கடை பூமியின் கடையாந்தரத்துல என்னை உங்களையும் தூக்கி எடுத்தது அவர். அவர் எங்களை மறக்கல. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னது அவர். நான் உன்னை விட்டு விலகுவனே, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னது அவன். என்றும் கரத்தை பிடித்து நடத்துகின்றான். ஆமே, உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்காக கடந்து செல்வோம். இந்த நாள் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசுவோம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். அப்படியாக நான் இந்த நாளும் இப்படியாக தலைப்பிட்டேன். வீட்டை கட்டுகிற தேவன், வீட்டை கட்டுகிற தேவன், வீட்டை கட்டுகிற தேவன். நிச்சயமாக என்னுடைய வீடை, உங்களுடைய வீடை கட்டுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். இடித்து பார்க்கிற தேவன் அல்ல, உடைத்து போற தேவனும் அல்ல, அழிக்கிற தேவனும் அல்ல. அப்ப நம்முடைய தேவன் வீட்டை கட்டுகிறார். அது எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால், அங்கே சங்கீதம் 127 சங்கீதம் முதலாம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறவழி பிரயாசம் வருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அப்ப கர்த்தர்தான் வீட்டை கட்ட வேண்டும். அதை கட்டுறவர்களின் பிரயாசம் வருது, அது பயனற்றதா. அப்ப அவர்களுடைய பிரயாசம் எப்படி இருக்கு? அப்ப வீடு கட்டுறவர்கள், கட்டிட வேலை செய்கிறவர்களுடைய பிரயாசம் எப்படி இருக்குதா? ஒரு பயனற்ற சூழ்நிலையா இருக்கிறதா? அப்ப கர்த்தர் வீட்டை கட்ட வேணேன், அப்படி கர்த்தர் வீட்டை கட்ட வேணும்னு சொன்னார். அது நிலையான வீடு, நித்திய வீடாய், அவர் தங்கும் வீடா இருக்கவன், அவர் விரும்புகிற வீடா இருப்பான், அவருக்கு சித்தமான அந்த வீட்டில செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு தேவன் அந்த வீட்டை கட்டுகிறாரா? அந்த வீடு எதனாலே கட்டப்படும் சொன்னார், தன்மலையானவரால் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு, அதாவது வார்த்தையினால் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடா இருக்க வேண்டும். அப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? அப்ப வார்த்தையின்படி கட்டப்படும் பொழுது அது நிலையான வீடா இருக்கும். அது பெருவெள்ளம் வந்தாலும், பெருமழை சொரிந்தாலும், எதுதான் அந்த சூழ்நிலை மாறினாலும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறினாலும், ஆனா அந்த வீடுல என்னதையுமா எந்த தாக்கமோ எந்த எதிர்மாற்றமோ இடம்பெற மாட்டாது. ஏனென்று சொன்னால் அது எங்கே அஸ்திவாரப்போடப்பட்டிருக்கு சொன்னால், அது தன்மலை மேலே அஸ்திவாரப்படுத்தப்பட்ட வீடு. அதைத்தான் அங்கே மத்திய சுவிசேஷம் 7 இப்படியாக சொல்லுறது. அந்த வீடு அவர் சொல்லுறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்ப 7 அங்கே வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 24 வசனத்துல இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, எங்களை கேட்கறது யாரு? நானும் நீங்களும். அப்ப இந்த கேட்கிற நாங்கள், எங்களுடைய வீடு, சரணமாய வீடு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன், இவைகளின் படி செய்கிறவன், அந்த வார்த்தையின் படி செய்கிறவன், வார்த்தையின் படி செய்கிறவன் யார் என்று சொன்னால், அங்கே அதே மத்தியான சுவிசேஷம் 8 சொல்லப்படுது பாருங்கள். 8 9, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்க சுவரும் உண்டு, நான் ஒருவரை போவென்றால் போகிறான். ஏன் வார்த்தைக்கு கீழ்பட, அதிகாரத்துக்கு கீழ்படுகிறான். இன்றைக்கு நாங்க டிரைவிங் செய்கிற சட்ட திட்டங்கள் இருக்கிறது, ரூல்ஸ் இருக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்குதான். அது பிரைம் மினிஸ்டர் மகனா இருக்கலாம், என் சாதாரண வேலை குடிமகனாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அப்ப என்ன நடக்குது? அப்ப அந்த சட்டத்துக்கு நாங்கள் கீழ்படும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்ளலாம், விபத்தை தவிர்க்கலாம், வீணான காரியங்களை தவிர்க்கலாம், வீண் செலவு செய்த நேரங்களை தவிர்க்கலாம். அப்ப சரியான முறையில சரியான ரூல்ஸ் ரெகுலேஷன் கடை ஃபாலோ பண்ணும் போது எங்களுக்கு என்ன செய்யறது? அது சரியான ஒரு ஓட்டத்துல போய் முடிகிறது, உச்சியின் ஓட்டம். அன்றைக்கு அன்றைக்கு விபத்துகள், இன்றைக்கு அதிக உயிர்ச்சேதங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? அதிவேகமாக வாகனத்தை, வேகமாக வாகனத்தை செலுத்துறது, விட்டு கொடுக்காம செத்த நிதானம் இல்லாமல் போறது, அங்கே அவதான குறைவில் செயல்படுகிறது. அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் என்ன செய்யறோம்? மீறுகிறோம். அப்ப இங்கே சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு நான் இருந்துதான் சொல்லணும். ஒருவன் போவென்றால் போகிறான், மற்றொருவன் ஒருவனை போன்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். அடுத்தது சொல்றான், என் வேலைக்கான இதை செய் என்றால் செய்கிறான். சொல்றான், நான் இப்படி எல்லாம் சொல்றேன் செய்கிறேன். அப்ப பாருங்க, இப்படி ஒரு கீழ்பட்டு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? வேலைக்காரனுக்கு படி கிடைக்கிறது. வேலைக்காரின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது. ஏன் நோக்கி இருக்கிறது? படி, அவருக்கு வேலை செய்த கூலி. அப்ப அங்க என்ன செய்ய, சரியான சம்பளம் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, நிரந்தர வேலை கிடைக்கிறது, ஆசீர்வாதம் பெறுகிறது. இது எல்லாருக்கும் தெரிகிறது. ஆமென். அப்ப நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படாம, அப்ப வார்த்தையை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவன் தான் வீட்டை கட்டணும். அவன் கண்ணதி மேல தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மகனுக்கு ஒப்புடுறான். ஒப்புடுவேன், புத்தி உள்ள மகனுக்கு ஒப்புடுவேன் சொல்றேன். அப்ப வார்த்தையின்படி எங்கள் வீடு இருப்பவன், எங்கள் சரீரமாகிய வீடு, வாழ்ற வீடு, ஊழியமாகிய வீடு, எதுவா இருந்தாலும் எடுத்து போறீங்க. நாங்க செய்யற காரியம் எதுவா இருந்தா கட்ட, அவருக்காக ராஜ்யத்தை நீதி தேடி கட்டும் பொழுது நிச்சயமாக அவர் அதை நிலைக்க பண்ணுகிறார். அது ஒரு நித்தியமாயிருக்கு, நிரந்தரமாயிருக்கிறது. அது எந்த வெள்ளம் வந்தாயு, எந்த காற்று அடிச்சாயு, எந்த மழை எவ்வளவு சொரிஞ்சாயு, அங்க என்ன செய்யல, நிரந்தரமான வீடு அசைய மாட்டாம இருக்கிறது. தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி, இப்ப தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார் தேவனே. இப்ப தேவனை ஒப்பிடுகிறார். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட நீதிமொழி 14 உண்டு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறாள். அப்ப பாருங்க, அந்த இடித்து போடுற வீடு எப்படி இருக்குதா, அது கண்மலை மேல கட்டப்படையில, அஸ்திவாரம் போடப்படையில. இதனால அங்க என்ன செய்தான், பெருமழை பெறுகிறது, உள்ள மோதி அடித்த உடனே அது என்ன செய்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அங்கீத மத்திய சுவிசேஷம் 7:27 அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப அது முழுவதும் அழியறதுக்கு காரணம் என்ன, வார்த்தை வாழ தவறுகிறோம், வார்த்தைக்கு கீழ்பட தவறுகிறோம். வார்த்தை வேறு, வாக்கை வேறு மட்டும் இருக்கிறது. நானும் நீங்களும் அவசியமாக எங்களை நாங்கள் அலசி பார்த்து, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா, இந்த வார்த்தையின்படி நடக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு செயல்படுகிறேனா, என் வாழ்க்கை இருக்கிறதா, என் வீடு அமைகிறதா. அப்ப அப்படி அமைஞ்சா அது எப்படிப்பட்ட வீடா இருக்குமா, ஒரு துதியின் கூடாரமா மாறுமா. அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான். அதே சங்கீதக்காரர் சங்கீதம் 118:17 அப்படி சொல்ற, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகர பராக்கிரமம் செய்யும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாரு பராக்கிரமம் செய்யற, கர்த்தருடைய வலதுகரம். அது எப்படிப்பட்ட கூடாரமா இருக்குமா, நீதிமானின் கூடாரம், அது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்று சொல், அவருடைய துதியோடு துதி சத்தம் கேட்கும். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வீட்டுல ஒரே ஜப சத்தம், இந்த வீட்டுல ஒரே துதி பாடல், தேவனை குறித்தான பாடல் தான் கேட்கிறது. இதுவே பாடல்கள் இல்லை, பாடுகளை பாடுகிறது அல்ல, தேவனை பாட வேண்டும், இவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்ப அந்த கூடாரம் இப்படிப்பட்ட கூடாரமா இருக்கும், ரட்சிப்பின் கூடாரமா இருக்கும், கம்பீர சத்தம் துணிக்கிற கூடமா இருக்கும், அது நீதிமான்களின் கூடாரம். தனியார் ஆதியாமத்து 6 ஜோபு, இந்த இருக்கிற அந்த மனுஷர்கள் இருக்கிற நீதிமான ஆயிருந்தார், கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கொடுத்த சுத்தமனாயிருந்தார். நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான் பாருங்கள். அப்ப அவனுக்கு கொடுத்த சாட்சி எப்படி வருகிறது, அப்ப இப்படிப்பட்ட கூடாரமா நாம் இருக்கிறோம். அப்ப எங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர, சின்ன சின்ன காரியங்கள் வர, ஒரு சின்ன சின்ன வியாதி பலவீனங்கள் வர, முறுமுறுக்கிறதும் பலவீனப்படுறதும், அந்த மந்த போறதும், இந்த மந்த போறதும், இதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதும், அதை பரிசு பாக்குறது, அந்த டாக்டர் ஏன் அவையில பேசுவோம், ஏன் இப்படிப்பட்ட, நாங்க வார்த்தையின்படி விடுதலை கொடுக்கிற வார்த்தை, நாங்க சுவாசத்தோட அறிக்கை பண்ணி நாங்க நிற்போமா என்று நிச்சயம் அங்க வீடு அழியாது. அவருடைய வேலை வரும் வரைக்கும், அவர் எங்களுக்கான குறித்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் உங்களுடைய கூடாரம் அழியான். அப்ப நாங்க இந்த வார்த்தைகளின் படி கேட்டு அது சிவமாயிருந்தா நிச்சயம் எங்கள் கூடாரத்திலும் ரட்சிப்பின் சந்தோஷம் துணிக்கும். அது நீதிமான கூடாரம். அடுத்து அவர் எதிர்பார்க்கிறார், அந்த கூடாரம் எப்படி இருக்குமா, வசனங்களால நிரப்பப்படும், வார்த்தையினால நிரப்பப்படுகிற வீடா இருக்கும். எப்படிப்பட்ட வார்த்தையின் வீடாக, அதன் உபாகம் 6:9 சொல்லப்படுகிறது. உபாம புஸ்தகம் 6:9 என்ன சொல்லப்படுது, அந்த வார்த்தைகளை நாங்கள் எப்படியா பாவி குழம்பு சொன்னா அவர் எழுத போனது என்று சொல்றார். போதிக்க போனது சொல்ற பிள்ளைகளை கருத்தாய் போதித்து கருத்தா சொல் அந்த வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். விவாகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஏன் அப்படி சொல்லுகிறார்? நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் பார்க்கும் பொழுதுல்ல, மற்றவர்களும் இதை பார்ப்பார்கள். அந்த வார்த்தை அவர்களை தோடும். என்ன வார்த்தையை வாசித்து பார்ப்போம் என்று என்ன வார்த்தை இந்த வீட்டுக்கு முன்னால போட்டிருக்கிறது? அது அங்கு வார்த்தை எழுதி இருக்கிறது. உன் வீட்டு வாசல் உன் நிலைக்கல் வீட்டு நிலைகள் உன் வாசல்களும் எழுதுவாயாக. அடுத்ததுக்கு முதல் வசனம், அவைகளை உன் கையின் மேற்பார் அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுள். ஏ எங்களோட கண் அடிக்கடி பார்க்க பார்க்க பார்க்க அந்த வார்த்தைகள் இதய பலர் என்ன செய்யும்? எழுதப்படும். எழுதப்பட்ட வார்த்தையை அதிகமாக உச்சரிக்க உச்சரிக்க விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். விசுவாசம் தட்டி எழுப்பப்பட எழுப்பப்பட அந்த விசுவாசத்தினால வர்ற அபிஷேகம், அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்ப எழுப்ப அதில் வர்ற உண்டான அபிஷேகம் அக்கினி, அது நம்மை என்ன செய்யும்? விடுதலையாக்கும், வெளிச்சத்துக்களை கொண்டு வரும், ஒரு நிலையான இடத்துக்களை நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும். நாம் எப்படிப்பட்ட வீடா தேவன் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, வார்த்தையை நம்பக்கூடிய வீடா, அது ரட்சிப்பின் கூடாரமா இருக்கும், அது நீதிமானின் கூடாரம் எனப்படப்படும். அதோடு கத்துடைய வலதுதான் அங்கே பராக்கிரம செய்யறமா இருக்கும். அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வார்த்தை. அப்ப இருதயம் நிறையப்பட வேண்டும் தன்னுடைய வார்த்தையா. அப்ப உங்களுடைய தனமாய கூடாரத்திலும் வியாதி வேதனை கொள்ளை நோய் பெரிய நோய் எந்த நோயா இருந்தால், இந்த நோயை காட்டிலும் என்னக்குள்ளே இருக்கிற பெரியவர் இந்த நோயும் மாத்திரம், இந்த நோயும் மாத்திரம். அதிகாரத்தோட நாங்க பேசுவோமா, அதிகாரத்தோட நாங்கள் அதை அறிக்கை பண்ணுவோமா, அதிகாரத்தோட அதுக்கு கட்டளை கொடுத்து வெளியேற்றுவோமா என்றால் நிச்சயமாக அது வெளியேறும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ அந்த விசுவாசத்தோடு நான் அந்த வார்த்தையை எழுத எழுத எழுத எழுதிய படையில் எங்கள் கூடாரத்துல அந்த வார்த்தையை எழுத எழுத எங்கள் கண்கள் பார்க்க எங்கள் செவிகள் அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்க கேட்க கேட்க அதுல என்ன செய்யுது? ஆவியின் கண்கள் திறக்கப்படுது, செவிகள் திறக்கப்படுது, செவிகள் சித்தசீனம் அடைகிறது, தேவனுக்கு பிரியமானது கேட்க நினைக்குது. அது என்ன செய்யும்? எழுதின கேட்ட வார்த்தைகளை எழுதி எழுதி எழுதி எழுதி அங்கே உச்சரிக்க உச்சரிக்க அவ்யாத்தும சரீரம் அவர்களுக்குள்ளே ஒருமனப்படுது. இந்த கூடாரம் அவருக்குரிய கூடாரமாய் மாறு, அவர் வாசம் பண்ணும் ஆலயமாய் மாறுது, அவர் தங்கும் வாசஸ்தலமாய் மாறுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கூடாரமாய் எழும்புகிறார். அப்பதான் அவர் சொல்ற விசுவாசியுடைய ஊக்கமான செபம் பிணியாளிய ரட்சிக்குமா, ஊக்கமான செபம். அப்ப அவர்கள் ஊக்கத்தோடு செமிப்பார்கள். அந்த கூடாரத்துக்குள்ள தங்கி அந்த கூடாரத்துக்கு துதியொலி இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. தேவனுடைய வல்லத்துக்கு அங்கே பராக்கிரம சேர்ந்தா அந்த வல்லத்துக்கரமான வார்த்தை அந்த கரத்து நாங்கள் உச்சரிச்சு அறிக்க பண்ணும்போது அங்கே அவருடைய கரம் கிரிய செய்யறது. தனியா உணரலாம், வெளிப்படுறத விளங்கலாம், வெளிப்பாடுகளை அறியலாம், விடுதலை கொடுக்கிறத சாட்சியாக பார்க்கலாம். நாம் பிரியமானவர் இதைத்தான் தேவன் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப வீட்டை கட்டுவோம், அண்ணனை கட்டப்பட வேண்டும் வீடாய் கட்டுவோம், அவருடைய வார்த்தையின்படி கட்டுவோம். எந்த பெருவெள்ளம் வந்தால், எந்த பிரச்சனை வந்தால், எந்த சூழ்நிலை வந்தால், தோழ்ந்திருக்க மனுஷர்களால் வந்தால இதுவும் உங்களை என்ன செய்யல மேற்கொள்றது அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை. மேற்கொண்ட அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறார்? எனக்கும் உங்களுக்கு தான். ரட்சிப்பை பெற்ற எனக்கும் உங்களுக்கும் அந்த வார்த்தையை நாங்க பிடித்து கொண்டவர்களா. இன்னும் இன்னும் அவர் அறிகிற பிள்ளைகள், இன்னும் அவர் வாசம் பண்ற கூடாரமாய் எங்கள் வீடாகிய கூடாரம், எங்கள் செல்லமாய கூடாரம், ஊழியமாய சபையாய கூடாரம், அவருடைய நாம மயப்படுற கூடாரம் எல்லும் பெற்றுமே. இந்த பஞ்சபோச நாள் வருது, அந்த நாள்லயாவது நாங்கள் ஒரு புதுபலன் அடைந்தவர்கள், புதுபல நடை அழுகினங்கள் போல சட்டி அடித்து உயர எல்லும்புற கூடாரமா எல்லும்புவோமா? எல்லியாவை தட்டின எழுப்பின தேவை நம் வார்த்தை கொடுத்து இல்லையாவே, உனக்கு இங்க என்ன, உன் கூடாரமே நீங்க வந்திருக்கு, ஏன் முடங்கி போய்க்கல, நீ செல்லும் புற தூரம் வெகு தூரம், எலும்பு இல்லையாவே தட்டி எழுப்பினார். வார்த்தை தானே போனது ஐயாவுக்கு, அந்த வார்த்தை தானே போன இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நாடும் நீங்க, எங்க செல்லமோ இக்கூடாரத்தை தட்டி எழுப்பி விசுவாசத்துல கட்டி எழுப்பி அவரோடு இன்னும் இணைய, இன்னும் அவரை ஆராய, இன்னும் அவரோடு ஒருமனப்பட, இன்னும் அவரோடு உறவில நிலைத்திருக்க இந்த கூடாரம் விசுவத்தால் நிரம்பட்டுமே, மின்னல் மூட்டட்டுமே, எழுந்து பிரகாசிக்கிறவன் எழும்பி பிரகாசிக்க கூடாமா, எழுப்புவோமா, ஒப்பு கொடுப்போம், இந்த கொசு நாளை மாறட்டும், ஒவ்வொரு நாளும் சத்தனா மகிமைப்படுவதா ஜெபிப்போம். சோஸ்ரோம் ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினிய சரி உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர், வீட்டை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, நீங்கதான் இந்த சர்வமாய விட்டேன், உயிரங்கள் கூடாரமாய் நாங்கள் தங்குற விட்டேன், எங்கள் ஊழியமாக சபை விட்டேன், கட்டும்படியாக தேசமாக விட்டேன், கட்டும்படியாக விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, மேற்கொள்ற அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, வார்த்தையில நாங்க கட்டப்பட எந்த பெருமழை எந்த பெருவெள்ளம் எந்த புயலும் மோதினால் நாங்கள் அசைக்கப்படாத விசுவாசத்துல உறுதியாயிருக்க, விசுவாசத்தை வர்த்திக்கப்பட, விசுவாசம் வரங்க கிரிய செய்யற கூடாரமா, வெள்ளும்பி பிரகாசி வெள்ளும்பி பிரகாசி வெள்ளும்பி பிரகாசி வெள்ளும் வச்சு நாங்கள் பெந்தைக்கோஸ்தே நாள் ஒரு வல்லமை நாள மாறட்டும் இல்ல, சபை கூடாரம் வெள்ளும்பட்டு சரீரமாய கூடாரம் வெள்ளும்பட்டு உமக்காக சொல்லிக்கட்டும், பரிசுத்த அலங்காரம் ஒன்றை சொல்லிக்கட்டும் ஆண்டு, நல்ல கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் ஆளுகஸ் ஆட்கொண்டு மகள பண்ணும், அவையும் வரங்களும் கனிகளும் பெருக பண்ணும், நாம மாத்திரம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பார்த்துக்கா நன்றி செலுத்தி உடலத்தை ஒப்பு வைக்கிறோம், மீதியான வேலையை ஆசிர்வதித்தார் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக, இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டும், இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது, ஆமேன். சரியாற்றோன்றோ நேரம் 8:57. வார்த்தையின் வெளிச்சத்துல, நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம், வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க தேவன் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்கிறார், நித்தியமாக அவருடைய நாம மகிமைப்படலாம், அமே கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்யறது என்றும் நம் மனைவில் இருக்கின்றார். அப்படியாக நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம், கர்த்தர் நல்லவர், இன்னும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம், வெளிப்பாடுகளை ஆவியான நமக்கு கற்றுக் கொடுப்பார், ஆஞ்சியோடும் தாகத்தோடும் அவரண்டையில் இன்னும் நெருங்குவோம், வெளிச்சத்தை காண்போமா, இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைசரோட் பாஸ்டர்,
1: பிரைசரோட் சுமா விளங்கு, பிரைசரோட் நேயர்களே,
0: பிரைசரோட் பாஸ்டர், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலையின் வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமே ஆமே. நாங்கள் இன்றைக்கு மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தை என்பவற்றை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மாம்ச சிந்தையோடு பிறக்கிறான். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய ஒவ்வொரு மனிதனும் பாவ சிந்தையில பிறக்கிறான். ஆண்டவரே, இந்த மாம்ச சிந்தையில இருந்து பரிசுத்த ஆவியானவராகிய உம்முடைய சிந்தையை ஒவ்வொரு மக்களுக்கு கொடுக்கும்படியாக, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும், ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நித்திய வாழ்வுக்கு இழுத்து கொள்வீராக. கேட்கிறவர்களுடைய இருதயத்தில இடைப்படும்படியாக, காதுகளில அவர்கள் கேட்கிற விதைகள் 30, 60, 100 அவர்கள் பலன் கொடுக்க ஆவியின் சிந்தையில ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ரோமர் 8 ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆதாமவாள் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்தில் மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது. இந்த மரணம் இல்லாத நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் முதல் முதலாக ஆதாமவாளை பழைக்கும் பொழுது தேவனோடு உறவாடுகிற அந்த சரீரத்தோடு தான் படைத்தார். இந்த சரீரத்தோடு இப்பொழுது நாங்கள் கொண்டிருக்கிற சரீரத்தோடு தேவன் படைக்கவில்லை. ஒரு ஒளியுள்ள பரலோகத்தில தேவனோடு வாழுகிற வாழ்வுடைய சரீரத்தில நிர்வாணம் என்று அவர்கள் உணராதவர்களாக ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு அவர்களை படைத்ததை நாங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் பார்க்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாகி இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். பார்கள், இதுதான் பரலோக உடையாக இருக்கிறது. நாங்கள் தேவனோடு வாழுகிற ஒரு உடையோடு, வெட்கமில்லாத உடையோடு நாங்கள் வாழுகிறோம். பாருங்கள், அவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தம், தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம் இந்த பாவ சரீரம் வந்தது. பாருங்கள், நாங்கள் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த மனித இந்த சரீரத்தோடு, இந்த பாவ சரீரத்தோடு அந்த பரிசுத்த தேவனோடு அவர்கள் நேருக்கு நேர சந்திக்க முடியாதவர்களாக ஒளிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பார்கள், ஒரு பாவம் செய்கிற மனிதன் தேவனோடு நேருக்கு நேரு சந்திக்க முடியாது. அவர்கள் பாவம் அவர்களை உறுத்துகிறது. தேவனுடைய கட்டளையை நாங்கள் கீழ்ப்படியவில்லை. பிசாசு தேவனுக்கு விரோதமாக, ஏஞ்சல்ஸாக இருந்து விரோதமாக செயற்பட்ட பிசாசை நாங்கள் நம்பினதன் நிமித்தம் இன்றைக்கு பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் உட்கொண்டதன் நிமித்தம் இந்த உலகத்திலையும் ரெண்டு சாய்ஸ் இருக்கிறது. ஒன்று நன்மை, மற்றது தீமை. நன்மை தான் இயேசுவாக இருக்கிறது. இயேசுவை நாங்கள் மீண்டும் பாவமுள்ள மனுஷன் மீண்டும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை பெற்று பரலோக பாக்கியத்தை அடைகிறான். இப்படியாக பாவமுள்ள மனுஷன் தொடர்ந்து பாவத்தில விரும்புவானாக இருந்தால் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். நாங்கள் மத்தேயு 25வது அதிகாரத்துல பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போங்கள். மனிதர்களும் தொடர்ந்து பாவம் செய்வார்களாக இருந்தால் இயேசுதான் ரட்சிப்பு தருகிறவர், பாவம் மன்னிப்பு தருகிறவர், இரக்கம் உள்ள தேவன், ஒரு உண்மை உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். பாருங்கள், இதுதான் சாய்ஸ். ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை வைக்கிறார், ஒரு பக்கம் நன்மைகளை வைக்கிறார், அந்த பக்கம்தான் இயேசு இருக்கிறார். மறு பக்கத்துல சாபத்தை வைக்கிறார். இன்றைக்கு பிசாசு அந்த பக்கத்துலதான் இருக்கிறது. தீமைகள் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல வாழுகிற, பாவத்துல வாழுகிற மனிதன் இப்படியான பாவ பக்கத்துக்கு போகிறான். பாருங்கள், பிசாசின் பக்கத்துக்கு. பிசாசுதான் யோன் 10:10 திருடனாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் இந்த உலகத்தில் ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக வந்து தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டவன், தேவனாக மாறி விழுந்து போனவன். பாருங்கள், இப்படியான பிசாசு இன்றைக்கு ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக வந்து இன்றைக்கு மனிதர் எங்களை பார்க்கும் பொழுது, நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் இந்த மத இனத்தில இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயல் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆதியாக 1வது அதிகாரம் 26-27வது வசனத்துல லேட்டஸ்ட் மேக் அவ இமேஜ் பாருங்கள், ஒரு தேவன் மட்டும் அந்த இடத்தில் இருக்கவில்லை. மனிதரை உருவாக்கும் பொழுது அவ லெட்டஸ் அஸ் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ரெண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள், பிதா பிதா இயேசு பரிசுத்த ஆவியானவர், இப்படியாக பிதாவும் இயேசுவும் நிச்சயமாக இந்த மனிதனை உருவாக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர்கள் இருவரும் நிச்சயமாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். லேட்டஸ்ட் வடிவாக வாசிப்பீர்களாக இருந்தால் பன்மையில கூறப்பட்டிருக்கிறது, லேட்டஸ்ட் மேக் அவர் இமேஜ். இப்படியாக தேவனங்களை படைத்தார். நீங்கள் புரோவெர்ப்ஸ் சிலை 8 அதிகாரத்தில் பார்த்தீர்களாக இருந்தால், இந்த வானத்தை படைக்கையிலும் இந்த சமுத்திர எல்லைகளை வட்டடிக்கையிலும் நான் அவரோடு செல்ல பிள்ளையாக இருந்தேன். இந்த செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. யோவான் 3:30 நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். வருங்கள், அவர் இன்றைக்கும் இயேசு இந்த உலகத்திலே மனுக்குலத்துக்காக மரிப்பதற்காக வந்தார். மரித்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவுக்கு வலது பக்கத்தில் ஒரே இடத்துல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது கூட இயேசு இரா முழுவதும் பிதாவோடு ஜெபம் மூலமாக பிதாவோடு பேசிக்கொண்டுதான் இருப்பார். அன்றைய நாளுக்குரிய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் பிதாவிடத்தில் கேட்டு மக்களுக்கு கொடுத்து நற்கிரிகைகளை அவர் செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக ஆதாம் ஒருவாள் பாவம் செய்ததன் நிமித்தம் நாங்கள் எல்லோருமே பாவ சந்ததியாக பாவமுள்ள மனிதனாக நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், ஆதாமவாள் செய்ததன் பாவத்தின் நிமித்தம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஆதாமவாள் சந்ததியாகிய நாங்கள் ஒரு மகிமையற்றவர், தேவனுடைய மகிமையற்றவர்களாக செப்பரேஷன் எங்களுக்கு வருகிறது, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 59

அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது பார்க்கிற அவருடைய முள்முடி எங்களுடைய சாபங்களை சாபங்களுக்காகத்தான் அவர் அந்த முள்முடியை சுமந்தார். மரத்தில் தூக்கப்பட்ட ஒவ்வொரு சபிக்கப்பட்டவர் என்று எழுதுகிறபடி இயேசு மனுக்குலத்துக்காக சாபமாகி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இயேசுவின் சந்ததியில நாங்கள் பிறந்திருக்கிறோம். இப்படியாக ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து கூடாக தேவன் இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியின் சிந்தையில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் பிதா புத்திர சுவீகார ஆவியை தந்து எங்களை மகனாக மகளாக பார்க்கிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது மாம்ச சிந்தையில இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், இயேசுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இயேசுவை இருளின் பிள்ளைகளாக மாம்ச சிந்தையில பிறந்த எங்களை எல்லாம் பாருங்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து வாதம் செய்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய சிந்தைகளாக ஆவிக்குரிய சிந்தையோடு வாழுகிற வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை கூடாக மடித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இப்படி 50வது நாளில பெந்தகோஸ்தே நாளில எல்லாரும் இன்றைக்கு பெந்தகோஸ்தே தினத்தை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இந்த காலத்தில அவர்கள் எல்லாரும் பாருங்கள் அப்போ சில 2வது அதிகாரத்துல ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு காற்று பரலோக காற்று அடித்து அங்கு அக்கினிமயமான நாவுகள் போல இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்புகிறது. இப்படியாக அவர்கள் அந்நிய பாசைகளில பேசி தேவனை மகிமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்றார்கள். இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பிதா சுதன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தேவன் அப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு இந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேனாக தேனை தேன் உட்கொள்வது போலதான் இருக்கும். அதற்கு முதல் உங்களுக்கு நான் கூட பாடசாலை நாட்களில் படித்திருக்கிறேன். இந்த மார்க்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் புக், சாதாரண டெக்ஸ்ட் புக் போலதான் படித்தோம். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்று படித்தோமோ அந்த அந்த வசனங்கள் அந்த தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வசனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற எங்களுக்கு அது பலம் தருகிறதாக இருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவை தீட்டுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு துக்கமாயிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. பாருங்கள், எந்த நிலையிலும் நீங்கள் வார்த்தைகளை பிரிவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பயம் வரும் பொழுது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியங்களில கன்ஃபியூஸ் வருகிறதாக இருந்தால் அது பிசாசிடத்தில இருந்து வருகிறது. அவன்தான் கன்ஃபியூஸை கொண்டு வாரவன், பயத்தை கொண்டு வாரவன், தீமைகளை கொண்டு வருகிறவன், குடிப்பழக்கம் பாவ பழக்கங்கள் சாப பழக்கங்கள் எல்லாம் இந்த மாம்ச சிந்தையில வாழுகிறவர்களுக்கு தான் வரும். நீங்கள் ஆவியின் சிந்தைக்கு போய்விட்டீர்களாக இருந்தால் தேவனுடைய ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவினால் நிரம்பி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதாகமத்தை அது காலையில் எழுந்து வேதாகமத்தை தியானித்து ஜெபித்து படித்து போகும் பொழுது அது ஒரு ஒரு ஒரு பலனை தருகிறதாக இருக்கிறது. உங்களுடைய காரியங்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. 5 மணி தியானம் செய்கிற வேலைகளை 4 மணி தியானம் 3 மணி தியானத்துல ஞானத்தோடு ஞானத்தை சேர்த்து தருகிறார். பாருங்கள், பலத்தில செய்தால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த பலத்தினால பாருங்கள், பார்ப்போம் சேனைகள் பலத்தை நம்பினார்கள், செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். தேவனை நம்பினவர்கள் ஆவிக்குரியவர்களை தேவன் செங்கடலை பிளந்து செங்கடலை நடக்க வைத்தார். யோர்தானை பின்னிட்டு வைத்து யோர்தானுக்கு கூடாக நடத்தி சென்றார். இப்படியாக எரிகோ கோட்டையை வெள்ளித்தி
அங்கு யோசுவா மூலமாக கானான் தேசத்துக்கு அழைத்து சொன்னார். என்னுடைய தேவனால

மனிதனால கூடாதது எல்லாம் தேவனால கூடும். தேவன் ஆவியினால ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார், எங்களுக்கு ஞானம் புத்தி அறிவை தருகிறார். அவருடைய சிந்தையில மாம்ச சிந்தையில செய்கிற ஆசீர்வாதம் பிசாசு கூடாக பல இடங்களில தீமையான ஒரு தொழில் மூலமாக இன்னைக்கு பாருங்க, கனடா தேசத்துல இந்த மறுபானா குடி பழக்கம் சிகரெட்டுகள் அந்த லாபங்கள் தான் பல நாடுகள் இன்றைக்கு தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வாதமாக அன்று தொடக்கம் இருந்ததற்கு காரணம் அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்ததன் நிமித்தம் அன்றைக்கு கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தின் மூலமாக அவர்கள் வேதாகமத்தின் அறிவு மூலமாக அவர்கள் பல தொழில்நுட்பங்களை எங்களை கண்டுபிடித்திருக்கிறார். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களாக இருந்தால் கூகுள் யூடியூப்ல போய் ஆராய்ந்து பார்த்தீர்களா, இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ் கோல்கேட் கொக்கா கோலா இப்படியான பல கம்பெனிகள் பாருங்களா, அவர்கள் தங்களுடைய வருமானத்துல 10ல் ஒரு பங்கை அந்த சேர்ச்சிகளுக்கு நன்கொடையாக கொடுப்பார்கள். தேவனுக்கு பிரியமாக காரியங்களை செய்யும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி செய்யும் பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் 10% வீதங்களை கூட்டி கொண்டு வரும் பொழுது தேவனுக்கு ஊழியத்துக்கு உண்மையாக செய்கிறவர்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்து உதவும் பொழுது அவர்களுடைய வருமானம் அவர்கள் கம்பெனியுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு சவுத் கொரியா ஒரு விஞ்ஞானத்தில தொழில்நுட்பத்தில கார் உற்பத்தியில பலவிதமான முன்னேற்றத்தை அவர்கள் 70% மக்கள் அங்கு போனகெயின் கிறிஸ்டியனாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஸ்ரீலங்காவை போல சைனாவை போல ஒரு புடிஸ்ட் கண்ட்ரியாக தான் சவுத் கொரியா இருந்தது. அதான் சவுத் கொரியாவில போல் ஜங்கச்சோர் ஒரு பாஸ்டர் மூலமாக அந்த தேசம் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கு பிரே மவுண்டின் 24 மணி நேரம் அந்த தேசத்துக்காக அந்த பிரே மவுண்டில் போய் ஜபம் பண்ணி கொண்டு வருவார்கள். வேலை முடிந்த பின்பு பாருங்கள், பிரே பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். பாருங்கள், பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய உற்சாகங்கள் பலம் குறைந்து போகிறது. பாவ சிந்தனைகள் மாம்சத்திலே நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆவியிலே நீங்கள் வேலை செய்யும் பொழுது தேவன் உற்சாகத்தின் ஆவியை தருவார், நிலவரமான ஆவியை தருவார். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேகத்தை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் அப்போஸ்தலர் 3:8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு ஞானத்தை புத்தியை அறிவை தந்து டெக்னாலஜியை தந்து அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எங்களுடைய மாம்சத்தினால பாருங்கள், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அதிக அளவில ஆரம்ப காலங்களில மனித பலத்தை தான் பாவித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் அன்றைக்கே அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பெரிய அளவில விவசாயங்கள் தொழில்களை செய்து பெரிய அளவில் அவர்கள் லாபத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். பாருங்கள், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்படியாக அது எங்களுடைய உலக ஆசீர்வாதத்துக்கு பொருந்தும். ஆனால் தேவனுடைய விதையை நாங்கள் பெருக விதைக்கும் பொழுது பெரிய அறுவடையை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், இந்த நாங்கள் எல்லோரும் இந்த மறுக்குல பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றங்களாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இருளில வாழ்ந்தோம், மாம்ச சிந்தையில வாழ்ந்தோம், மாம்ச சிந்தையில பிறந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆவியின் சிந்தையில நீதிமானாக
இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பரிசுத்தமாக வாழுவதற்கு எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், எங்களை பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டி தொடர்த்துவார். பாவம் பொல்லாதது, ஒரு நாள் பாவத்தை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் பிசாசு நரகத்துக்கு இழுத்து சென்று போனால் திரும்பி வராத தேசம், அந்த தேசத்தில கொண்டு போய் பிசாசு விடுவார். இதற்காகத்தான் இயேசு பிசாசை வெற்றி சிறந்தார். எங்களையும் அவருடைய வழியில நாங்கள் புலப்படும் பொழுது எங்களை வெற்றி சிறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில வரும் பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தான். பாருங்கள், பிசாசு இயேசுவை சோதித்தான். இயேசு அதற்கு பாருங்கள், இயேசு தேவனுடைய வசனத்தின் மூலமாக வெற்றி சிறந்தார். பாருங்கள், பிசாசு நான் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசுவுக்கு சொல்லுகிறவன் தான். ஆதாம் ஏவாள் அந்த அவர்களை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், அவன் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தின் அதிபதியாக அந்த அதிகாரம் அவன் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் ஆக இருந்த விழுந்து போன லூசிபரசித்தும் அவனுடைய தூதர்களுக்கும் போய்விட்டது. அதை மீண்டுமாக பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டான். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானே தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தையை தந்து இலவசமாக கிருபையினால் எங்களை நீதிமானாக மாற்றி பாருங்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாங்கள் மீட்கப்படாமல் அவருடைய பரிசுத்த வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து பாருங்கள் எங்களை மீட்டுக் கொண்டார். இந்த உலகத்துல நீங்கள் என்ன பொருளையும் ஒரு பணத்தினால பொன்னினால வெள்ளியினால மீட்க முடியும், ஆனால் எங்களை மீட்டுக் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்த இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க கூடாது. பாருங்கள், எங்களுடைய பெயர்களை அந்த பரலோக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் இயேசுடையவர்கள், எங்களுடைய லேம்ப் ஆஃப் த கோட். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது மனிதன் அந்த பிரதான ஆசாரியனிடத்துல போய் ஒரு அவன் பாவத்துக்கு ஏற்ப அவன் பலியிட வேண்டும். புறாவை ஆடு இப்படி ஆறு மிருகங்களை பலியிட்டு தங்களுடைய பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளவும். ஆனால் பாவம் அப்படி பலியிட்ட பின்பும் கூட தொடர்ந்து மனிதன் பாவம் செய்வான். ஆனால் எங்களுடைய புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்கள், செய்கின்ற பாவங்கள், இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து கல்வாரி சிலுவைகள் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு எங்களை அறிகிறவராக இருக்கிறார். நேற்று இன்றும் நாங்கள் எப்படி எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஆவி எல்லா இடமும் எங்களுடைய ஊனை கிபுரு 4:12 எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். எங்களுடைய நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு இந்த மதங்களில காரியங்கள் செய்பவர்கள் கதவுகளை பூட்டி விட்டு ஒரு இருளான இடத்துல காரியங்களை செய்வார்கள். ஆனால் தேவன் பாருங்கள் இசைக்கியருக்கு துவாரத்தை போட்டு காட்டுகிறார். அருவருப்பான காரியங்களை அவர்கள் இந்த மத வழிபாடுள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இசைக்கியலுக்கு காண்பிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த ஐடல் வர்ஷிப், இப்படியான கையினால செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்குவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இப்படியாக ஆதாம் ஏவாளின் சந்ததியாக இன்றைக்கு பாவத்தில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பாவம் உள்ள மனிதனுக்கு பரிசுத்தமாக்குவது இயேசு, இயேசுடைய சிலுவையை சிலுவையை பற்றிய உபதேசம் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் மனுக்குலத்துக்கும் தேவையானது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, பிசாசை நம்பி வாழ்கிறவர்களுக்கு, தீமையை விரும்புகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நமக்கோ அது தேவ பெலனாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய
அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் பெலன் பெறுகிறோம். எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. எங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்னதான் நடந்தாலும் எங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இயேசு எங்களுக்கு வைத்துவிட்டு போகிறார். அவர் யோவான் 14:26 இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன். இயேசு சமாதானமாக அன்பாக சாந்தமாக நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தார். அதே போல எங்களை வாழும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 2 தீமோத்தேயு 3:15 இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகையையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி நற்கிரிகைகள் செய்கிறதுதான் இயேசு செய்து காட்டியது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பின்புதான் இந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேன் குடிக்கிற ஒரு புஸ்தகமாக, தேனிலும் இனிமையான புஸ்தகமாக, ஒரு மெடிசினாக. இன்றைக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து எடுத்து நீங்கள் உட்கொள்கிறீர்கள் உங்களுடைய வியாதிக்கு, இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுதான் ஒரு மெடிசினாக இருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அனுதினமும் உங்களுடைய இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். இந்த வார்த்தைகளை பேச பேச உங்களுக்கு துக்கங்கள் சந்தோஷமாக வரும். எல்லாம் உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும். உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும். பாருங்கள், நாங்கள் சங்கீத 42:1 நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் சங்கீத 42:1 பார்க்கும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அவருடைய வார்த்தையை எங்களுக்கு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய நீரோடையை வாஞ்சிப்பது போல எங்களுடைய ஆத்மா எங்களுக்கு அவருடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவை தீற்றுகிறது. ஆத்மாவில தான் உங்களுடைய இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் காணப்படுவாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். என்னுடைய ஆத்மாவை சங்கீதம் 23:23 பார்க்கும் பொழுது என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடந்திருக்கிறார். நான் தவறான பாதையில நடந்தது நிமித்தம் இந்த என்னுடைய ஆத்மா துக்கப்படுகிறது. ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன். உம்முடைய வார்த்தையை நாளை நான் தேற்றப்படுகிறேன். அந்த வார்த்தையை அந்த துக்கத்துக்கு காரணமாக நீங்கள் அதை கண்டு அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மாவில காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, கவலை நீங்குகிறது. இதற்கு தான் உடைய வார்த்தையை அர்த்தமுள்ள வார்த்தைகள், நன்மை தருகிற வார்த்தைகள், நற்கிரிகைகளை செய்கிற வார்த்தைகள், அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சங்கீதம் 42:2 என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். பாருங்கள், எங்களுடைய ஆத்மா எப்பொழுது தேவனுடைய வார்த்தையில எழும்பின உடனே நாங்கள் தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு இந்த உயிரை தந்த தேவன், இன்றைக்கு ஜீவ சுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறது அவருடைய கிருபியாக இருக்கிறது. பாருங்கள், உயிரை தந்த தேவனை, எங்களை உருவாக்கிற தேவனை அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரை அறிந்த பின்பு நாங்கள் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவியை பெறாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவருடைய அல்ல. பாருங்கள், நாங்கள் ஆரம்ப காலங்களில் கத்தோலிக்கத்தில் இருக்கும் பொழுது ஆவியை பெறாமல் தான் நாங்கள் மார்க்கை படித்தோம், அப்போஸ்தலரை படித்தோம். ஆனால் அந்த ஆவியை பெற்ற பின்பு அந்த புஸ்தகம் எங்களுக்கு எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறது. விசுவாசம் எப்படி அதிகரிக்கும் என்றால் கேட்கிறதுனால். அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலையும் உங்களுடைய இருதயத்திலே வார்த்தைகளை சேர்த்து கொள்ளும் பொழுது
அந்த விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. கட்டுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய துக்கத்துக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு தகுதியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். துக்கமே இயேசுவின் நாமத்தில் அகன்று போ, என்னுடைய பணக்குறைவு கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிடலாம். ஒரு மலையை பார்த்து பிறண்டு போ என்று சொல்லி கட்டளையிடுவது போல உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு சொல்லுகிறார் கடுகளவு, மார்க்கு 11:23 கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இப்படியான உங்கள் மலை போன்ற பிரச்சனைகளை ஒரு பணியாக உருக செய்கிற தேவன் தான். நாங்கள் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது. இந்த பாவ சரீரத்தை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1-2 அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்வாக அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரோடு நீங்கள் அபிஷேகத்தினால உங்களுடைய வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள புத்தகமாக நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு சில வசனங்கள் உங்களோடு இடைப்படும். அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அன்றைக்குரிய வசனங்களாக உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற வசனங்களாக இருக்கும். நான் பாட ஒரு உங்களுக்காக ஒரு ஆவியானவருடைய பாடலை பாடி ஜெபிக்கிறேன்.

நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. 10 குசரோகிகளை சுகங்கொடுத்தால் ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொன்னான். நாங்கள் அப்படியல்ல, எப்பொழுதும் இன்றைக்கு எங்களோடு உயிரோடு வைத்திருக்கிறதற்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக, நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்க

எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஆமாண்டவரே, இயேசுவே அந்த சாத்தான் சோதித்த பொழுது வசனத்தினால வெற்றி சிறந்தீரே. அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆண்டவரே. அதே போல எதிரியின் சாத்தானை வெல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் எதிரி.

0: நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டு பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொண்டு பேனா, அவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை ஆணைவுகளை கொண்டு அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? Thank you, Jesus, your presence. Thank you, Lord. Thank you, anointing. Fall on us, everybody. ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Anointing, fall on us. யார் யார் எந்த தேசங்களில் இணைந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. அபிஷேகத்தை அதிகமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில் உம்முடைய வார்த்தையினால் எங்களை இன்னும் அபிஷேகப்படுத்தி கடைசி நாட்களில் மாம்சமான ஜாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை காண. இயேசுதான் வழியும் சத்தியமும் பரலோகத்துக்கான ஒரே பாதை என்பதை ஒவ்வொரு நாடுகளும் அறிந்து கொள்ள பிசாசுகளை கட்டி ஜபிக்கிறேன். மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ ரெசிஸ்ட் தி டெவில் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரை நிரப்பும் ரட்சகர் நீர் ஒருவரே என்பதை ஐந்து கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தையுடையவர்களாய் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் வாழ முடியும். இந்த மாம்ச சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எங்களுக்கு மரணத்துக்குரிய வழிகளாய் இந்த உலகத்து பாவ வாழ்க்கைக்குள்ளாய் எட்டு செல்லிவிடும். அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து விடாதபடி ஆவிக்குரிய சிந்தையில ஆவலும் ஆவியானவருடைய கிறிஸ்துவின் சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதங்கள் நித்திய ஆசீர்வாதம் சுதந்திருப்போம். அழியாத ஆசீர்வாதம் சொந்த அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பதாக கத்த விசித்தமானால் நாங்கள் இன்னொரு ஆளை பிரசாந்திக்கும் தேவ சமாதி கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: Thank you. God bless you, sisters. God bless you, Nirgale. Amen.
1: Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மாம்ச சிந்தையுடையவர்களாய் இல்லாதபடி ஆவியின் சிந்தையோடு கிறிஸ்துவ சிந்தையுடையவர்களாய் நாங்கள் மாசம் அவரோடு இணைந்து அவருக்குரிய வாழ்க்கையை இருந்த வாழ எங்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நீராய் கிறிஸ்துவ சிந்தையுடையவர்களாய் ஆவிய சிந்தை நிறைந்திருப்போம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் இந்த வார்த்தையின் வெளிச்சம் எல்லாருக்குமே வேணும். மாமிச சிந்தை அது மரணத்துக்கும் பாவத்துக்கும் இந்த உலக இச்சைக்குழுக்களையும் கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இன்னை உங்களை அழைக்கவில்லை என்பதை நிச்சயம் ஆணித்தரமான ஆழமான சத்தியத்தை கூட பாஸ்டர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தின் ஆழத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் ஆவியின் சிந்தையுடைய கிறிஸ்துவின் சிந்தையுடைய வாழட்டும். வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எளிமையான வார்த்தை இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமே சரியா. 9:37 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். வெளிச்சத்தில நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சம் அளமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது. ஆமே பெற்றுக்கொண்டோம் ஆசீர்வாதங்களை. உண்மையிலே இருந்த இடத்திலேயே உங்களோடு உறவாடுகிறார். அந்த உறவாடுகிற தேவன், வார்த்தையான தேவன் உங்களோடு வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சமாக வழிபட்டார். எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் கேட்டதற்கு விசுவாசிக்கிறேன். அப்படியாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். இவ்வளவு ஒரு நல்ல தேவன் அவர்களை முன்குறித்தார். அவர்களை அழைத்து வந்து வார்த்தையின் வெளிச்சத்தில நித்திய வெளிச்சத்தை அலங்கரித்து ஆசீர்வதித்து மகள பண்ணினார். அந்த தேவாய் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லாருக்காகவும் நன்றி ஜெபம் ஏறெடுப்போம். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை தாளந்துகள் வரங்கள் கர்த்தர் கொடுத்த கிருபைகள் அவற்றுக்குள்ளாக நம் இதோருடைய மாபத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதற்காக இந்த வாழ்ந்தவரை சோசனிக்கிறேன். நாங்கள் முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமாக ஏறெடுப்போம். என்னோடு ஒருமப்படுங்கள். நாங்கள் நன்றி ஜெபம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோ உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதுவரை நேரமும் நீங்க நடத்தி வந்தீங்க ஆண்டவர். எங்கள் நேரடி ஒளிபரப்பு 7 மணியில இருந்து கத்தா இந்த நேரம் மட்டும் ஆண்டவர் 9:38 அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நடத்தி வந்தீங்க, நீங்க நடத்தீங்க, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் அப்பா. நீங்க ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவர், ஒருவரும் சேரக்கூடாது அப்படிங்கிற வாசம் பண்ற துணியவர். இந்த நாள் உங்கள் மத்தியில வாசம் பண்ணி உங்களுக்கு வெளிச்சத்தை நித்திய வெளிச்சத்துல தந்தீங்களே, அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் பெற்றோம். அதுக்காக நன்றி ஆண்டவர். ஆரம்பம் பாடல் கூட வழி நடத்தினீங்க ஆண்டவர். அப்பா 8 மணி வரைக்கும் துதிக்கவும் ஜெபிக்கவும் உருவப்படவும் நாமத்தை உயர்த்தும் பாடல்களாய் ஜெபங்களாய் ஏறெடுக்கும் கிருபை செய்தீர். அந்த கிருபைகளின் இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவர். நாளும் ஆரம்பிச்சபம் பாடல கூட அடியாளை நடத்தினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல துதி பாடலை ஏறெடுத்த சிஸ்டர் கிரேசுக்கா நன்றி செலுத்தும். சகோதரின் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். இணைத்து கிருப்பைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம் நாளிலும் அப்படியாக நன்றி செலுத்தும். உடக்கரத்தில் ஒப்பு இது செபிக்கிற அதே போல ஊழியர்கான செபத்து ஏறெடுக்கும் துதிக்கும் இந்த நேரம் போல தொடக்கம் முடிவரை இணைப்பில இருந்து வாத்திய கேட்கும் சிஸ்டர் டோலிக்கு கிருப பாராட்டினீங்க. ஒரு எடுத்து பயன்படுத்துறீங்க அந்த கிருபைக்கா நன்றி. இணைத்தீரே இந்த நாள் சோஸ்ரம் நன்றி. குடும்பத்தைங்களோடு இணைந்து மூத்த ஊழியருக்கான நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் ஆவி கூட வழி நடத்தின கிருபைக்காய் நன்றி. இணைத்த கிருபைக்காய் நன்றி. வானொலி ஆசிரியத்தின் ஜெபத்தை ஏறெடுத்து துதி வெளிச்சத்துல வெளிச்சத்தை கொடுத்தார்களே. சத்தியத்தின் ஆழத்தை கற்று கொடுத்த சிந்திக்க வைத்த சிரிப்பூட்ட வைத்ததே அப்பா அதுக்கான நன்றி. வார்த்தைகள் ஆராய்ந்து படிக்க வைக்கிறார். அதுக்காக நீங்க கொடுத்த தாழ்ந்துக்காய் சோஸ்ரம் ரத்தத்தால மூடுங்க. ஒளியக்கான உறவுகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் ரத்தத்தால் மூடி பாதுகாத்த நல்ல சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுங்க. சுமயமா இருக்க வைக்கிறார். இயேசு நாமத்தின் நன்றி செலுத்தி ஒப்புகளை ஒன்றுமே செய்ய முடியாது. உலகம் புலவாய் பாவத்துக்குள்ளே பாவ காரியங்களுக்குள்ளே வேதனைக்குரிய காரியங்கள் வேதனைகளோடு வாழ்ந்து ஆனால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. வார்த்தைகள் பிடித்துக் கொண்டு ஆழத்தை கற்றுக்கொள்ளவும் உருவிளங்கவும் விளங்கி படிக்கவும் ஆராயவும் அடியாளம் கொடுத்தீங்க. அருமையான நேரத்துக்காய் நன்றி. தகப்பனே வீட்டு கட்டுறவர் தேவன், வீட்டுகளை கட்டுகிறவர் நீங்க தான். சரியமாய் வீட்டையும் கட்டுகிறேன், எங்கள் இருக்கிற கூடாரமாய் வீட்டையும் கட்டு, உளியமாய கூடாரத்தையும் கட்டு, சபையாய கூடாரத்தையும் கட்டுது, தேசமாய கூடாரத்தையும் கட்டுது. அப்பா நீர் சிங்கங்கள்ல நீரங்கள் நடுவில் வாசம் பண்ண நீரங்களுக்குள்ள உம்முடைய கரம் பராக்கிரம செய்ய கத்தாவே உம்முடைய ஆளுகை உம்முடைய துதி சத்தமும் இதங்கும் ஆலயமாய் இருக்க எங்கள் வீடு அப்படியா கண்ணை கட்டப்பட வேண்டும் என்பது உறுதியாக வெளிப்படுத்தணும். அறியாத கற்றுக்கொள்ள வார்த்தைக்கு நன்றி. ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பத்தை உள்ளங்களை ஆச்சு என்னை தந்தை மட்டும் நடத்த கிருபைக்கு நன்றி செலுத்தி உங்களை கருத்து போய் செபிக்க மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்திற்கு நன்றி செலுத்துறோம். அப்பா மாம்சம் சிந்தை மரணம் ஆவிய சிந்து ஜீவனம் சமாதானம் அந்த ஆவியின் இந்த உலகம் பாவாக்கைகளையும் மரணத்துக்களையும் கொண்டு, ஆனால் நீர் உம்முடைய ஆவியின் நித்திய வாழ்க்கை கூட்டு சென்று ஆசிரமத்தை சுமந்தரிக்க வைக்கிறது, அழியாத ஆசிரமத்தை சுமந்தரிக்க வைக்கிறது. அந்த வார்த்தைக்கு வெளிச்சத்துக்காய் நன்றியான கனப்படுத்து வழி நடத்துவோடியிறப்பு செய்ய வேண்டும் என்று அப்பா மறைவில் இருந்து ஊழியங்களை செய்து பிள்ளைகளுக்கு தாவே புதிய தொழில் வசதிகளை கொடுத்து பயாவுடைய எல்லைகளை விசாலப்படுத்தி நடத்த வேண்டும். ஆழ்வரையும் மட்டும் நடத்தின வினேசனுக்கு நன்றி அப்பா. மறுபடிய ஒளிபரப்பு யாவை மடக்கிறத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒளிப்பதிவு செய்த எல்லாம் ஒளிபரப்பாகும் போது உடைய நாம மயப்படட்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய நடப்பிப்பீராக அப்பா. சரியான முறையில ஒளிபரப்பாக்கி நாமத்தில் ஜபிக்குவோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கப்பட கருத்து நீங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை ஒளிபரப்பு யாவை மடக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கதா. நாளை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரித்தாங்க. எங்களை ஆசிரித்தாங்க. மாலை நிறைய வெளிச்சத்தையும் ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆயுதத்தை மாட்கொண்டு மகளப்படும் தடைகளை உடைத்து மேற்கொள்ள சரியான முறை இணைத்து எல்லாவற்றையும் ஒழுங்கு சுமையா செய்து முடிக்க கருவை பாராட்டி செவிக்கிறோம். சமாதத்தோடு படுத்துக் கொண்டு சில செய்வோம். தேவரீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கிறாங்க. அப்படியாக நீங்க செய்யப்படும் கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். உண்மையான காலங்கள் வேலைகள் எல்லாம் உங்களோட கரத்திலே இருக்கப்பா. தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேசங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷமாக தமிழ் நாடுகளுக்காய் செபிக்கிறோம். நீண்ட யுத்தங்கள் தொடரலாம் என்று சொல்லி எந்த வேலையிலும் செய்யலாம் என்று சொல்லி ஆயத்த முடிவுகளை எடுத்தாலும் அப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கத்தரால் வரும். நீங்க ஜெயம் கொடுக்க தகப்பன், விடுதலை கொடுக்க தகப்பன், சமாதான பிறகு சமாதானம் கொடுத்து நடத்த வேண்டுவன். ஒவ்வொரு ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுவன். ஒவ்வொரு விலங்காலும் உக்குமுடம் தங்க வேண்டுவான். நாம நாம நாமத்தை அறிக்க பண்ண வேண்டும். வாக்குத்தத்தை நிறைவேற முடியாது. நன்றி செலுத்தியான வேலையை நம்ம கருத்தில் ஒப்பு இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. நாங்கள் ஒருமரப்பட்டவராய் சொல்லுவோம். என் ஆத்மாவே
2: மறவாதே.
1: இன்னொரு பிள்ளை இல்லாம இருக்க எல்லா ஊழியர்களுக்கும் நான் நன்றி செலுத்துறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசிர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும், இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்களாகி ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் கொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியிட செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகர ஐயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக, ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9444-316-349.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடி களையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3வது செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677-8778.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனம், உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரு உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடும்

பரிசுத்தப்படுத்துவார். உங்களாவி ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென்.

தைக்கிலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தைக்கிலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.

அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிற அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு, அப்படியே சொல்லுங்க பாரு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு

மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்ப வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளம்

வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 9 அதிகாரம். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமெங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயரோத், கிரியாத் யாரின் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடும் கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொண்டு போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்பவித்தான். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய வழிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும். ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் ஆளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிரப் பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை, அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறைதோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள்.
1: 1 தீமோத்தேயு 4 அதிகாரம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவான முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமுள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை ஒன்று தீமோத்தேயு 5 முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாயிருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாயிருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியே

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் இந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 63:3 வாசிக்கலாமா? ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உமை துதிக்குமாமே. ஹலேலூயா. என்ன வாங்க, எது நல்லதா? கிருபை நல்லது. இல்லை, ஜீவனை பார்க்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு அதை காட்டிலும் அவர் நம் மீது வைத்திருக்க கிருபை நல்லது. ஆமேன். பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சதுனால தான் அவன் ஜீவனோடு காக்கப்பட்டான். இல்லைங்க, உலகமே அழிந்தது, மொத்த இனிவசையும் கர்த்தர் அப்படியே அழைத்து போட்டார். ஆனா நோவாவுக்கு புதியமான புதிய பூமி, அவன் கால் வைக்கும் போது அவன் பார்த்த ஒன்று கூட இல்லை, எல்லாம் புதுசு. அவனுக்காக எல்லாம் புதிதாக மாறி இருந்தது. அப்போ ஒரு கிருபை இருக்குன்னா என்ன வேணா உங்களை விட்டு போகலாம், ஆனா புதுசா ஒன்று உங்களை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க என்ன வேணா உங்களை விட்டு போகலாம். அவன் நினைச்சிருக்கலாம், நம்ம நண்பர்கள், நம்ம உறவுகள், நம்ம நேசித்த சிநேகிதர்கள், நம்மோடு கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களா இல்லையே, மரிச்சு போயிட்டாங்களே, அவன் துக்கப்பட்டானா, அப்படி வேதத்துல இருக்கா? இல்லவே இல்லை. இன்னைக்கு பாருங்களேன், கர்த்தர் அப்படிதான், நம்ம கிருபையை சுமக்கிறவங்களா இருந்தா எதை குறித்தும் துக்கப்பட மாட்டோம், கொடுக்கப்பட்டதை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம். தாவீது அப்படிதாங்க, ஏன்னா அவரை துரத்தினவங்க கொஞ்சம் நஞ்சு பேர் இல்லை, துரத்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆனா அதுக்கு மத்தியில் அவர் ஜீவனோடு இருக்கிறாரு இல்லை. அதனாலதான் தாவீது ஜீவனை குறித்து அதிகம் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அந்த ஜீவனை பார்க்கணும், கிருபை நல்லது. அந்த கிருபை என் மேல இருந்ததுனாலதான் ஒருத்தனும் என் மேல கை வைக்க முடியல. இஸ்ரவேலின் ராஜாவாய் மாறு வரைக்கும், மாறியின் முதிர் வயது வரைக்கும் என்னை கர்த்தர் காத்து கொண்டாரே. அந்த ஜீவன், அந்த கிருபை, அது பெருசுங்கிறார். ஜீவனை காட்டிலும் அந்த கிருபை பெருசுங்கிறார் ராமையன். அது மட்டும் இல்லை, அதனால என்ன செய்ய போறாரா தாவீது? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க மேல ஒரு கிருபையை வச்சுட்டாரு இல்ல. நோவா என்ன பண்ணாருங்க? அதை பார்த்த உடனே, புதியவான புதிய பூமியை பார்த்தார். பார்த்த உடனே ஒரு பழிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார் வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்பதான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுதுங்க. வானவில் வைக்கிறார். ஆனா நம்ம பார்க்க பாதி வானவில் தான் வானத்துல இருக்கு, மீதி வானவில் எங்க எங்க இருக்கு? யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அது எங்க இருக்கு? அவரிடத்தில் இருக்கிறது, அவர் சிரசில் இருக்கிறது அந்த வானவில். ஆமேன். அல்லேலூயா. அந்த வானவில் முழுசுதானே இல்ல, ஆனா அதை கட் பண்ணியிருக்கார். உடன்படிக்கை என்னங்க? ரெண்டா கட் பண்றதா உடன்படிக்கை இல்ல. அந்த உடன்படிக்கையில அந்த பாதி வானவில் அவர் கரங்களை எடுத்துக்கொண்டு பாதி வானவில் பூமிக்கு அடையாளம் காட்டிட்டு போயிருக்கிறார். ஆமேன். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? நமக்கு கிருபை கிடைச்சிருச்சு, ஜீவன் இருக்கிறது, நம்ம கர்த்தரண்டை 20 நாள் நம்ம பிழைக்க செய்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அநேகருக்கு மத்தியில தலையை உயர்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமேன். என்னவா? என் உதடுகள் உண்மை துதிக்கு. நீங்க என்ன, நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? துதிக்கணும். ஆமீன். போராட்டம் வரும்போது எப்படி துதித்தோமோ, கஷ்டம் இருக்கும்போது எப்படி துதித்தோமோ, எப்படி ஜெபித்தோமோ, கவலையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்துல எப்படி முழங்கால் படியிட்டோமோ, அப்படியே ஒரு ஜபத்தை கர்த்தர் உங்கள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி அப்படி துதிக்க முடியுமா? போராட்டம் இருக்கும்போது அழுகையோடும் கண்ணீரோடும் துதிச்சிருப்போம், திரும்ப அப்படி துதிக்க முடியுமானா? நன்றி சொல்லி துதிங்க. நன்றியோடு அழுது கண்ணீரோடு நன்றி.

0: கண்டிஷன் எதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபை பெருசுதான், அதற்காக எத்தனை ஒரு கிருபையை பத்தி பேசுறோம், ஆனாலும் இன்னும் வார்த்தைகள் இருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக மே துதிக்கிற ஐயா. நாங்க துதிக்கிற பிள்ளை எங்களை மாற்றுங்க, எங்க கஷ்டங்கள்ல கண்ணீர்ல உதவி செய்த தேவனை நோக்கி நாங்க துதித்து நன்றி சொல்ல உதவி செய்யுங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளில் தேவன் நல்ல விடுதலை கொடுத்து நடத்தினீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லு. எங்களை உதவி செய்யுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 7:6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், உன் இருதயம் துவள வேண்டாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் ஆரவரித்து கொண்டிருந்தவைகளை நிறுத்தி சமாதானத்தையும் அமைதலையும் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள், பலவீனங்கள் என்று அனுதினமும் துரத்தி கொண்டும் இறைந்து கொண்டும் இருக்கின்ற சூழ்நிலைகளில் விடுதலையாக முடியாமலும் வீணான குழப்பங்கள், பிரிவினைகள் போன்றவற்றினாலும் முயற்சிக்கின்ற காரியங்களில் காணப்படுகின்ற தடைகளினாலும் சமாதானத்தை இழந்தவர்களாய், பல கேள்விகளுடன் விடை காண முடியாதவர்களாய், புதிய விடியலுக்காய் காத்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடுதான் பேசிக் கொண்டு இருக்கின்றார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிறார். ஆகவே பெருவெள்ளத்திற்கு புகலிடமான கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களை பயப்படுத்துகின்ற இறைச்சலின் சத்தத்தை நிறுத்தி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 36 வாசிக்கையில், அங்கே அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்து கொள்ள வேண்டி ரப்சாக்கே என்பவனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான். அவனோ பெரிய சேனையோடு புறப்பட்டான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் மனிதர்களையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் ரப்சாக்கே தகாத வார்த்தைகளினால் பேசி நிந்தித்தான். இதை கேட்ட எசேக்கியா மிகவும் துக்கமடைந்து இரட்டுடுத்தி உபவாசித்து தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு விண்ணப்பிக்கின்ற வேளையில் கர்த்தர் ரப்சாக்கே தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை பட்டயத்தால் விழப்பண்ணினார். மற்றும் அசீரிய ராஜாவாகிய சனஹெரிப்போ அவன் குமாரனால் வெட்டி கொல்லப்பட்டான் என்றும் கர்த்தர் தம் ஜனத்திற்கு நன்மை செய்து தப்புவித்தார் என்றும் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட இப்படிப்பட்டதான ரப்சாகே போன்ற சில வேண்டாத தீமைகளும் சத்துருவின் கிரியைகளும் அடிக்கடி வந்து உங்களையும் உங்களின் சரீரத்தையும் குடும்பங்களில், ஊழியத்தில், பணியிடங்களில் என்று உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுத்து நன்மைகளை, சமாதானத்தை, சுகத்தை கொள்ளையிட்டும் சூறையாடியும் அபகரிக்கவும் நினைக்கும் பொல்லாத சூழ்நிலைகளை கண்டு எப்படி இவைகளிலிருந்து தப்பி பிழைப்போம் என்று பயத்தோடு காணப்படுகின்ற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து நிச்சயமாய் தப்புவித்து பாதுகாத்து இழந்ததை திருப்பிக் கொள்ளும்படி செய்தும் உங்களுக்கு எதிராய் ஆரவரித்து கொண்டு இருக்கின்ற சத்தங்களை அமைதலும் ஆக்குகின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் மகா இறைச்சலோடு கோலியாத்தை போன்று விடாமல் அனுதினமும் இறைந்து கொண்டும், எசவேலை போன்று சபதம் எடுத்து துரத்தி கொண்டும், ரப்சாகே போன்று கெர்ச்சித்து கொண்டும் இருக்கிறவைகளை இன்றைக்கு அதன் இறைச்சல்களை அமைதலாக்குகின்றார். அதன் ஆக்கிரமிப்புகளை அதட்டுகின்றார். சீறிப்பாய்ந்து வருகின்றவைகளை கட்டளை கொடுக்கின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. ஆகவே இன்றைய நாளில் இதுவரையில் உங்களுக்கு எதிராய் எழும்பின சத்ருவின் சத்தத்தை அதட்டி நிற்கச் செய்கின்றார். நிரந்தர அமைதியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படும்.

0: வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் வெறுமையாய் இருக்கின்றேனே, ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுகிறேனே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கின்றீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கோடே கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களோட கூட இருந்து உங்களையும் சகல காரியங்களிலும் விருத்தி அடைய பண்ணுவாராக. அதற்கு நாமும் ஈசாக்கை போல பிதாவின் சித்தத்திற்கு ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக அர்ப்பணித்து வேதத்தை தியானிக்கிறவர்களாயும் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாயும் நமக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளில் பொறுமையோடு இருப்பவர்களாயிருந்தால் நிச்சயமாக நாமும் ஈசாக்கை போல வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகலாம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை சகல காரியங்களிலும் விருத்தி அடைய செய்வாராக. உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.
2: கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22/5/2026 வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அருமையான ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 91:10 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடார்த்தி அணுகாது என்று நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 91 ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறபடியினால் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1:16 வரைக்கும் வாழ்கிற வேளையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உடைய வாழ்க்கைக்கு தேவையான அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் எப்படியாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும், அந்த அடைக்கலம் யாரிடத்திலிருந்து வரும் என்பதை குறித்து தான் சங்கீதம் 91 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனிடத்திலிருந்து இந்த அடைக்கலம் வராது, அல்லது இந்த நாட்களிலே ஒரு கல்லிடத்திலிருந்து ஒரு விக்கிரத்திடத்திலிருந்தோ அடைக்கலம் வராது, ஆனால் உயிரோடு இருக்கிற உன்னதமான தேவனிடத்திலிருந்தான் இந்த நாட்களிலே அங்கே அந்த அடைக்கலம் வருகிறது என்பதைத்தான் இந்த சங்கீதம் 91 நமக்கு விவரிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எந்தெந்த இடத்திலே எப்படியாக தேவன் பாதுகாக்க வேண்டும், எப்படியாக பாதுகாப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாதுகாப்பார் என்பதை குறித்து இந்த சங்கீதம் விவரித்து இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே இந்த 10 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லா புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடார்த்தி அணுகாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பொல்லாங்கு செய்யும்படியாக பொல்லாங்கானவன் இந்த நாட்களிலே பொல்லாப்புகளை இந்த நாட்களை போட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் அப்படிப்பட்ட பொல்லாக்கு இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே அங்கே நேரிடாதென்று சொல்லியும் பாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லியும் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாதை கூடாரத்தை அணுகாதென்றால், கூடாரம் என்றால் இந்த மண்ணினால் ஆன இந்த சரீரமாகிய உன்னுடைய சரீரத்திலே எந்த விதமான நோய்களும் வாதை நோய்களும் வராது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நாட்களே நமக்கு சொல்லி நமக்கு கட்டளிடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வேதப்பகுதி சொல்லுகிறது, அவருடைய சொட்டுகளின் கீழே அவருடைய மறைவிலே இந்த நாட்களிலே நாங்கள் வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான வாதைகளோ எந்த விதமான பொல்லாப்புகளோ இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்யாதாம், இந்த நாட்களிலே அங்கே அணுக முடியாது என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே நம்மை காக்கும்படிக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை முதலாவது கட்டளையிடுகிறார். நம்முடைய பாதங்கள் இந்த கல்லிலே இடராதபடிக்கு தூதர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே நம்மை தாங்கி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அவர்கள் தாங்கி நடத்தி கொண்டே வருகிறார்கள். இந்த நாட்களிலே இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் இந்த நாட்களே வரலாம். அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களே அதைத்தான் குறித்து பார்க்கிற வழியிலே ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்றால் நம்முடைய பாதங்கள் கலிடராதபடிக்கு அவர்கள் நம்மை இந்த நாட்களிலே தாங்கிக் கொள்வார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் அனுதினமும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டிய இந்த பகுதியாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாதுகாப்பு சங்கீதத்தை நாங்கள் அனுதினமும் வாசித்து கொண்டே இந்த நாட்களை வருவோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவருடைய துணை எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, வார்த்தையான தெய்வம் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு கொடுக்கவும் அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 91:10 வசனத்தின்படி தேவன் இன்றைய நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று என் ஆண்டவரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை திருப்ப தியானியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே வாழ்க்கையிலே அற்புதங்களையும் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: Recording stopped.

0: என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 9 வாரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நூற்றுக்கணக்கான பாடல்களை தேவன் கொடுத்து இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் எழுப்புதலையும் வரவேற்பையும் கொடுத்த தேவனை நான் உயர்த்துகிறேன். சிறுமையிலிருந்து இவரை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அவரை துதிக்கும் பாடல்களை கொடுத்தாரே. ஒன்றுக்கும் உதவாத தேவன் உயரத்தில் வைத்து அவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இதுவரையிலும் 8 வாளின் ஓடுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த 9 வாளின் மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில், பல நெருக்கத்தின் மத்தியிலும், ஆராதனை வேளையிலும் கர்த்தரின் பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். நிச்சயமாக பல லட்சக்கணக்கான மக்கள், ஏன் லட்சம் என்று சொல்வது, கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த பாடல் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறேன்.
1: Recording in progress.
2: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 22 5 மாதம், 22 மே மாதம், 22 வைகாசி மாதம், 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புவித்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆமீன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மறுவழைப்பை கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்நாளுக்கான வசனம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பிரசங்கி 11:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆமீன். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 8, ஏசாயா 12, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும், 1 தீமோத்தேயு 1:2-3 அதிகாரங்கள் என்று நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. விசேடமாக மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மத்திய கிழக்கு நாடுகள் இருப்பவர்களுக்கு, வேத புத்தகம் இல்லாதவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியமாக செய்யுங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் சத்தியது திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக எங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த துதிகளிலே மகளிர் கர்த்தரண்டை நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டம்மா. காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களா.
3: நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. ஆண்டவராய கர்த்தாவே, சப்பா எங்களுக்கு தகப்பனாய் வந்தவரே, அப்பா என்று ஆண்டவரே வாயார இருதய பூர்வமாய் கூப்பிட எங்களுக்கு அப்பாவாய் இருப்பவரே துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, தேவனை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து எங்களை அரவணைக்கிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் உங்களை பின்தொடரும் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஹாலே லூயா. என் ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவீராக ராஜா. தகப்பினே மக்கு சோத்திரம் ஐயா. துன்பப்பட்டவன் துன்பத்தோடு இருக்க விடாதே ஐயா, சிறுமப்பட்டவன் சிறுமியோடு இருக்க விடாதே ஐயா ராஜா. ஆண்டவரே, அடைபட்டவன் அடைபட்டதோடு இருக்க விடாதே மையா, சிறைப்பட்டவன் சிறியோடு இருக்க விடாதே மையா. இந்த அகப்பனாய் கர்த்தாவே, நாவியானவரே, விரைவிரை தாங்கி நடத்தி அவர்களை தூக்கி விடும்படி கேட்கிறோம் ராஜா. ஒரு கரத்தை கொடுத்து ஐயா உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடுவீராக ராஜா, அரவணைப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலிலுயா தகப்பனே, முக்கு சோத்திரமையா ராஜா. ஹலிலுயா, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள்

பாடுங்கள். ஹலேலூயா ஹலேலூயா. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் அவருடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஹலேலூயா. நாங்கள் வார்த்தைகளை உச்சரிக்க உச்சரிக்க எங்கள் ஆவி ஆத்மா செல்லம் வேணுக்கு

எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உனக்கு காண செய்வேன். பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளை போல பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடினவனோடு நாம் வழக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா! நன்றியோடுமே ஆராதிக்கிறோம், நன்றியோடுமே ஆராதிக்கிறோம். அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்பவரே, எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தாங்குகிறவரே, அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமாய் நடக்குகிற தெய்வமே உண்மை ஆராதிக்கிறோம். ஐயா, உடைய சமூகத்திலே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை, எங்கள் சொந்தங்களை எல்லாரையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே,

சோத்திரம் ஐயா ராஜா, இவ்வளவு அன்புள்ள தகப்பனம்மா ராஜா, ஹாலேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை கொண்டு சுகமாக்கிறீங்கய்யா ஆண்டவரே. காணா ஊரிலே ஆண்டவரே, இந்த திருமண வீட்டிலே ஆண்டவரே, வெறும் பாத்திரங்களை தண்ணீரால் நிரப்பி ஆண்டவரே தேவரே அதற்கு ராஜரசமாக மாற்றினவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடமால் முடியுமையா, குறைகளை மாற்ற முடியுமையா, எல்லா குறைகளும் குறைச்சி இயேசுக்குள்ளே தேவன் மகிமை அடைகிறதையா ராஜா, ஹாலேலூயா. உண்மையே நாங்கள் ஆண்டவரே, ஆண்டவராய் பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர்கள் அப்பா ராஜா. இந்த சாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஆண்டவரே? சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா, ஹாலேலூயா. பெருமையும் எளிமையும்

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். ஹாலேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினால் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நேற்றைய நாளிலே வார்த்தையை பார்த்தோம், தீமை தன் வாயை மூடும் என்று. ஹாலேலூயா. ஆண்டவரை துதிக்க துதிக்க துதிக்க அற்புதங்களாய் மாறும். ஹாலேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் அடிபட்டு வேதனைப்பட்டு தொழுமரத்திலே மாட்டப்பட்டு அந்த வேளையிலே கூட ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹாலேலூயா. துதித்து பாடின வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. ஹாலேலூயா. சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு சம்பவம். ஹாலேலூயா. ஆனா அதை நாங்களும் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்கின்ற வேளையிலே எங்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, நீர் நல்லவராயிருக்கிறீரப்பா. இப்பொழுதும் உங்களுக்கு நல்லவராயிருக்கிறீர் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஓ ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே,

எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தள்ளி போட்ட தேவன், ஹாலேலூயா. முதுகுக்கு பின்னாலே தூக்கி எறிந்த தேவன், ஹாலேலூயா. எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரித்து ஹாலேலூயா எங்களை நீதிமான்களாக மாற்றுகிறவர், ஹாலேலூயா. எங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறவர், ஹாலேலூயா. நன்றியப்பா.

ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, எங்கள் தியானங்களிலே ஐயா, மற்றவர்களோடு உரையாடுகிறதிலே ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே, வருகின்ற ஒவ்வொரு பாவங்களையும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படி செவிக்கிறோம். இந்த நாளிலே ஐயா, உங்களுடைய ரத்தத்தின் ஆரங்களை கழுவி விடுவீராக ராஜா. தேவனே அப்பா, துன்மன சாட்சி நீங்க ஆண்டவரே, எங்களை உங்களுடைய ரத்தத்தினால் ஆண்டவரே ஒரு விசை கூட கழுவும் ஐயா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், மற்றவர்களை ஆண்டவரே திட்டப்படுத்த உதவி செய்வீராக ராஜா. ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா. மார்த்தாளை போல உம்மை சேவிக்கல்லையே, மரியாளை போல உம்மை

ஆண்டவரே முக்கு சோத்ரமையா, சோத்ரமையா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கிருபோட கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனையா, உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளாத தேவனையா ராஜா. ஹாலே லூயா ஆண்டவரே முக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா அப்பா, உம்முடைய கரத்திலே ஐயா ஆண்டவரே எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைய உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலே லூயா அப்பா, உடைய இரக்கமுள்ள கரமாண்டர் ஒவ்வொரு ஜனங்களை தொடவதாக ராஜா. என் ஆவியானவரே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஐயா ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை உன் பக்கமாய் திருப்புவீராக ராஜா. ஆண்டவராஜ தேவனே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல இந்த தேசங்களின் அதிபதிகளுடைய இருதயங்களை திருப்புவீராக ராஜா. ஆண்டவரே தாங்கள் மனுஷர்கள் என்பதை நினைவு கூற ஆண்டவரே தேசத்தின் அதிபதிகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இலங்கையிலே நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை நீர் காண்கிற தேவனையா ராஜா. தேவனே அப்பா பிதாவே, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறதை நீர் காண்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, அவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். சத்துடைய வல்ல மகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல முறிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை கடைமுனை மட்டும் ஆண்டவரை ஓய பண்ணுகிற தேவனையா ஆண்டவரே, ஈட்டிய முறிக்கிறது மனையா ராஜா. தகப்பனே ஆளுகிறவர்களுடைய தரிசனங்களை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீர்மானம் சொல்லப்படுகிறது ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, எங்கள் இலங்கை தேசத்தோடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இன்று வரை ஆண்டவரே அந்த வேதனையோடு ஆண்டவரே வாழ்ந்தோடு இருக்கிற ஜனங்களை நீர் காண்கிற தேவனையா, ஆனாலும் உடைய வேதம் சொல்லுகிறது ஐயா, அவன் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீருமன்று ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை மாறுதலே நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்திலே ஐயா ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க

இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர்

0: கண்ணீரே என்மனமே. ஹலிலூயா. இந்த நாளிலே அருமையா சகோதரன் கூறின வார்த்தை, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மிருகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் அலைகளின் மேல் அவர் நடந்து வருகின்ற வேளையிலே அவனும் சொல்லுகிறான், நானும் வரவான் சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், வா என்று. ஹலிலூயா. பாருங்கள், ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹலிலூயா. அதே போலதான் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து, நம்முடைய சிறப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய அடைபட்ட காரியங்கள் இருந்து அந்த பதைப்போடு அதற்குள்ளே நாங்கள் இருந்து விடாதபடி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிற. ஹலிலூயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுகிற தேவன். ஹலிலூயா. அவனுடைய பேதுரு எத்தனை அடி எடுத்து வைத்தானோ அது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் கூட தன் சூழ்நிலையை பார்த்த வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தண்ணீருக்குள்ளே மூழ்கினான். மூழ்குகின்ற வேளையிலும் கூட ஆண்டவரே ரட்சியம் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஹலிலூயா. எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹலிலூயா. நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயங்களை அவர் எப்பொழுதும் தள்ளிவிடாத தேவன். ஹலிலூயா. ஆனப்படினா இங்க சொல்லப்படுகிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்று பலமாயிருக்கிறதே, இன்றைக்கு விதைக்க வேண்டாம், இன்றைக்கு ஜெபிக்க வேண்டாம், இன்றைக்கு துதிக்க வேண்டாம், இன்றைக்கு வார்த்தையை கேட்க வேண்டாம், இன்றைக்கு திருச்சபைக்கு போக வேண்டாம், இன்றைக்கு ஒரு செய்தியை நான் கேட்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்திலே நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹலிலூயா, தேவனுடைய ராஜ்யத்திலே விதைகளை நாங்கள் விதைக்க மாட்டோம். இதெல்லாம் விதைகள், பணம் மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நற்செயல்கள் விதைகள். ஹலிலூயா. நாங்கள் தேவனுக்காக படுகின்ற ஒவ்வொரு பாடுகளும் விதைகள். ஹலிலூயா. ஆனப்படினால் விதை எப்பொழுதும் என்ன செய்யும்? ஹலிலூயா. முளைத்து அங்கே 30, 60, 100 எங்களுக்கு பலன் கொடுத்துத்தான் தீர வேண்டும். ஹலிலூயா. பாருங்கள், இந்த இங்கே நம்முடைய இந்த தேசங்களிலே விண்டர் காலம் வருகிறது, கொடிய விண்டர். ஹலிலூயா. கொடிய விண்டர்களிலும் என்ன செய்கிறோம்? ஹலிலூயா. வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகத்தான் செய்கிறார்கள். ஹலிலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பிசினஸ் இருக்கிறது, அதுக்கு நாங்கள் போய் கொண்டுதான் இருக்கிறோம். ஹலிலூயா. அன்புடைய அன்றைக்கு சரியா சினோ அடிக்கிறதே என்று சொல்லி இருக்கின்ற வழியில அதுக்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். அடுத்த காரியம் பாருங்கள், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஒன்று விதை விதைப்பது, அடுத்தது அறுவடை செய்வது. ஹலிலூயா. அறுவடை செய்கின்ற காலங்களிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அறுப்பு காலத்திலே நாங்கள் தூங்கி விட்டோமாக இருந்தால் அந்த அறுவடையின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறியின் வயலை நான் கடந்து போனேன், அது என்ன செய்தது? முள்ளும் குறுக்குமாக இருந்தது. ஆனப்படி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆனாலும் கூட அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே அவர் நமக்கு விடுதலை தருகிறது. இவன் அதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஹலிலு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மிகவும் நெருக்கமா இருக்கிறதா, இனி சொல்ல முடியாத கஷ்டமா இருக்கிறதா? ஹலிலூயா. அங்கே நான் என்ன செய்வேன் சொல்லி சொன்ன, அதிகாலையில் எழும்புவேன், எழும்பி ஆண்டவரிடத்திலே நான் ஆராதிக்க தொடங்குவேன். அந்த நாட்களிலே எப்படி அந்த காரியங்கள் சுலபமாக மாறும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் வாசித்த பகுதி ஆமோஸ் புத்தகம் 7 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லரப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார், அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹாலேலூயா. பாருங்கள், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற வேளையிலே நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று மற்றவர்களுக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, விசேஷமாக குடும்பங்களுக்காக, ஹலிலூயா, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நிற்க வேண்டும். நிற்கின்ற வேளையில ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஹலில், ஒரு ஊழியக்காரன் அப்படி நிற்கிறார், நிற்கின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்றார் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. அதுக்கு பிற்பாடும் பாருங்கள், அதே அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரை நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹலிலூயா. ஆனபடியினால் சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை அவர் தூக்கி விடுகிறது. இவன் அப்படி ஆவதில்லை. ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கூடாக நீங்க கடந்து செல்லலாம், சென்று கொண்டிருக்கலாம், ஆனா இதையும் கடந்துதான் செல்லுவீர்கள். ஹாலேலூயா. இந்த பிரச்சனையும் முடிவடைந்துதான் போகும். ஹாலேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், தானியல் நண்பர்கள் மூன்று பேருக்கு முன்பாக அக்கினி 7 மடங்காக சூடாக்கப்பட்டது. ஹாலேலூயா. அப்படிதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நாங்கள் அக்கினிக்கு அடிபணிவோமாக இருந்தால், சத்ருவுக்கு அடிபணிவோமாக இருந்தால் அந்த அக்கினியில எரிந்து போவோம். ஹாலேலூயா. நாங்கள் அடிபணியாமல் எழுந்து நிற்போமாக இருந்தால் அக்கினி எங்களுக்கு அடிபணி. ஹாலேலூயா. பிரச்சனைகள் எங்கள் காலடியில் வந்துவிடும். கர்த்தர் தாம் எங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் துதி பாடல்களோடு வீட்டை நிரப்புகின்ற பொழுது எதிராளி வாசல்படியில் இருந்து பார்த்தாலும் ஓடிவிடுவான். ஆமேன். அருமையான அருமையான துதிகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். சகோதரன் இமானுவேல் அங்காலே தட்டி கொண்டிருந்தார். அந்த மியூசிக்கு கூடாக செல்லுகின்ற பொழுது எந்த எதிராளியும் வாசல்படியில் நின்று ஓடிவிடுவான். அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். அருமையான ஆராதனையோடு, பாடல்களோடு, புதிய பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்தினீர்கள். ஜபங்களோடும் வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
0: ஆமேன். ஐயா ஒரு நிமிஷம் ஒரு சாட்சி சொல்றேன் ஐயா.
1: சொல்லுங்கம்மா.
0: திங்கட்கிழமை அவருக்கு ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கு ஐயா. அது அதை 10:45 எடுத்துக்கொண்டு எங்கட ஏரியா உங்களுக்கு தெரியுமல்ல, எங்கட ஏரியா லேக் ஷோருக்கு அதிகமா போட்டு வேறு சமர் காலங்கள். 10:45 போயிட்டு அப்போ நான் கூப்பிடுறேன், ஒரு 1:30 1.5 ஆச்சது வரையில காணையில வா வான்னு சொல்லி சொல்ல தான் தானே எல்லாத்தையும் செய்வேன், ஐ டூ மை செல்ஃப் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான்ல வருது. அப்படி அவடமெல்லாம் போய் ஐயா அந்த பக்கம் எங்க போய் எங்க வந்தானு தெரியல. கிட்டத்தட்ட பிறகு அதுக்கு பிற்பாடு வீட்டை வந்து நாங்கள் இல்ல, பிறகு திரும்பி மெற்ற பக்கம் இந்த ஹைவே பக்கம் இருக்குது இல்ல, அந்த பக்கத்தாலே அந்த ஆப்பிள் வுட் அந்த பிளாசா அந்த மெட்ட இதெல்லாம் போய் மெக்டோனல்ல போய் சாப்பாடு வாங்கிக்கொண்டு டொலராமாவில போய் தனக்கு சிலப்பரம் வாங்கிக்கொண்டு வந்து சேர்ந்தது ஐயா 4:45 வந்து சேர்ந்தா. வழி நடத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ன.
1: ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். அந்த சாட்சியை கேக்குறதுக்கு எனக்கே புல்லரிக்குது. ஆமேன். கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் நான் கூட சைக்கிள் சமரில் போவேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் 1.5 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவேன். ஆனால் உங்களுடைய ஏரியா, எங்களுடைய ஏரியா வந்து கிராமம் மாதிரி தானே, உங்களுடைய ஏரியா சரியான பிஸியான ஏரியா, ஆனாலும் கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம்.
0: ஆமேன்.
1: சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோம். ஆமேன். சாட்சிக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவருடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாசன் ஹோமி லோகன் அவர்கள் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, கர்த்தருடைய நாமத்தை வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இந்த கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களோடு நாளில் தங்கும். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜபிப்பதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மீதியாக இணையப் போகிற ஒரு ஊழியர்களையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்தை ஊழியர் சொன்னது போல, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். ஆமேன். பிரசங்கி 11:4 எங்களுக்காக இந்த வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் காண காரியங்களை அவர் சோதர் எடுத்து வந்தார். விளக்கமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளுக்கான வேத வாசிப்பு யோசுவா 8 ஏசாயா 12. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து 1 தீமோத்தேயு 1:2 3 அதிகாரம். இதை நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாட்டுக்கானதையும் நாங்கள் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம் வேற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். வேற்றை நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், சேவ பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மற்றவர்களும் அந்த வாசகங்களை கூடாக, நற்சிந்தனைகள் கூடாக, ஜீவமன்னா கூடாக, வாக்கு தத்துவத்து கூடாக, ஜீவ வார்த்தை கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஜீவ வேலைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். எங்களுடைய இந்த ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலும் எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். வெற்றியை தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிறீர்கள். மிகவும் ஊழியர்கள் இணைவார்கள். இந்த சமர் காலங்களிலே வெக்கேஷன் மற்றும் வெளியிலே போவார்கள், கார்டன் செய்வார்கள், நடைக்கு போவார்கள். இப்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நாட்களை அவர்களும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இணைகின்ற பொழுதும் அவர்களை இணைத்து நாங்கள் ஜெபங்களை கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். மறந்துவிடாதீர்கள், சனி ஞாயிறு இதே நேரத்திலே நாங்கள் அபிஷேக ஆராதனை நடத்துகிறோம். இந்த வாரத்திலும் ஊழியர்கள் இணைகிறார்கள். அதே வேளையிலே தேவ செய்திகள் வித்தியாசமான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வாரத்திலே பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், சனிக்கிழமை இன்னொரு ஊழியர் இணைகிறார். பெரிய மறந்துவிட்டேன், ஆனாலும் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே போய்விக்கும். சனி ஞாயிறிலே ஒவ்வொரு ஊழியர்களை நாங்கள் இணைத்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் ஜெப வேலைக்காக தேவ ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ப்ரைஸ் லோட்டம்மா.
0: ப்ரைஸ் லோட்டம்மா.
1: ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த சனிக்கிழமை எங்களுடன் சுவிசேஷ செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் செய்தி எடுத்து வருவார். ஆமேன். இணையுங்கள், கேளுங்கள், அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வளர்த்து அவங்களோட ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நான் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்தில் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் வாலிப ஜுவதிகளுக்காக ஜபிக்கிற ஜபங்களாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்னாலே மோசையை எடுத்துக்கொண்டால் அங்கு அவர் அங்கு அப்போஸ்தலர் 7:24 அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்படுத்தினவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரன் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிறருக்கு அநியாயம் செய்கிறவன் அவனை பிடித்து தள்ளி, அவ எங்கள் மேல் அதிகாரியாயின் நியாயாதிபதியாயும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களை கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நிமித்தம் மோசை ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய அழைப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அங்கு அதை தடை பண்றதுக்கு சத்துரு எழும்பினதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் எகிப்திலே இருந்து மீட்ட அந்த மீட்பின் காரியத்தை செய்வதற்கு இவரையே திரும்பவும்
2: அங்கு அழைக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் சீனாய் மலையிலே அங்கு சட்ட திட்டங்களை இந்த மோசை ஊடாக தேவனங்களுக்கு வெளிப்படுத்துறதை காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு வனாந்தரத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் உருவாகிறதை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த மனுஷனை கொண்டு மோசையை கொண்டுதான் எல்லாவற்றையும் அங்கு தேவன் செய்தார். ஆனா அதுக்கு முன்பாக அவர் கொலை செய்யும் போது அவருடைய காரியம் அங்கு தேவனுக்கு அங்கு விரோதமாயும் மாறுதலாயும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஒரு மனுஷனுடைய ஆயுள் தண்டனை எவ்வளவு காலம் என்றால் 40 ஆண்டுகள். அந்த இந்த மோசே 40 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அவரை அழைக்கிறார். ஏனென்றால் அவருடைய அந்த நாட்கள், மோசேன்றி அந்த கொலை செய்த அந்த நாட்கள் கடக்கு மட்டும் அங்கு தேவன் அவரை தொடவில்லை. அதற்கு பிறகு அந்த 40 ஆண்டுகள் கழிந்த பின்பு தேவன் அவரை தொட்டு அவருடைய காரியத்தை நடப்பிக்கிறார். இப்படித்தான் நாங்கள் ஒரு காரியத்துக்குள்ளே நாங்கள் அங்கு ஆப்பிட்டோம் என்றால் சில காரியங்கள் தேவன் அதை அங்கு அந்த காலங்கள் முடியும் வரை எங்களை அங்கு வைத்திருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கள் ஒன்று நடக்கலையே என்று சொல்லி நினைப்போம். ஆனா அல்ல, நாங்கள் செய்த சில காரியங்கள் அது அப்படியே இருக்கும். அது மன்னிப்பு பெற்ற பிறகுதான் அந்த காரியத்தை தேவன் எழுப்புவார், அந்த மனுஷனை எழுப்புவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் ஆண்டன், பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் தேவ அழைப்பு, எகிப்திலே இருந்து மீட்பு, அங்கு சீனாய் மலையிலிருந்து சட்ட திட்டங்கள், அங்கு வனாந்தரத்திலே தேவ வாசத்தலம் உருவானது. இப்படியாய் இந்த மோசைய கொண்டு, இந்த தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் உருவாக்கின காரியங்கள் அங்கு மிகவும் மிகவும் எங்களுக்கு இன்று மட்டும் அங்கு கற்று தருகிறது, இன்று மட்டும் எங்களை வழி நடத்துகிறது. ஆகவே இந்த காரியத்திலே எல்லா மக்களும், தேவனுடைய மனுஷர்களும், 5 கண்டத்தில் வாழும் எல்லா மக்களும் இந்த காரியங்களை கண்டு உணர்ந்து அவர்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, 5 கண்டங்களில் உள்ள வாழுகிற மக்களை உருவாக்கின தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, நீர் தெரிவு செய்த மக்கள் இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொருவரை நீர் தெரிவு செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுடைய குற்ற குறைகள் ஏதாவது இருந்தால் அதை மன்னித்து மோசேயை போல தவறுகள் செய்யாதபடிக்கு வாழ்ந்து உம்முடைய நீர் அழைத்த அழைப்பை செய்து முடிக்க ஒவ்வொருவரோடு விடைப்படுவீராக. ஆவியானவரே, மோசேயை அழைத்த பொழுது தேவன் அவனுடைய குணங்களை அறிந்திருந்தார். அவன் நீண்ட சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவனை நீர் அவன் மறந்த போது கூட நீர் அவனை அழைத்து அவனுடைய இருதயத்தை அறிந்தவராக நீர் அழைத்து மோசே மூலமாக அந்த செங்கடலை பிளந்து அழைத்து சென்றீரே. அந்த பார்வோன் சேனைகளில் இருந்து பாதுகாப்பு கொடுத்தீரே. இப்படியாக யோர்தானை பின்னிட வைத்து யோசுவா மூலமாக தொடர்ந்து வழி நடத்தினீரே. ஆண்டவரே, இந்த வனாந்திர பாதைகளுக்கூடாக நடத்தி செல்லும் பொழுது பலர் முறுமுறுத்தார்கள். ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவராக அந்த உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்மை புலோ பண்ணின ஒவ்வொருவரையும் அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றீரே. அதே போல இந்த நாட்களில வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் முறுமுறுக்காமல் தேவனுக்கு விரோதமான இல்லாத பாவங்களை செய்து காலங்களை வீணாக்காதபடி, 40 வருடங்கள் மோசே ஒரு தவறினூடாக சில காரியங்களை செய்ததினூடாக அவனால் அந்த கானான் தேசத்துக்கு

அவர் தேவனங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார். நாங்கள் தவறான காரியங்கள் முறுமுறுப்புகளை செய்யாதபடி பாவ காரியங்களை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவியோடு நாங்கள் வாழ்ந்து அவருடைய அவர் அழைக்கிற எங்களை பரம காணான் தேசம் அந்த நித்திய ஜீவனுக்கு ஒன்றானமைத்தவனாய உம்மையும் நீர் அனுப்புறவராய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து அவருடைய பரிசுத்தத்துல வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கடைசி காலத்தில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த ஆவி ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இசைந்த ஆத்மாக்களாக ஏக சிந்தை உள்ளவர்களாக அவருடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக என்னுடைய வழியல்ல இனி வாழ்வது உம்முடைய வழியில உம்முடைய நினைவுகளில நீர் எங்களுக்குள்ள வாழ்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து அவர் வைத்திருக்கிற அந்த பரமகானான் தேசத்தை அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பாவியும் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் சந்தோஷம் அடைகிற பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. அதே போல உபத்திரவ காலங்கள் எத்தனை பாவிகள் மனம் திரும்புகிறார்களோ அத்தனைக்கு உபத்திரவ காலங்களும் குறைக்கப்படும். நாங்களும் சந்தோஷம் அடைகிறோம். நமது வழிபாடுகள் சாப பாவ வழிபாடுகளில இருந்து ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வருவார்களாக. இயேசுவோடு அறியப்பட்ட ரெண்டு திருடர்களில் ஒருவன் கடைசி நேரத்தில் இயேசு ஒரு குற்றமும் செய்யாதவர் இப்படி தண்டிக்கப்படுகிறார். நாமோ நாங்கள் இருவரும் குற்றம் செய்தோம், நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் என்ற ஒரு உணர்வோடு அவன் இயேசுவிடத்துல என்னை நினைத்தரலும் என்று கேட்டான். அப்படியான அந்த அந்த அந்த குற்றவாளியை நீர் மனம் திரும்பி வந்த பொழுது அவனை மன்னித்தீர். அதே போல இன்றைக்கு மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரை நீர் மன்னித்து உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். இனி ஒரு காலம் இல்லை, இந்த இன்றுதான் ரட்சிப்பு நாள், ரட்சணிய நாள் என்ற ஒரு உணர்வோடு விழித்திருக்க ஜபித்திருக்க இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. விசேடமாக இந்த வாலிபர்கள் யுவதிகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் யுவதிகள் பாவத்தில தொடர்ந்து விழுந்து இந்த காலங்களை வீணாக்காதபடி முறுமுறுப்புகளை சபைகளுக்கு எதிராக முறுமுறுப்புகள் பட்டு சபைகளை விட்டு விடாதபடி தேவன் சபையில தேவன் இருக்கிறார், இயேசு தலைவராக இருக்கிறார் என்ற உணர்வோடு மனம் திரும்பி கீழ்ப்படிந்து இயேசு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படித்து நடந்தாரோ அந்த பொறுமையோடு கீழ்ப்படிவோடு நடந்து அந்த பரம காலான் தேசத்துக்கு ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த உலக வாலிபர்கள் போகிறது போல போகாமல் மனம் திரும்பி அந்த ஒவ்வொரு உலக வழியில போகிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி வந்து அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத அந்த பரமகானான் தேசத்துக்கு வந்து சேர்வார்களாக. ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ கூட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கிறவர்களுடைய இருதயத்தில பதிக்கும்படியாக, அவர்களுடைய இருதயத்தில ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என் சிஸ்டர் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை அந்த மக்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்டு மனம் திரும்புவார்களாக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து அவர்களை நீர் பாதுகாத்து முடிய கரம் பிடித்து அந்த குடும்பத்தை வழி நடத்துவீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை விட வேறு வழி இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இந்த கடைசி காலத்துல இன்னும் கொஞ்ச காலம், அந்த காலத்துல நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இயேசுவை அறிந்து
எங்களுடைய இருதயங்கள் கடினமான இருதயங்கள் எல்லாம் சதியான இருதயங்களாக மாறி எங்களுடைய

0: பொல்லாத ஆவிகள் அகன்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உடைப்படும் துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் டோலி சிஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். வாலிப யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வெளியரங்கம் ஆகும் போது அந்த பாவம் இருந்த இடத்தை விட்டு துரத்தும், வாழ்க்கையை விட்டு துரத்தும், அவர்கள் ஓடி போவார்கள். இன்றைய நாட்கள் இந்த வாலிப ஜோதிகளை இந்த பாவம் துரத்துறபடியா மரணத்துக்குள்ளேயும் கொலைக்குள்ளேயும் அப்படியான காரியங்கள் போத வஸ்துக்குள்ளேயும் போய் புதைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தில் இருந்து இந்த வாலிப ஜோதிகள் விடுதலை அடைய வேணும், வெற்றி அடைய வேணும், மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. அப்பா உங்களிடம் அப்பா நாங்க சேர்வதற்கு உங்களிடம் வெளியேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்தீங்க ஐயா. அப்பா அந்த இரத்தத்தின் மூலமாக இந்த வாலிபர்கள் ஆண்டவரே, வாலிபர் உங்கள் அண்டையில் வரக்கூடியதாக ஒவ்வொரு வாலிபர்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் அவர்களுக்கு மாலை நேரம் இரவு நேரமா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இப்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் கண்ணோக்கி பாக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. பாவிகளை மட்டுமே ரட்சிக்க வந்தீங்க ஐயா. அப்பா இந்த பாவிகளுக்குள்ள ஆண்டவரே நீங்க உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தை தெளித்து அவர்களோட உள்ளங்களை கழுவி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக மாற்றும்படி ஜபிக்கிற ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாதவர்கள் அழிந்து போகாத வண்ணமாக அப்பா அவர்களை மீட்டுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. வாக்கு தத்தம் பண்ணினவரே உங்களோட வார்த்தையில ஜீவன் உண்டாண்டவரே, எனக்கான ஜீவன் விட்டவரே அப்பா. உங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுடைய தயவையும் உங்களுடைய இரக்கங்களையும் இரக்கத்தையும் கொடுத்து இவர்களை ஆண்டவரே மன்னித்து உங்களுக்குரியவராக கேட்பதற்காண்டவரே இவர்களுடைய கண்களையும் சபைகளையும் துறக்கும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் இருக்கிற பிசாசுகள் இல்லாத உங்களை இதற்கு தடையா இருக்க எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஐயா. அப்பா ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. ரத்தமே ஜெயம், ஜெபமே ஜெயம் அப்பா. நாங்க உங்களை நோக்கி உங்களுடைய திருப்பாதத்தை வந்து நம்பி நிற்கும் பொழுது நீங்க ஒரு பொழுது ஆண்டவரே ஒருதரை ஆண்டவரே கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா ஒருவரும் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுடைய ஜீவனை அவர் பெற்றுக் கொள்வதற்கு அப்பா அவர்களை விடுதலை ஆக்குங்க. உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தமே அவர்களுக்கு அவர்கள் ஜீயமா இருந்து அவர்களது பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்கள் சிவப்பா இருக்கும் பொழுது அப்பா நீங்க பனிய போல வெண்ணு ஆக்குனீங்க அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்கள் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத வண்ணமாக ஆவிக்குரியவர்களாக அப்பா அந்த மாமிசத்துல உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஒவ்வொரு விதமான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். அவர்கள் உங்களுக்குரியவர்கள் அப்பா. ரட்சிப்பு உங்களுக்குரியது, உங்களால மட்டுமே இதை கொடுக்க முடியும். அப்படியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சோர்ந்து போற இருக்கிறவர்களுக்குள்ள அப்பா ஒரு மனத்தாழ்மையும் அன்பையும் கொடுத்து உங்களுடைய அன்பினால அவர்களை அப்பா மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலை போல அப்பா வெள்ளம் போல கஷ்டங்கள் தொல்லைகள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டாலும் அப்பா நீங்களே பெரியவர், நீங்களே நல்லவர், போதுமானவர் என்று அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட பரிசுத்தமான ஆவியை இப்பொழுது இந்த நிமிடம் அப்பா அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய நேரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எதையே எதை நாங்க இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்டாலும் அது எங்களுக்கு நீங்க வெற்றியாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ராணியும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க யாவரும் ஜபித்தோம், அவ வந்து கத்தருக்குல போற நாள் வந்து விட்டது. இன்றைக்கு அவங்க ஆஸ்பத்திரில வச்சு இன்னொரு 24 மணி நேரத்துல அவரோட ஆவி போய்விடும் என்று சொன்னார்கள். அதன்படி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்து ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க. அவ உங்களுக்குரியவள், நீங்க தெரிஞ்செடுத்த தாச அப்பா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு என்று மறித்து அப்பா உங்க எவ்வளவு விதமாக வேலையிலையும் வீட்டிலையும் நேபர்ஸுக்குள்ளையும் ஒரு சாட்சியாக இருந்த ஊழியக்காரி ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன். உங்க ராஜ்யத்துல நீங்க அழைத்து சேர்க்கிற கிருபிகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே எங்க நாட்கள் வரும், அதுக்காக நாங்க இந்த பரிசுத்தமாக நீங்க இருப்பது போல மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருந்து இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே ஒரு முன்மையாக பெற்றோர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே கடினமா இல்லாத வண்ணமாக தாழ்மையா இருந்து அவர்களை ஒரு தயவு அவர்களுக்குள்ள எங்களோட தயவு அவர்களுக்கு காட்டி இன்னும் அதிகமாக எங்களுக்கு பொறுமையை கொடுத்து அப்ப இன்னும் அதிகமாக வாலிபர்கள் ஆண்டவரே உங்களில் வந்து நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை நீங்க ரட்சித்து கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேற பிற சிஸ்டர் அவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களுக்குரியதாக நாங்க இன்னும் அதிகமாக எங்கள் உள்ளங்களை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் ஊழியக்காரர்களும் தள்ளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் ஆண்டவரே மறைவாக செய்யற ஒவ்வொரு அண்ணாயில செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். அவர்களையும் ஆண்டவரே கண்ணும் மணியும் போல நீங்க அழைத்த அந்த ஊழியத்துக்கு அப்பா இப்பொழுது நாங்க சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வந்து நிற்பதற்கு நீங்க அழைத்த அந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்கள் உங்களுக்கென்று அநேகமாக உங்களுக்கு எழுந்து பேசிப்பதற்கு அவர்களுக்கு புதிதான அபிஷேகத்தின் உங்களுடைய அன்பையும் கிருபையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா பாஸ்டர் நியோமி அவர்கள் இந்த அதிகாலை நேரம் வந்து உங்களோட நாமத்தை உயர்த்தி சோத்திரிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி எங்களை இன்னும் தாழ்மையாக்கி எங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்கள் மேல் அன்பு கூறுவதற்கு உங்களுடைய அன்பினால் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக யாவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவானும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு கத்தர் நிறைவான பலன் அவராலே கிடைக்க செய்வாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஜெபிக்க முடியுமா? ஓகே ஓகே. நீங்கள் பிறருக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறது. கலீனத்துக்கு அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஒருவர் பிறருக்கு அநியாயம் செய்யாதபடி அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் ஒரு நல் மனதை நோக்கி போக கத்தர் உதவி செய்ய வேண்டும். நல்ல ஆலோசனையை அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். வாலிப ஜுவதிகளுக்காக ஜபம் பண்ணும்.
3: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறதை உடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரையும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் கடினங்கள், இருதயத்தின் வஞ்சனைகள், இருதயத்தின் ஏமாற்று குணங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் கத்தாவே தகப்பனே வஞ்சிக்கப்படுகிறதும், அடிமைத்தனங்களுக்குள்ள கொண்டு போகிறதும், ஏமாற்றுகிறதும் ஆண்டவரே தகப்பனே தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சுய விருப்பத்தை நோக்கி ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய வாலிப வயசுல தங்களுடைய ஆண்டவரே பலத்தை நம்பி தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்று பெரியவர்களையோ சிறியவர்களையோ தாங்கள் ஆண்டவரே எது செய்தாலும் அது சரி என்று சொல்லி தவறான முடிவுகளை எடுத்து எத்தனை பேர் மாட்டுப்பட்டு ஆண்டவரே சிறைச்சாலைகளில் இருக்கிறது அநேக காரியங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சிறு வயது முதல் தகப்பனே தங்கள் காண்கிறதைகளை ஆண்டவரே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இதோ இந்த வேளையிலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே பாடசாலைகள்ல கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நல்ல குணங்களை உடையவர்களாக, நல்ல சுபாவம் உடையவர்களாக, ஆண்டவரே மனுஷீக தன்மை உடையவர்களாக, மேனர் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷீக தன்மை உடையவர்களாக ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தப்புவிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல குணங்களோடு கூட பிள்ளைகள் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மேலத்திய நாடுகளில, விசேஷமாக மேலத்திய நாடுகளில ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வயசுக்கு வந்து வேலை செய்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே இருக்கிற ஆண்டவரே தங்களால் காசு மேக் பண்ண முடியும் என்று சொல்லி அந்த எண்ணத்துல தங்களுடைய காசு மாத்திரமே வேல்யூ என்று சொல்லி நினைத்து கொண்டு தங்களுடைய பேரண்ட்ஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணாதபடிக்கு ஏற்கனவே பிள்ளைகள் தவறான வழிகளுக்குள்ளே போய் தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளட்டும். ஒரு தாய் தகப்பன் எப்படி தங்களை வளர்த்தெடுத்தார்கள், ஒரு தாய் தகப்பன் எப்படி தங்களுக்காக அர்ப்பணம் செய்தார்கள், ஆண்டவரே தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தங்களை போஷித்து வழிநடத்தி வந்ததை எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபைகள் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரியவர்களை மதிக்கத்தக்கதான உதவிகளை உதவிகளை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நல்ல குணங்களை வளர்க்க சமுதாயம் நல்ல சமுதாயமாய் மாற்றப்பட சிறு பிள்ளைகளுக்கு தாங்கள் முன்மாதிரி என்பதை உணர்ந்து கொள்ள தங்களுடைய வாலிப வயசுகளில் தங்களை காத்து கொண்டு அன்றவரே மற்றவர்களையும் காத்து கொள்ளத்தக்கதான உணர்வுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக தேவனை அறிந்த பிள்ளைகள் ஐயா, ஆண்டவரே இந்த சத்தியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே காணப்படட்டும். தாங்களாகவே எழும்பி வேதம் வாசிக்கிறவர்களாக, செபம் பண்ணுகிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தங்களுடைய ஆத்மாவுக்கு தாங்களே பொறுப்பு என்பதை உணர்ந்து அண்டுகுற நல்ல ஒழுக்கமாக உடைகள் அண்டுகுறே தகப்பனே, நல்ல ஒழுக்கமான உடைகளை அணிந்து அண்டுகுறே தகப்பனே மனுஷிக குணங்களோடு காணப்பட கத்தர் உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. பார்க்கிற பொழுது உடைகள் அண்டுகுறே தகப்பனே அநேக வடிவங்கள்ல உடைகளை அணிந்து கொண்டு அண்டுகுறே மற்றவர்களை இச்சிக்கிற அண்டுகுறே மற்றவர்களை இச்சையில விழத்தக்கதான உடைகளை அணிந்து கொள்ளுகிற சகோதரிமார்களும் அண்டுகுறே தகப்பனே புரிந்து கொண்டு அண்டுகுறே நடக்க கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அந்த மனுஷீக இருதயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படட்டும். இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் மதியினங்கள் உரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஆண்டவரே ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாய் இருந்த பொழுது தங்களை ஆண்டவரே காத்துக் கொள்வதற்கு அட்லீஸ்ட் இலியாண்டாலும் ஆண்டவரே சுத்தி கொண்டு தங்களை காத்து கொண்ட அந்த வெக்கம் அந்த உணர்வு கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் காணப்படட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே மக்கள் மத்தியில போகிற பொழுது தங்களுடைய ஆண்டவரே நிர்வாணம் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே அட்லீஸ்ட் அதை புரிந்து கொண்டு வாழ கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கத்தர் தாமே இந்த மேலத்து நாடுகளையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே உலக சிறிலங்கா தேசம், இந்திய தேசம், ஐந்து கண்டங்களில்
4: அனைவரையும் கத்தர் பாதுகாத்து இதோ உம்முடைய அழிவுக்கு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு தப்பிக்கொள்ள வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கொள்ள அந்த புரிந்து உணர்வை ஒவ்வொரு இடத்திலும் கத்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து ஆண்டவரே நீங்க நடத்தி வருகிற கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஒவ்வொரு செபங்கள் ஒவ்வொரு தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நல்ல நிலங்களிலே விதைக்கப்படுகிறது. இதோ ஏற்ற வேளையில் அது 100% பலன் கொடுத்து அநேகர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எண்ணம் விஸ்தாரமாகி எண்ணம் அநேக இடங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் என்று செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனுக்காக உங்களை சோதரிக்கிறோம். அவருக்கு கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே முடிந்த அளவு தன்னால் இயலக்கூடியதை செய்து உமக்கு முன்பாக நிற்கிற அந்த கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம். தன்னை உமக்கு முன்பாக அர்ப்பணித்த அந்த விடாமுயற்சிக்காக சோதரிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே சிஸ்டர் ஜெயனன் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பாரமான செப குறிப்புகளுக்காக ஆண்டவரே வேத வசனத்தின் ஆண்டவரே விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ அவர்களும் எண்ணம் பிரகாசிக்கவும் எண்ணம் பலப்படவும் எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பவும் எண்ணம் அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வரவும் எண்ணம் அநேகரை தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டத்தக்கதாக வார்த்தைகளை பேச கட்டளையிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இதோ உங்களோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஒவ்வொரு உறவுகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை காணப்படுவதாக. குடும்பம் குடும்பமாக பிள்ளைகள் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளாக சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவன் பயப்படுகிற பயம் எங்கும் காணப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் இன்னும் ஒரு இணைப்புல ஆண்டவரே உண்மை என்னும் ஒரு இணைப்புல உம்முடைய சமூகத்துல நாங்க கூடி உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஐயா. நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மறுபடியுமாய் கூட்டி சேர்ப்பீராக. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கேத்தர். உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் அக்கா. அப்படியே உங்களை ஒவ்வொருவரிடம் கூட கேத்தர் வழி நடத்துவார்.
1: ஆமேன் ஆமேன். நாங்க வினு அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினு
6: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்கள் பாவங்கள் சொக்க சுவேரன்று இருந்தாலும் உறந்த மலையை போல் வெண்மையாக்குற தேவன் எங்கள் தேவன். ஆகவே இந்த வாலிப ஜுவதிகளின் இறுதியங்கள் சித்தர்களை வெண்மையாக்கும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
6: ஆமாண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைய நாளிலும் உங்களை ஜீவனோடு எழுப்பி ஜீவனை காத்து ஆண்டவரே இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை பாதுகாத்து நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, அப்பா நீங்கள் எங்களை ஆராய்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக இருக்கும்படி தகப்பனே நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ராஜா. தகப்பனே, சத்ருபானவன் போடுகிற சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து போடும் காண்டவனே. தேவனே, நாங்கள் எப்பா தகப்பனே சத்ருபானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும் காண்டவர். உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, என்ற நாள்களிலும் தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி ஓடி வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரை இந்த சங்கம வானொலியின் ஊடாக அப்பா மற்ற மனிதர்களுக்காக உலக ஜனங்களுக்காக தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே? கர்த்தாவே, எங்கள் ஜபங்கள் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஜபங்கள் அப்பா வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே கர்த்தாவே நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் ஞானத்தோடும் கருத்தோடும் ஜபிக்கிற ஜபங்களாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நாதா. தகப்பனே கர்த்தாவே, இந்த வானொலி தகப்பனே அப்பா உம்மை மகிமைப்படுத்துவதற்காக அப்பா நடக்கிறது என்று நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த சங்கம வானொலி எந்தெந்த மூலைகளில் ஒலிக்கிறதோ தகப்பனே, எந்த மக்களின் காதுகள் கேட்கப்படுகிறதோ கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு அப்பா நாங்கள் சமாதானத்தோட இருக்கிறோம் என்கிற சாட்சிகளை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர். தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருக்கும்படி என் தேவனே அப்பா அவர்களின் காதுகள் இந்த ஜெபங்களை ஒலித்து அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட உச்சரிக்க ஆண்டவரே, வேதத்தை அறியவும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட உம்மை ஆராதிக்க ஆண்டவனே அவர்களுக்கு அறிக்கிறதை பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் கழுவி துடைத்து சுத்தமாக்குற தகப்பன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் அறியாமல் செய்கிற தவறுகள் யாவற்றையும் முறுவிசை என் தேவனே அவர்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா அப்பா தகப்பனே கர்த்தாவே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு ஆண்டவரே அப்பா தகப்பனே எத்தனையோ பாவ வழிகளில் போய்கொண்டு இருக்கிறார்களே என் தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்ராதி வெக்கப்பட்டு போகும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. தேவனுக்கு தாமே அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்களை அறிந்து நடக்கவும் ஆண்டவரே. ஞானத்தோடு அவர்கள் ஒவ்வொன்றையும் செய்கிற போது ஞானத்தோடு நடக்கவும் என் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருதயங்கள் வெண்மையாக இருக்கும்படியான இருதயங்களாக தகப்பனே அந்த பிள்ளைகளை மாற்றுங்காண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் தான் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள், மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறையடித்து போடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட ஒருவரும் இல்லாமல் பண்ணுகிற எண்ணங்களை கொண்டிருக்கிற இந்த பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போட்டு தகப்பனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளை அனைத்து மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா தெரு தெருக்களாக, ஊர் ஊராக, தேசங்கள் தேசங்களாக தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கை இடவும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கவும் தொழுது கொள்ள ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை எத்தனை அப்பா எத்தனை பாடுகள் எத்தனையோ எத்தனையோ நியூஸ்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடூரமான மரணங்கள் ஆண்டவரே, கொடூரமான காரியங்கள் ஆண்டவரே, சத்ருவான போடுகிற சதி திட்டங்கள் எத்தனை எத்தனையோ ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க
2: நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு உமக்கு முன்பாக ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு இந்த காலங்களில் நோய்கள் வந்து கொண்டு சத்ருபானவன் நோய்களை போடுகிறானே ஆண்டவரே. வேதனை இன்னும் இன்னும் அதிகமாக உண்டாக்குகிறானே தகப்பனே. இப்படியான காரியங்கள் இப்படியாக நடக்காதபடி அப்பா உம்மை விட்டு இந்த பிள்ளைகள் விலகாதபடி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஐயோ இப்படித்தான் என்று அவர்கள் எண்ணாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் இப்படியான காரியங்கள் இப்படியான நோய்களினால் இப்படியான பாவ பழக்கங்களில் இருந்து தகப்பனே நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பேர் பேராக அறிந்திருக்கிற தகப்பனாண்டவரே கர்த்தாவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தகப்பனே உம்மை விட்டு விலகாதபடி உம்மை விடாதபடி உம்மை உம்முடைய கையை விட்டு விலகாதபடி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தத்தினாலே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கழுவுங்கள் ஆண்டவரே கழுவுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் ஆண்டவரே சத்ராதியின் பிடியிலிருந்து நீக்கிப்பட போகட்டும் ஆண்டவரே நீக்கி போட படட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா கண்ணீரோடும் அப்பா வேதனையோடும் தழும்பி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே. அந்த சகோதரன் சொன்னது போல ஜெபித்தது போல தகப்பனே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை அப்பா தேடாமல் ஆண்டவரே அவர்கள் செய்த நன்மைகளை மறந்து ஆண்டவரே இப்போதைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே தீய பழக்கங்களினால் தேவையற்ற செலவுகள் தேவையில்லாமல் தங்களுடைய ஆசீர்வாதங்களை வீணாய் விருதாக்கி கொண்டிருக்கிறார்களே தகப்பனே கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள வராதபடி சத்ருவானவன் இப்படியான எண்ணங்களை உண்டு பண்ணாதபடி என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா போகிற இடங்களில் ஒவ்வொன்றிலும் ஞானமாய் நடக்க பெற்றோர்களோடு ஒவ்வொன்றிலும் ஞானமாய் நடந்து பெற்றோர்களுக்கு அப்பா ஒரு அன்பின் பிள்ளைகளாக உமக்கு உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக ஏந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்கும்படியான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்காண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற ராஜா நீங்கள் மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்காண்டவரே. இந்த நாட்களிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடும் கூட இருங்காண்டவரே. இந்த சகோதரனை நீங்கள் எல்லாத்தையும் நின்று விலக்கி காத்து கொள்ளுங்காண்டவரே. அந்த சகோதரின் குடும்பத்திலும் உள்ள வாலிப பிள்ளைகள் அப்பா

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய காரியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல, அவர் நம்மேல்

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: தட்டி கைகளை தட்டி உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று அருளப்பர், நான்கு பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
1: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். பாடுங்க. என் ஞானம் கல்வி இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் உதவாது கர்த்தருடைய

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறேன். எங்கள் தெய்வமே அப்பா, உமை நன்றியோடு கூட நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு கூட சேர்ந்து உமை துதித்து ஆராதனை செய்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இப்பொழுதும் துதித்த உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே உம்முடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இதுவரை நீங்க தேவனுடைய நாமத்தை
1: ஆமென்
0: மகிமைப்படுத்தின உங்களை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். God bless.
1: ஆமென். Thank you. Thank you.
0: 2026 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை மே மாதம் 22 3:36 மாலை வேலைக்காய் நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவன் ஆகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீத 104. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமே மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்து இருக்கிறீர். தமது மேல் வீடுகள் இந்த தண்ணீர் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டுகளின் மேல் செல்கிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலைபெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்துக்கு சென்றது. அவர்கள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் இல்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். ஒரு பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவர்களின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளில் இருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகள் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். தமது கிரியைகளின் பலனால் பூமி திருப்தியாகிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருக ஜீவன்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷருடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சசத்தையும் உனக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷருடைய இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களில் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். இங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாது விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை குழி முதல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமத்தை அறியும். இருளை கட்டளிடுகிறீர். இராக்காலங்களில் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படித்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரவுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவர்களும் பெலுத்தவர்களுமான நிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீரென்று அவைகளுக்கெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். ஒரு பூமியை நோக்கி பார்க்காத அதீரம் ஒரு பர்வதங்களை தொட அவை புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மாக்கரி நீராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. சங்கீத 104:1-35 வரையிலான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. பூமியை குறித்த அருமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிறீர், மகத்துவத்தையும் வல்லமையும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று கர்த்தருடைய மகத்துவத்தை ருசிக்க, கர்த்தருடைய வல்லமையை ருசிக்க, கர்த்தருடைய மகிமையை ருசிக்க இந்த மாலை வேளையிலும் நாம் கூடியிருக்கிறோம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். தமது மேல் வீடுகள் இந்த தண்ணீர் பாய்ச்சி தண்ணீர்களால் மச்சு பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றுடைய செட்டிகள் மேல் செல்கிற தேவனுக்கு முன்பாக தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலாகவும் செய்கிற தேவன், பூமி ஒருபோது நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார், பூமியை ஸ்தாபித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, பூமி நிலை பெறாதபடி 7000 ஆண்டுகளாக 7026 2026 ஆம் ஆண்டு 7026 ஆண்டுகள் பூமி ஒரு பேரும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அவை ஸ்தாபித்த கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி பூமி உருண்டையின் மேல் வீச்சிருக்கும் எங்கள் தேவனுக்கு கனத்தையும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ராஜ்யத்தையும் செலுத்தி அதை வஸ்திரத்தால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது, பர்வதங்களில் தண்ணீர் நிற்கும்படி வஸ்திரத்தால் மூடுவது போல பூமியை ஆழத்தால் மூடின தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. கர்த்தருடைய கண்டிதத்தினால் கர்த்தருடைய குமுறலின் சத்தத்தினாலும் விலகி ஓடி விரைந்து போகிற அவருடைய பிரசன்னத்துக்காய், அவருடைய மகிமைக்காய், அவருடைய இருற்றுக்காய், அவருடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். அவைகள் மலைகள் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் அவர்களுக்கு ஏற்பட இடத்தில் சென்றதென்று கர்த்தர் ஏற்படுத்த இடத்தில் செல்லும்படியாய் அவர்கள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்குமில்லை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். சமுத்திரத்தின் அலைகள் பூமியை கடவாதபடிக்கு எல்லை ஏற்படுத்தின தேவன், கர்த்தருடைய நாமத்தில் அவர் பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகளின் நடுவே ஓடும் என்று கர்த்தர் உண்டாக்குற பள்ளத்தாக்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர் பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது என்ற தேவோட வார்த்தையின்படி மலைகள் நடுவே ஓடுகிற பள்ளத்தாக்களுக்காய் நீரூற்றுகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, காட்டு கழுதைகள் தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி கர்த்தராகிய தேவன் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும்படி தண்ணீரை சுரக்க பண்ற தேவனாய் ஸ்தோத்திரம். அவர்கள் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேல் இருந்து பாடும் என்று ஆகாயத்து பறவைகள் கத்தரை பாடி துதிக்கிறது. ஹலேலூயா. நீரூற்றுகள் அண்டையிலே கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய மேல் வீடுகள் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அது கிரிகளின் பலனினாலே பூமி திருப்தி ஆகிறது. கத்தருடைய கிரிகளின் பலனினாலே பூமி திருப்தி ஆகிறது. இப்படி ஐந்து இறுதி நாட்களிலும் கத்தருடைய கிரியையின் பலனினால் பூமி திருப்தி ஆகும்படிக்கு, பூமியின் சாங்கோபமாய் பூமியின் குடிகள் கனி கொடுக்கும்படிக்கு, குறைவை காணாதபடிக்கு ஆண்டவரே பூமியானது கர்த்தருடைய கிரியையினால் திருப்தியாகும்படிக்கு, கிரியையின் பலனினாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது என்றென்ற நாளிலே வார்த்தை வருது. நேற்று இந்த நாளை முழு பூமிக்கும் செபித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தை தருகிறார், உமது கிரியைகளின் பலனினாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய கிரியைகளின் பலனாலே திருப்தியாய் இருக்கிற பூமியை நாம் காணும்படிக்கு, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உண்டாக்கும்படி, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ஒரு மிருகஞ்சீவன்களுக்கும் புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார் என்று, மிருகங்களுக்கு பிள்ளையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய இதயங்களை மகிழ்ச்சியாக்கும் திராட்சசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் என்று இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தை விளைவிக்கிற கத்தருக்காய் ஸ்தோத்திரம். கத்துடைய நாமம் மகிமைப்பட. இந்த இறுதிய நாட்களிலும் 2026 ஆம் ஆண்டிலிருந்து மே மாதம் 22ஆம் தேதியிலும் இருதயத்தை ஆதரிக்கிற ஆகாரத்தை தேவன் விளைவிக்கும்படியாய், ஆகாரத்தை விளைவிக்கும்படியாய், பூமி தன் பலனினால் திருப்தியாயிருக்கும்படியாய், கத்துடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோன் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும்படியாய், கத்துடைய சாரத்தினால் நிறைந்திருக்கும்படியாய், இங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாறு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பாய் இருக்கிறபடியால், உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை குளிமுசல்களுக்கும் அடைக்கலம், கத்துடைய சமூகத்திலே அடைக்கலமாய் பர்வதங்களை தேவன் தருகிறார். சந்திரனை காலக்குறிப்புக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமத்தை அறியும் என்று சந்திரனை காலக்குறிப்புக்காக படைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சூரியன் தன் அஸ்தமத்தை அறியும்படிக்கு கத்திடமை பிரசன்னமாவதுக்காய் ஸ்தோத்திரம். இருளை கட்டிடுகிற இராக்காலமாகவும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும், இருள்களிலே நடமாடுகிற சகல காட்டு ஜீவன்களுக்காய் ஸ்தோத்திரம். பாலசிங்கங்கள் இறைக்காக கச்சிது தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும், சூரியன் உதைக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்து கொள்ளும் என்று கத்துடைய நாமத்திலே பாலசிங்கங்களுக்காய் ஆகாரம் கொடுக்கிற தேவன், சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்து கொள்ளும் என்று, வெளிச்சத்துக்கு மிருகங்கள் அல்ல இருளுக்குத்தான் மிருகங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கத்துட வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் தேவன் ஒளியாய் இருக்கிறார், எங்கள் தேவன் அன்பாய் இருக்கிறார். இப்படியாய் அவருடைய பிள்ளைகளாகி நாமும் அன்பாயும் ஒளியாயும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி, வெளிச்சத்தை விரும்பும்படி, அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மற்றும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான் என்று. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், ஊமமுடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது என்று தேவனுடைய கிரிகளின் சிருஷ்டிப்பை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்ற தேவனுடைய வார்த்தையின்படி பூமி நிறைந்திருக்கிற பொருள்களுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானமாய் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின, உருவாக்கி செய்து படைத்த விஸ்தாரமானவுடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவர்களும் பெரியவர்களுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிக்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை சரிவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். சமுத்திரத்தில் வாழ்த்திங்கிலங்களுக்கு கூட கத்த தமது கையை திறந்து ஆகாரத்தினால் திருப்தியாக்குகிறீர். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளு, நீருமுட கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இப்படியாய் மனுக்குளம் நன்மையால் திருப்தியாகும்படி இந்த நாளிலும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும், ஒவ்வொரு பெரியோருக்கும் சிறியோருக்கும் கத்தருடைய நாமத்திலே நன்மை விளங்கும்படி, அற்புதம் விளங்கும்படி, ஈருமது முகத்தை மறைக்க திகைக்கும் நீர் அவைகளை சுவாசத்தை வாங்கி கொள்ள, இவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும் சுவாசத்தை கரங்களில் பிடித்திருக்கிற தேவன், மனுஷருடைய சுவாசம் கத்துடைய கரங்களிலே இருக்கிறது, ஜீவனை சுவாசத்தை சகலத்தை மறளுகிற சர்வ வேலமுள்ள தேவனாகிய எங்கள் கத்தராகிய தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பூமி அனைத்திலும் அதி உன்னதமான தேவனாகிய எங்கள் யெகோவா தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஈருமுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், பூமியின் ரூபத்தை புதிதாக்குறீர் என்று கத்துடைய ஆவி இந்த நாளிலும் பூமியின் குடிகள் யாவருக்குள்ளும் புதுப்பிக்கப்பட, ஜெனிப்பிக்கப்பட, சிருஷ்டிக்கப்பட, கிறிஸ்தேசுவின் சத்துவத்தின் வல்லமையிலே நிலைவேறப்பட, பரிசுத்தாவின் நிறைவிலே பூரணமாக்கப்பட, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார், கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழும்படியாய், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும்படியாய், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் என்றதோட வார்த்தையின்படி என்றென்றைக்கும் மகிழுகிறதோட மகிமைக்காய் ஸ்தோத்திரம். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதீதம். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நாம் உயிரோடு இருக்கும் மட்டுமும் கர்த்தரை பாடுவோம், நாம் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம் என்று. எங்கள் தேவனை கீர்த்தனம் பண்ணும்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த மாலை வேளையிலும் கூடியிருக்கிறோம். கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நாம் கர்த்தருக்குள் மகிழுவோம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கரின் இராமற் போவார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதரி. அல்லேலூயா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோ. கத்தோட கரத்தின் கிரியினால் பூமியின் பலன் திருப்தியாகும்படி, பூமியின் குடிகளுடைய பலன் திருப்தியாகும்படி, ஜனங்கள் ஜாதிகள் பாஷக்காரர் போத்திரத்தால் யாவுடைய பலன்களும் திருப்தியாகும்படி கத்தரை நோக்கி இந்த மத்தியான வேளையிலும் அபயமிட்டு கனடா தேசத்தில் எழுப்புதலுக்காக, இலங்கை இந்திய தேசங்களில் எழுப்புதலுக்காக, அமெரிக்கா ஐரோப்பிய தேசங்களில் எழுப்புதலுக்காக, ஆசியா ஆஸ்திரேலியா அமெரிக்க தேசங்கள் எழுப்புதலுக்காக, ஐந்து சண்டத்தில் எழுப்புதலுக்காக, சர்வ பூமியில் எழுப்புதலுக்காக கோடி கோடி நன்றிகளும் சோத்திரங்களும் துதிகளும் செலுத்தி எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கெத்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கெத்தாவே. ஜெபிக்கிறோ நாங்கள் துதிக்கிறோ, ஜெபிக்கிறோ நாங்கள்

உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே, ஓ உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கெத்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கெத்தாவே, துதிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம், துதிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சர்வ பூமி ஜனங்களின் உலக இரட்சகரை அறிய வேண்டும் அப்பா. இருளில் வாழ்கிற யாவரும் கர்த்தருடைய வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் சகல ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் வெளிச்சம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேசங்களிலும் நாடுகளிலும் கண்டங்களிலும் உலகங்களிலும் பிரகாசிக்கும்படி கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை வரவேற்று, கர்த்தருடைய வருகையை வரவேற்று, கர்த்தருடைய எழுப்புதலை வரவேற்று, கர்த்தருடைய அறுவடையை வரவேற்று, இயற்கைகள் சிறிய செயற்கைகள் அந்த பூமி காக்கப்பட்டு மறுபடியும் கிறிஸ்துவின் தத்துவத்தின் வல்லமையிலே ஜெனிப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க, கர்த்தருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்க, பரலோக மகிமையை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் சத்துவத்தை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் நன்மைகளை கட்டவிழ்த்து, நலமான ஈவுகளை கட்டவிழ்த்து, பூரணமான வரங்களை கட்டவிழ்த்து, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ரீகலர செந்தூர பதலர குஷந்தூர பதலர சக்கர பதிலர் ஓரப செந்தூர பதலர செந்தர பதலர செந்தர பதலர செந்தலர தீலர் நாமம் பாடணுமே ராஜா.

ஒவ்வொரு நாளும் உன்றேறு பாதம் ஓடி வர வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் உன்றேறு பாதம்

இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜெபிக்கணுமே, இரவும் பகலும்

പെയ്കളൂ നോയ്കളെ നീക്കി പ്രസംഗം പണ്ടണമേ പെയ്കളൂ.

உள்ளமே உண்ணாண்டவரை நீ தொழுதேத்து என் நாள் வரை அன்பவை அகரி

உள்ளமே உண்ணாண்டவரையே தொழுதேத்து என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உண்ணாண்டவரையே தொழுதேத்து ஊற்றுணக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் பார்த்துமே எம் முழு உள்ளமே

முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேச்சு நாள்வரை தாகரித்த உன்னாண்டவரை தொழுதே சிறிய மலர சூரபதலர கரதிலன் ஊரபஷன் தூரபதலர கஷன் தூரபதிலர கரபதலரதிலது. நன்றி செலுத்துறோம் கெத்தாமி, நன்றி செலுத்துறோம் மகிமை தேவனே. நன்றி செலுத்துறோம் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தோடு உண்மையில் அன்பு கூர்ந்து உண்மையில் மகிமைப்பட்டு மது மகிமையை முக்கே செலுத்தி மது புகழ்ச்சியை கீர்த்தியும் ராஜ்யத்தையும் செலுத்தி சர்வபூமி சுயமத்திற்காக சகல ஜனத்தின் கீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்காக சகல தேசங்களின் எழுப்புதலுக்காக பூமி கத்தோடைய பலனின் பலனினால் திருப்தி ஆகியிருக்கும்படியாய் கர்த்தருடைய கிரியையின் பலனினால் பூமியானது திருப்தி ஆயிருக்கும்படியாய் சர்வ ஜனங்களுக்கும் வேண்டிய சகல நன்மைகளும் வந்தட்ட வானத்து பொக்கிஷங்களை திறந்து செபிக்கிறோம். ஓரப சக்கரபா பரலோகத்து பொக்கிஷங்களை திறந்து செபிக்கிறோம். பரலோகத்தின் நன்மைகளை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். தேவனி ஏராளமான தாராளமான சம்பூர்ணமான அதிகமான மிகுதியான திரள் தள்ளான நிறைவான நிறைவான ஏராளமான தாராளமான கர்த்தோட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தை நிறைய பண்ணுற தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் தோற்றறிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சிக்கர பதலர சக்கூர பதலர செந்தூர பதலர கரதீலர் ஓரப செந்தூர பதலர சக்கூர பதலர கூர பதலர கரதீலர் அலைலூயரப செந்தூர பதலர செந்தூர பதலர கரதீலர். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சூத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி இந்த மாலை வேளையில் எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். மத்தியான வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான் குடிவரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் யாவுடைய விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் தேவைகளும் சந்திக்கப்படும்படி கர்த்தாவே ஆகி கேட்டுக்கொண்டிருக்க யாவுடைய காரியங்கள் எதுவானாலும் அது கர்த்தருடைய நாமும் மகிமைப்பட தேவ சித்தத்துக்குள்ளாக தேவ சித்தத்துக்குள்ளாக தேவ நோக்கத்துக்குள்ளாக தேவ வாஞ்சைக்குள்ளாக தேவ பிரியத்துக்குள்ளாக நிறைவேற்றப்பட தேவாபியன் அசைவாடி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி ஸ்துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கேத்தாவே நன்றி செலுத்துகிறோம். கேத்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே தீவநதியே எம்மில்

ரங்களினாலும் மை நிரப்பும் ஓ உற்று கண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கத்தாவியும் ஜனங்களின் தாகம் தீர்த்திரே பள்ளத்தாக்கிலே மலைகளிலே தண்ணீர் தாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஆமீன் தண்ணீர் தாயும் தேசத்தை வாக்களித்தீரே ஓ உற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீராமங்கள் நல்ல கத்தரே ஜீவ ஊத்தி நாளம்மை நிறைத்திடுவீர் கனி தந்திட நாம் சொல்லி தொங்கிட கத்தரின் கரத்தில் நித்தம் கேனம் பெற்றிட ஆமே கத்தரின் கரத்தில் நித்தம் கேனம் பெற்றிட ஓ உற்று தண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவ நதியே எம்மில் பொங்கி பொங்கி வா நூற்று கலங்கள் சபை தானிரே எழும்பிட இந்த வளை இறங்கிடுவீர் ஆத்ம பாரமு பரிசுத்தமு ஆவலுடன் பெற்றிடவே வரும் தாருமே ஆமே நூற்று தண்ணீரே எங்கள் தீப ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் நூற்று கலங்கள் குப்பிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவீர் ரட்சிப்பின் நூற்று கலங்கள் தேசத்திலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவீர் ஆத்ம பாரமே பரிசுத்தமே ஆவலுடன் பெற்றிடவே வரும் தாருமே ஆமே நூற்று தண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஆமீன் ஊற்று தண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா கிருபையின் ஊற்றுக்கள் பெருகிடவே புது மேல நடைந்து நாம் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ வேலந்தாருமே ஆமீன் பூரணமாக்கிட தேவ வேலந்தாருமே ஓ கண்ணீரே எங்கள் தேவ ஆவியே நதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே தீவ நதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ஆசிர்வாதியே கத்தரே ஆவியின் வரங்களினாலும் மை நிரப்பும் ஆமீன் ஆவியின் கனிகளினாலும் மை நிரப்பும் ஓற்று கண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா ஓற்று கண்ணீரே எங்கள் ஜீவ ஆவியே ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா கிருபையினூற்றுக்கள் பெருகிடவே புதுபல நடைந்து நாம் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலந்தாருமே ஆமீன் பூரணமாக்கிட தேவ பலந்தாருமே ஓ உற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே எம்மே பொங்கி பொங்கி வா உற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே நதியே எம்மே பொங்கி பொங்கி வா
பிறக்கப்பட்டதாமோற்று சில மயிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமீன். பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஓ உற்று தண்ணீரே எங்கள் ஜீவாமியே, ஜீவநதியேமில் பொங்கி பொங்கி வாரியா பலரஷன் தூரபதிலர். ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசுவின் நாமத்தை ஜீவநதியா மூச்சு தண்ணீர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பொங்கி வரும்படி பொழிந்தரப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஓரப ஷக்கர பதிலர கஷந்தே. கடின இருதயங்கள் கத்தருக்காக உருவட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால் மனதுருக்கத்தினால் நிரம்பட்டும். ஆண்டவரே தேவனே, நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவ தண்ணீராமங்கள் நல்ல கர்த்தரே, உம்முடைய ஜீவ ஊற்றினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவர், அக்கிரமங்கள், பாவங்கள், அநீதிகள், அநியாயங்கள் அலாதபடி கர்த்துடைய கரம் ஆளும்படியாய் கனி தந்திட சொல்லி தோங்கிட கர்த்துடைய கரத்திலே நித்தம் கனம் பெற்றிடும்படியாய் பரிசுத்தாவியானவர் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் நிறைவாய் நிறைவாய் பூரணமாய் திறத்தல்லா எல்லா ஜனங்களிலும் பொழிந்தள்ளப்படும்படி மனம் திரும்பி குணப்பட்ட ஜீவியம் பாவ நிப்பி நிச்சயத்தின் பரிசுத்த ஜீவியம் ஜெயம் கொண்ட ஜீவியம் கத்துடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்ட நீதிமானாக்கப்படுகிற பரிசுத்தமாக்கப்படுகிற கத்துடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிற மகிமையின் ஜீவியத்துக்குள்ளாக மனுக்குளத்தை தந்து அடியாளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் சபைகளிலே பெருகட்டும், தேசங்களிலே பெருகட்டும், குடும்பங்களிலே பெருகட்டும், உலகங்களிலே பெருகட்டும், சர்வ பூமியிலும் பெருகட்டும் என்று சொல்லி ஆத்ம பாரத்தோடும் பரிசுத்தத்தோடும் கத்தரு காவலாய் செயல்படுகிற பரமசேனையின் திரள் பூமியின் சேனையின் திரளாய் ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட தேவ பிரசன்னத்தினாலும் தேவ மகிமையினாலும் தேவாவி நிறைவினாலும் நிரப்பப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுவோம். திறக்கப்பட்டதாம் ஊற்று செலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்பட்டதே. மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படி தேவனையுடைய சுத்திகரிப்பின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கிருபையின் ஊற்றுக்கள் பெருகட்டும் கர்த்தாவே. புத்துபெலன் அடைந்து ஒவ்வொருவர மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரிக்க ஆழ்ந்த களிப்புள்ள உதடுகளால் சுதிக்க கர்த்தருடைய சமூகத்திலே கம்பீரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆரவரிப்போடும் கனி கொடுக்க பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலனை பெற்றுக்கொள்ள தேவாவியானவருடைய உன்னதத்தின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் புது பலன் புது கிருபை புது மகிமை பூமியின் தலைவர்கள் பூமியின் குடிகள் பூமியின் ராஜாக்கள் அதிபதிகள் யாவரையும் நிரப்பும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜனங்கள் மேலும் கர்த்தருடைய புதிய பலனும் புதிய அபிஷேகமும் புதிய மகிமையும் புதிய ஆவி நிழலும் புதிய இந்த நாளுக்குரிய எழுப்புதலும் மறுபடியும் உண்டாக பிரயாணமாய் இருக்கிற ஜனங்களுக்காய் போக்குவரத்தாய் இருக்கிற ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் தேவன் மகிமையா வெற்றி சிறவும் பெரிய காரியங்களை செய்யும் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் கிடைத்திராத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களை யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் நிறைவேற்றி பெரிய காரியங்களை செய்யும் என்று பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளை கோடி கோடி சூத்திரங்களை கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் அபயமிடுகிறோம். கேட்டாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ரீகலர சந்தூர பதலர சக்கூர பதலர கர பதலர கரதீலன் அலிலூயா நன்றி செலுத்துகிறோம். கேட்டாவே சோதரம் ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசு.

நித்தம் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே,

ஆராதனை உண்மையான தேவனே, உயிருள்ள கர்த்தரே, ஆராதனை ஆராதனை உண்மையான தேவனே, உயிருள்ள கர்த்தரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசு.

ராஜனே, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை, மகிமையான தேவனே, மாசில்லாத ராஜனே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசு

ದೇವನೇ ಕುಲೋಕರಾಜನೇ ಆರಾಧನೆಯ ಆರಾಧನೆ ಪೂರ್ಣಮಾನ ದೇವನೇ ಕುಲೋಕರಾಜನೇ ಆರಾಧನೆಯ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ದೇವನೇ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ಆರಾಧನೆಯಾಬಿಯೇ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ದೇವನೇ ಆರಾಧನೆ ಯೇಸುವೇ ಆರಾಧನೆಯಾಬಿಯೇ ಆರಾಧನೆ. நந்தி ஆண்டவரே, புழுவதவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள். சகல ஜனங்களுக்கு அணி கொடுக்க நன்றி செலுத்தி தொட்டுக்கொள்கிறோம், சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, என் ஐந்து பிள்ளைகளும் இயேசுவுக்கே, ஐந்து மருமக்களும் இயேசுவுக்கே, ஐந்து பேர பிள்ளைகளும் இயேசுவுக்கே, குபேக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டாவா அல்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிபேக் த்ரீ டெரிட்டோரிஸ் இயேசுவுக்கே, நியூயார்க் மினி நியூ பிரவுன் நியூயார்க் நியூயார்க் நியூ பிரவுன்ஸ்விக் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பவுண்ட்லேண்ட் இயேசுவுக்கே, வினிபேக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, சாசக்ஸ்வான் மீட்டோவா இயேசுவுக்கே, எட்மிண்டன் இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, இந்தியா கிறிஸ்டியா இயேசுவுக்கே, டென்மார்க் இயேசுவுக்கே, குவைத் இயேசுவுக்கே, சிங்கப்பூர் இயேசுவுக்கே, மலேசியா இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, பங்களாதேஷ் இயேசுவுக்கே, நேபாள் இயேசுவுக்கே, பூட்டான் இயேசுவுக்கே, பிரான்ஸ் இயேசுவுக்கே, லண்டன் இயேசுவுக்கே, சுவிட்சர்லாந்து இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களுடைய குறைகளும் நிறைவாகும்படி, சகல ஜனங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும்படி, சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி, மெய்யான நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படும்படி, தேவனுடைய நித்திய உடன்படிக்கை கொள்ளும், தேவனுடைய நித்திய சுவிசேஷத்தை கொள்ளும், தேவனுடைய நித்திய மகிமை கொள்ளும், நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளும் உட்படுத்தி நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகித்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். இந்தியா எஸ்

இருக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவிக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவிக்கே, அசீம் சிக்கிம் இயேசுவிக்கே, நாவக்கூர் மணிப்பூர் இயேசுவி, நாகாபாத் மணிப்பூர் இயேசுவிக்கே, மிசோராம் திபுரா திரிபுரா இயேசுவிக்கே, மேகாலயா வெங்கட்ஜி பெங்கால் இயேசுவிக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவிக்கே, மகாராஜா கோவா இயேசுவிக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவிக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவிக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவிக்கே, அந்தமான் திபுகார் நிக்கோபார் இயேசுவிக்கே, லட்சத்தீவுகள் இயேசுவிக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவிக்கே, சர்வ பூமியும் இயேசுவிக்கே, சகல ஜனங்களும் இயேசுவிக்கே, சகல பாஷக்காரும் இயேசுவிக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவிக்கே, நோர்தன் ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, ஸ்ரீலங்கா இயேசுவிக்கே, சவுத்தன் ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, ஊவா ப்ராவின்ஸ் இயேசுவிக்கே, நோர்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஃபார் ஜீசஸ், ஸ்ரீலங்கா ஃபார் ஜீசஸ், எல்லா மாவட்டங்களும் மாகாணங்களும் இயேசுவிக்கே என்று சொல்லி எல்லா ப்ராவின்ஸையும் கத்தோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தோட நாமத்தில் கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் கண்டங்கள் உலகங்களை கத்தோட இரத்த கோட்டைக்குள்ள ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே ஒன்றான மெய்தேவனுடைய ஆளுகைக்குள்ளே தேவனை சேவிக்கிற சேவிப்புக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே சர்வ ஜனங்களையும் தந்து வாழ்த்தி ஆசுவைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையினை சுரத்தின்படி பிரயோஜனமாய் இருக்கிறது நாம் ஒவ்வொருவருக்கும் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் அனுதினமும் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து நடத்தும்படி தேவனுடைய நடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அகல கர்த்தர் உங்கள் உண்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று தானியல் 27:27 சகல கர்த்தத்துவங்களிலும் கர்த்தரை சேவிக்கிற செவிப்பு அருளப்பட்டிருக்கிறபடினால் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷிக்காரரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியல் 7:14 ராஜரிகமும் மகிமையும் சகல ஜனங்களும் உண்மை சேவிக்கும்படி சகல ஜாதியரும் மனுஷரும் பாஷக்காரரும் உண்மை சேவிக்கும்படி முடத்தில் அல்லப்பட்டிருக்க அந்த ராஜரீகத்துக்காய் அந்த மகிமைக்காய் ஓ ரப ஷக்கர பதிலர ஷக்கர பதிலர கர பதலரதிலரி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ராஜரீகம் மகிமை கர்த்தத்துவம் அந்த மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தில் நிறைந்து சகல ஜனங்களுக்கு அணி கொடுக்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று தேவாவியின் வார்த்தையின்படி தேவாவியான் அசைந்து பெரிய காரியங்களை செய்யும்படி தேவோட பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிறுதி அமர்சியப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்ட உன்வசமாக திரும்பும் ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஏசாயா 65 ஜாதியோட பலத்த சேனை கட்டிடத்துக்கு வரும்படியாய் ஏசாயா 65 சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்கிற தேவனுக்கு முன்பாக சர்வ பூமிக்காக சகல ஜனத்துக்காக சகல தேசத்துக்காக சகல பாஷ்யக்காரருக்காக சகல கோத்திரத்தாருக்காக மாமிசமான யாவேருக்காக ஐந்து கண்டத்துக்காக ஆண்டவரே அனுதினம் உம்முடைய பாதத்திலே நாங்கள் இரவு பகலாய் திறப்பிள்ளை நீக்கிறோம். ஐயா கிருபையின் காலம் முடிந்து விடு விண்ணே மனம் திரும்பி குணப்பட்ட பரிசுத்த ஜீவேமும் தேவ சபைகள் எல்லாம் பிந்தின ஆவியின் மகிமையினால் நிரப்பப்பட்ட எழுப்புதலின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற சபைகளாக பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகல ராஜாக்கள் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள் என்று சங்கீதம் 72:11 சொன்ன வார்த்தையின்படி கேட்டாவே சகல ராஜாக்களுக்கும் கர்த்தருக்கு பணிகிற

0: அணிவும், சகல ஜாதியரும் கர்த்தரை சேவிக்கிற சேவிப்பு உண்டாகும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஒரே இரத்தத்தில் சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணின அதியுன்னதமான தேவனாய் நீ இருக்கிற இப்படியாய் மீந்திருக்கிற ஜனம் இரக்கம் பெற்ற ஜனம் என்று கர்த்தருடைய மிகுந்த இரக்கத்துக்குள்ளாக மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. The mighty name of Jesus Christ, hallelujah. உமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சங்கீதம் 24:1 சொல்லுகிறது. இப்படியாய் பரலோகத்தின் தேவனே சங்கீதம் 24:1-ன்படி பூமியும் அதன் நிறைவுக்காய் சோதரம் உலகம் அதன் குடிகளுக்காய் சோதரம் இயேசுவின் நாமத்திலே சர்வ ஜனத்துக்காய் ஸ்தோதரம். சங்கீதம் 24:1-ன்படி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாமிசமான யாவும் அது ஏகமாய் காணும் என்று எழுப்புதலின் மகிமை பிந்தின மகிமை அபரிசுத்தாவின் நிறைவு ஏற்கலிகள் சேர்க்கலிகள் யுத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தவிப்புகள் ஏக்கங்கள் எல்லா அறியாமையிலும் இருந்து ஜனங்கள் விடுதலை ஆகி அறிவை கொடுக்கிற தேவோட அறிவை கண்டடைய தேவனை சேவிக்கிற சேவிப்பை கண்டடைய தேவோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 நன்றி செலுத்தி எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு மகிமையை செலுத்தி எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் ஆயிருக்கிற எங்கள் ஜோதிகளின் பிதா எங்கள் ஆவிகளின் பிதா எங்கள் சர்லோக பிதா எங்கள் நீதிமான்களின் பிதா எங்கள் இரக்கங்களின் பிதா எங்கள் ஜீவனுள்ள பிதாவுக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர். ஒன்றியோவான் 5:20-ன்படி மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாகிய எங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறராகிய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு வர எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தளின எபேசியர் 1:23-ன்படி எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தரப்பட்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. பரிசுத்தம் பண்ணுகிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புறராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தறின கிறிஸ்துவின் சத்துவத்தின் வல்லமினாலே சகல ஜனங்களை பூரிப்பாய் பூமி கத்தட பலனினாலே திருப்தியாயிருக்கின்ற வார்த்தை என்றே தந்தீர் கர்த்தாவே. இந்த மகிமையின் வார்த்தையை வைத்து இந்த நாளிலும் சர்வ ஜனத்துக்காய் ஜெபிக்கிறோம். சமர்த்தமும் உண்மை சேவிக்க சங்கீதம் 119:91-B சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்க கோடா கோடி நந்திகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வலிமைகளும் செலுத்தி பலோத்தின் தேவனை சொல்லு கொள்ளுகிறோம். தேவரை சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வலிமுள்ள தேவோட சமூகத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காம் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று கிறிஸ்து இயேசுவுக்கு என்றென்றைக்கு மகிமையை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி ஸ்தோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்துறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனே ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவ மகிமை விளங்க தேவ கிருபை விளங்க தேவ பலன் விளங்க தேவ பரிசுத்தம் விளங்க தேவ பக்தி விளங்க தேவ பயம் விளங்க தேவ நீதி விளங்க தேவ அன்பு விளங்க ஒற்றுமை விளங்க ஒரு மனம் விளங்க ஏக சிந்தை விளங்க தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை கனத்தையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் செலுத்துற பூமியின் ராஜ்யங்களாய் தேவனை கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரித்து ஆரவரி தக்களித்து ஆராதனை செய்கிற பூமியின் ராஜ்யங்களாய் சகல ராஜ்யங்களில் தேவ மகிமையை கூறி தேவன் இரட்சிப்பை கூறி ஜபிக்கிறோம் என்று ஏஸ்தர் ராஜா தீவுடைய மன்றாட்டுக்கு ஆகேஸ்வரர் ராஜா கேட்கிறார். ராஜா தீயே உன் மன்றாட்டு என்ன ராஜ்யத்தில் பாதி வேண்டுமென்றால் உனக்கு தருவேன் என்று நாங்கள் பாதி ராஜ்யம் கேட்டு வரவில்லை கேட்டாவே முழு பூமியை கேட்கிறோம். ஜீவனை நீர் செலுத்தி மனுக்குலத்தை சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே கொண்டு வரும்படி இன்றைக்கு 2026 முன்பாக சீஷத்தில் விட்டு போன ஊழிய பணியின் பூரண மகிமையும் பூரண நிறைவையும் பூரண எழுப்புதலையும் பூரண அறுவடையையும் கேட்டு உடைய சமூகத்திலே நிற்கிறோம் கேத்தாவே. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது எம்முடைய வாக்கு தத்தம். அந்த நித்திய ஜீவனை சுந்தரிக்கும்படி இளவயது மரணங்கள், பாதி வயதில் தற்கொலைகள், ஆண்டவரே கொடுமைகள், அநியாயங்கள், அநீதிகள், அக்கிரம செய்கள் இல்லாதபடிக்கு மனுக்குளம் தேவாவியினால் நிரப்பப்பட்ட மர்பமாக்கப்படும்படி தேவாவியால் முன்னேறி செல்லுகிற மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுதினமும் மர்பமாக்கப்படுகிற அனுதினமும் கிறிஸ்துக்களே ஜெனிப்பிக்கப்படுகிற அனுதினமும் கிறிஸ்துக்களே புதுப்பிக்கப்படுகிற ஓர் அபஷ்யக்கரபதிலே சத்தியாவியான தேற்றவாண்டு சகல சத்துவத்துக்குள்ளும் வல்லமையாய் நிரம்பி வருகிற பாத்திரங்களாக நடத்தப்பட தேவனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, எஸ்ரா 5:11 படி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படும்படியாய் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனானவரை கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். கர்த்தர் தம்முடைய நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணி இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் குடும்பத்துக்காகவும் பூமியின் குடும்பத்தார் யாவருக்காகவும் தமது கிருபையை தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. இப்படி இஸ்ரவேல் குடும்பங்கள் யாவரும் எங்கள் நேபர்ஸ் யாவர் ரட்சிப்பை கண்டடைய எங்கள் முன்வீடு பின்வீடு பக்கத்து வீடு எல்லா வீடுகளும் ஆண்டவரே உடைய ரட்சிப்பை கண்டடைய ஆண்டவரே இஸ்ரவேலுக்காகவும் பூமியின் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையை தமது உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது என்ற வார்த்தையின்படி தேவ ரட்சிப்பை சொந்தரித்த பூமியின் குடிகளாய் சகல ஜனங்களுக்கும் என்று தேவன் தந்த வார்த்தையின்படி பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று அங்கீதம் 98:2-3-4-5 வார்த்தைகளின்படி முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுகிற பாடல்கள் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்புகள் உண்டாகும்படி பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சங்கீதம் 33:8 சர்வ ஜனங்களுக்கு கர்த்தரை சேவிக்கும்படி கர்த்தருக்கு பயப்படும்படி கர்த்தருடைய நீதி நியாயம் உண்மையும் செம்மையுமாய் கனி கொடுக்க கட்டளைகளும் கற்பனைகளும் நியமங்களிலும் வாழ்ந்து கனி கொடுக்க தேவாவியான ஆண்டு கொண்டு நடத்த எங்கள் வாருங்கள். எங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்திலே மத்தேயு 25:34 படி தேவர் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பூமியின் குடிகளாய் சகல ஜனங்களையும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உலக தோற்ற முன்னமே நமக்காக நம் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டை சுதந்தரிக்க, பரலோக வாசஸ்தலத்தை சுதந்தரிக்க, நித்திய மகிமையை சுதந்தரிக்க, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க இந்த நாள் பரிசுத்த பிதாவை உண்மை நோக்கி அபயமிடுகிறோம். உங்கள் புருஷர்கள் சீரிகள் வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோர் சிறியோர் யாவருக்குள்ளும் தேவன் உலாகும்படி உற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துக்கள் யாவருக்குள்ளும் கர்த்தர் அசைபாடும்படி நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராம் 26:12 நாம் ஒவ்வொரு கர்த்தரு ஜனம், அவருங்கள் பித அவருங்கள் மத்தியில் உலாவுறார், நம்மத்தில் பிரசன்னமாகிறார் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய ஜனங்களாய் இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் என்று சாரி தேவன் தாமே அவர்களுடைய தேவனாய் இருந்து அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக தமது சொந்த சம்பத்தாய் தமது சொந்த மாளிகையாய் தமது சொந்த பண்ணையாய் ராஜாக்களாய் லேவியராய் ஆசாரியராய் கர்த்தருக்குள்ளே சிற்பிக்கப்பட திருரத்தமாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாளிலும் என்னை மூட, என் 5 பிள்ளைகளை மூட, என் 5 மருமக்களை 5 பேரப்பிள்ளைகளை மூட, ஒன்று சேதப்படுத்தாதபடி வேலை அடைக்க புருஷர்கள் சிறிகள் வாலிபர்கள் கன்னியர்கள் யாவரையும் திருரத்தம் மூட கிறிஸ்துவினாவி ஆடையை போல வஸ்திரத்தை போல தூயாவியானவர் தரிப்பிக்கப்பட நிலைநிறுத்தப்பட கிறிஸ்துக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட ஆவியானவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 86:9 படி கர்த்தருடைய நாமத்தை சகல ஜாதிகளும் மகிமைப்படுத்துற மகிமைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா ஜாதிகளாய் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா ஜாதிகளாய் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஒன்று யோவான் 5:4 எங்களுக்கு விசுவாசத்தை தொடக்கிற முடிக்கிறோமாகிய கர்த்தரை நோக்கி பொறுமையோட ஓட்டத்தை ஓட, விசுவாசத்தின் கனியும் விசுவாசத்தின் வரமும் விசுவாச கேடகமும் பிடித்து உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனாகி நாம் தேவனுடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும் குமாரனை உடையவன் குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் 12:11-10 ஒன்றியோவான் 5:12-11-10 வார்த்தைகளும் படிக்கத்தாவே கிறிஸ்துவை உடைய ஒவ்வொருவரின் ஜீவனை உடையவர்கள், கிறிஸ்து இல்லாதவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிற தேவன், கர்த்தருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசியார்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் விசுவாசம் பெற்றவர்களாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நித்திய ஜீவனை சொந்தரிக்க பரிசுத்த பிதாவே, விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாக உண்மை நோக்கி அபயமிடுகிறோம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் கட்டுகளை படியெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக வைப்பார் என்று, சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைக்க கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு உருவாயாக உன்னை போல் புறை நேசிப்பாயாக என்ற நேச கட்டளைகளை கை கொண்டு தீர்க்கதரிசனங்களின் நியாய பிரமாணங்களும் எல்லாம் இதற்குள் நிறைவேறும் என்ற கட்டளைக்குள் இப்படியாய் கர்த்தருடைய இந்த அன்பின் கட்டளை நிறைவேற்றப்பட இறுதி காலத்திலும் இந்த 21வது நூற்றாண்டிலும் கர்த்தர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் மண்டையில் எழுத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் சகல ஜனங்களின் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளாக காக்கப்பட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமான்கள் பூமியை சொந்தெடுத்துக் கொள்வார்கள், அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சொந்தெடுத்துக் கொள்ளுவார்கள். தங்கள் 37:22 நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையினை செலுத்தின்படி நீதிமான்களாய் பூமியை சொந்தரிக்கிற குடிகளாய் எந்தெந்தைக்கு கனி கொடுக்கிற பரிசுத்த பரலோக பிரஜைகளாய் திகழ்வாவியானவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்படுகிறவன் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவனாய் கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே அனுதினமும் ரட்சகரை சோபிக்கவும் தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் கூடிக்கொள்ளும்படியாய் சகோதர சிநேகம் ஒற்றுமை அன்பு ஒரு மன மிருக சிந்தை உண்டாக விடுதலையும் கழிப்பும் மன ரம்யமும் மன மகிழ்ச்சியும் உண்டாக ஆவியானவரும் சமூகத்தில் சகோதர ஒருமித்து வாசம் பண்ணிடத்தில் ஆசிர்வாதத்தில் ஜீவனை கட்டடி வேண்டு சொன்னீரே. இப்படியாய் சௌருக்கு ரோமாய் சௌரருக்கு ரத்த சிந்த தீவிரிக்கிற ஆண்டவரை பிரிவினை உண்டாக்குற கிரியர்களை அழித்து சகோதர சிநேகத்தை சகோதர அன்பை சகோதர ஒற்றுமையை சகோதர ஐக்கியத்தையும் உண்டாக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவின் ஆவினால் முத்திரைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சீஷர்களும் என்று சொல்லி அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி அற்புத கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அஹிம்சன், ஈசாக்கு, சாரா, ஆதனா, ஹானா, உத்தமி, மேர்சி, ஆதியன், ஜேஷுவா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கனிகளில் அப்போஸ்தலர் ஊழியத்தை ஆசிர்வதித்து செபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்குரிய ஜெயங்கொண்ட ஜீவியத்தை அபிஷேகத்தை கூறி ஆசிர்வதிக்கிறோம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் முன்குறிப்பையும் கூறி ஆசிர்வதிக்கிறோம். அதே போல ஜோன் பீண்டியாவுடைய திருமண நல்லபடியாய் முடித்து சுகபத்திரமாய் பிரியான ஒழுங்கோடு ட்ரபிளிங் மர்சியோடு பிள்ளைகள் வந்து சேர தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ பலன் விளங்க, தேவ பாதுகாப்பு விளங்க, தேவ கரமும் தேவ புயமும் கண்காணிப்பாயிருந்து நடத்த தேவனே உடைய சமூகத்தில் கற்பத்தின் கனிகளை மாசுவதித்து சுகபத்திரமாயவர்கள் கத்தரை செவிக்கும்படி சீக்கசன ஊழியத்துக்குள்ளாகவர்களை நாட்டை நிலைநிறுத்தி ஆசுவைத்து செவிக்கிறோம். கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனோக், மேகன், மேசியா, லீவாய், ஏஞ்சலினா, குளோரியா பிள்ளைகளை இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலும் தேவ மகிமை பூர்ணமாய் விளங்க, தேவ அற்புதங்களும் தேவ அடையாளங்களும் தேவ அதிசயங்களும் விளங்க. கண்ணின் மணியை போல தேவன் காத்தரல, ஒரு தீங்கு மனுவாதபடி ஒரு சேதம் மனுவாதபடிக்கு ஆண்டவரை இயேசப்பா போத ஊழியத்துக்குள்ளே உங்களை நாட்டி அபிஷேகத்தை ஆசிர்வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மைத்தி நெய்ம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. டேனியல் பிந்தியாக்காய் செபிக்க, கோட்னிக்காய் செபிக்கிறோம், சாரி டேனியல் கோட்னிக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாம் உங்களை மாசுவதையும் திருமண உடன்படிக்கைகளை மாசுவதையும் கத்தாவிடைய வேலை வாய்ப்புகளை ஆசிர்வதி மனுஷ தயவுகளை தேவ கிருபைகளை உண்டாக்கி தாரும். கத்தோடைய நாமத்தின் மகிமையினை சிரித்தின்படி பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகின்ற காரியங்கள் வாய்க்கவும். ஆண்டவரே, ஞானமும் புத்தியும் மகிமையும் கிருபையும் சத்துவமும் வல்லமையும் ஆவியானுடைய அவதினிடத்திலும் தேவ அழைப்பும் தேவ முன்குறிப்பும் தேவ தெரிந்து கொள்ளுதலும் தேவகரமும் தேவ புயமும் இம்மற்றி சுமந்து வந்ததுக்காக நன்றி செலுத்தி இனிமேல் காலங்களில் கத்தோட மகிமை வெளியரங்கமாகும்படி தேவட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வரியத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து இந்த பிள்ளைகூட காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். ஜோஷுவா ரீட்டாக்கா ஜெபிக்கும். இந்த பிள்ளைகூட காரியத்திலும் ஆண்டவரை மேய்ப்பருக்குரிய ஊழியத்திலே இவளை நாட்டி செபிக்கிறோம். ஆண்டவரை சுவிசேஷ ஊழியத்திலே இவளை நாட்டி செபிக்கிறோம். ஜெயங்கொண்ட ஜீவியத்திலே நாட்டி செபிக்கிறோம். கத்தட ஊழியத்திலே தூணாய் சபையிலே நாட்டி செபிக்கிறோம். ஜெயங்கொள்ளும்படி அனுதினமை ஜெயிக்கும்படி ஜெயக்கிறிஸ்து கூட இருந்து நடத்தும்படி நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அகிலன் செல்வி சோலமன், அகிலன் செல்விக்காய் ஸ்தோத்திரம், திலுக்ஷி ரெபேக்கா, திலுக்ஷன் ஜோஷுவா காய் ஜபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலும் ஊழிய அழைப்பு நிறைவேற்றத்துக்காக திருமண உடன்படிக்கைக்காக தேவ சித்தம் நிறைவேற்றப்பட தேவ மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். அனிஷியா, ருத், சேரமன், மார்டின், சோலமன், சாலோம், சாட்ராக் இவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஹோப் செஞ்சுவரி ஊழியத்தை ஆசிர்வைத்து தாருங்க தாவே. இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு ஹோப்பாக இந்த ஊழியத்தை நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஐலதா, சாரால், காந்தன், ஆபிரகாம், கனானி, ஜோஷுவா, சாம், சாதோ, சலோமி இவர்களை ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். இந்த குடும்பங்களை இவன் தேசத்திலே நாட்டி இவர்களுக்கு சபைகள், வாகனங்கள், வீடுகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஆசிர்வைத்து வந்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கேத்தாவே சகோதர சிநேகத்திலே, கீழ்ப்படிவிலே, ஒற்றுமையிலே, ஐக்கியத்திலே, பெருமையை விட்டு, அகந்தையும் திருமாப்பையும் விட்டு, நற்சாட்சியை, நற்கீர்த்தியும், பரிசுத்தத்தையும் உண்டாக்கி, கீழ்ப்படிவை உண்டாக்கி சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கும் இந்த சௌரர்களுக்குள்ள ஒற்றுமையை கற்றிடும், ஒருமனத்தை கற்றிடும், மேக சிந்தையை கற்றிடும், சௌர சிநேகத்தை கற்றிடும், சௌர ஐக்கியத்தை கற்றிடும், மன்னிப்பை கற்றிடும், செவி பொடுத்து மனம் பொருந்தி கனி கொடுக்கிற ஜீவியத்தை கற்றிடும், பரிசுத்தத்தில் கத்தருக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி தாரும். சொத்துகளில் ஆண்டவரே பங்குள்ளவர்களாய் ஆக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் கத்தாவே உம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களா என்று ஆராய்ந்து பார்த்து தவி கொடுத்து கனி கொடுக்கும்படி நச்சாட்சியின் வசனமும் கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சுந்தரா கணவன் பிள்ளைகள், ரதி கணவன் பிள்ளைகள், மாலா கணவன் பிள்ளைகள், வசந்தி கணவன் பிள்ளைகள், ஈஸ்வரன் மனைவி பிள்ளைகள், நந்தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ள கேட்டாவே. நாம் ஆசிர்வதியும் பரிசுத்தப்படுத்தியோட தேவைகளை சந்தியும் குறைவுகளை நிறைவாக்கும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அனுதினமும் நிரப்பி நடத்தி தேவனுடைய கரம் இவளை கனிமணியை போல காத்து பெரிய காரியங்களை செய்ய என் தாவுடைய சகோட பிள்ளைகளின் மச்சால் மச்சான் மேல் இவளை நினைத்தரணும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கமலாக்கு என் கனுடைய மூத்த சௌர் ரட்சிக்கப்பட்ட தாயார், அவருடைய பிள்ளைகள் மயூரன் ரியனா பிள்ளைகள் அவருடைய ஆவிக்குரிய மிருகங்களுக்குரிய வளர்ச்சிக்காய் எழுப்புதலுக்காய், ராஜா மனைவி பிள்ளை ஜோஷுவாவுடைய வளர்ச்சிக்காய் எழுப்புதலுக்காய் கற்பத்துக்கு நீ மரலப்பட ஆண்டவரை ஜெர்னிக்காய் ஸ்தோதர்களையும் ரட்சித்து பெரிய காரியங்களை செய்யும் ஆவிக்குள்ளாக்கி மகிமையா இந்த இறுதி கால ஊழியத்திலே பங்குள்ளவங்களை ஆசுவைத்து தாரும். பிரியா பெண் மகனுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற பயன்மூறு கற்பத்தின் கனி அருளப்பட ஆஸ்திரேலியாவிற்கு இந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக மாற்றப்பட திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட அவியானவரை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சக்குரு சாந்தி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இவர்களையும் ரட்சித்துக் கொள்ள மாண்டவரே. ஞானசாமி பெற்ற குடும்பம் ஆண்டவர் உடைய கரத்திலே தேவாவிக்குள்ள தேவாபிஷேகத்துக்குள்ள தேவ மைமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கமல் ஜெயா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஜெர்மன்ல இருக்க ரட்சிக்கப்பட லண்டன்ல இருக்க மனைவி பிள்ளைகள் குடும்பம் சமாதானமாக சந்தோஷம் அடைய பிரிவினை நீங்க ஐக்கியப்பட ஒருமனமாக ஞானஸ்தானம் பெற அபிஷேகம் பெற தேவனே இந்த குடும்பத்தை நினைத்தல்லும் ரகு மனைவி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆவிக்குள்ளாகும் குடிவரிகள் மது போதைகள் எல்லாம் விட்டு சிகரெட்டுகள் சினிமாக்கள் எல்லாம் விட்டு கத்தரை தேட இவர்கள் கத்தரை சேவிக்க தேவன் கூட்டி சேர்க்கும்படி உட கரத்தில் ஒப்பு கொடுக்க உமா சத்யநாதன் கிஷோக் துளசி பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மா சத்யநாதனுடைய ரட்சிப்புக்காக ஆதியன்புக்காக கிஷோக்குடைய திருமணத்துக்காக துளசி கணவனுடைய பிரிவினைகள் நீங்க இந்த திருமணங்களா நடத்தப்பட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆசிர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி. பிரிவினைகள் இந்த விடுதலையாகி குடும்பமாய் சேர ஒப்பு கொடுக்கிறோம். மல்லிகா செந்தில் ருஜி நந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மல்லிகா செந்திலுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ருஜி நந்து பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். மனம் திரும்புதலுக்காய் ஞானஸ்தானத்துக்காய் அபிஷேகத்துக்காய் சபை கூடுதலுக்காய் ஜபிக்கிறோம். கஜனுக்கு தெய்வீக சுகம் உண்டாக திருமணம் உண்டாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ரோஜ் பிரிவினை நீங்கி மனைவியோடு சேர்க்கப்பட உடைய சமூகத்தில் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் அபிஷேகத்துக்குள்ளே தந்து ஜபிக்கிறோம். தமிழ் மனைவி பிள்ளைகளுடைய கணவன் பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தோடு நாமத்திற்கும் கனி கொடுக்கும்படி இந்த குடும்பங்களையும் கத்தர் கூட்டி சேர்க்கும்படி யாவரையும் கத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். செல்லத்திரை குமார் சாமி பபி அஞ்சலோ பிள்ளைகள் கதிய கணவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சித்துக் கொள்ளும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 96 வயது நிறைந்த எங்கள் மாமனாரை இவன் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட அபிஷேகத்துக்குள்ளால் நிரப்ப வேண்டும் இப்படி ஞானஸ்தானத்துக்குள்ளால் நிரம்ப வேண்டும் என்று மனம் திரும்பி குணப்பட்ட மெய்யான தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நிரப்ப வேண்டும் என்று தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க செல்லத்துறை சரோஜினி தேவி மகாதேவன் தாயாருடைய ஆதி அன்புக்காக எழுப்புதலுக்காக ஆண்டவரை ஜாதிகளின் தாயாய் கத்தருக்கு கனி கொடுக்கும்படி தேவன் ஆசுவைத்து நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தி ரஜி சத்திய பிள்ளைகளுக்காய் பானு கணவன் அகிர்சன் மனைவி பிள்ளைக மகன் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். இவர்களையும் ஆண்டவரை ஆசிர்வதியும் கட்டத்தி கனிகளை தாரும் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. தொடர்ந்தும் ரட்சிப்பினால் ஞானஸ்தானத்தினால் மனம் திரும்புதனால் நிரப்பி நடத்தும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். குசேலன் மனைவி பிள்ளைகளுக்கு ஞானஸ்தான் அபிஷேகம் ரட்சிப்பு மனம் திரும்புதல் மெய்யான தேவனை கண்டறிகிற பாக்கியத்தை தாரும். லவன் மனைவி பிள்ளைகளுக்கு இப்படியா ஆசுவதி லண்டன் தேசத்துல வைத்து ஆசு வைத்து வைத்து நடத்துகிற கிருபிகளுக்காக நன்றி. லோஜி பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களையும் ஆசிர்வதியும் ஞானஸ்தானத்துக்கு மனம் திரும்புதலுக்கு மெய்யான தேவனை கண்டடைத பாக்கியத்துக்குட்படுத்தி லோஜியும் பிள்ளைகளும் நந்தனும் குடும்பமாய் பிரிவினை நீங்கி அவன் சமாதானம் அடைய ஆறுதல் அடைய ரட்சிப்பை அடைய ஆதி அன்புக்குள்ளே திருப்பப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க உதயன் தயா பிள்ளைகளும் பிரிவினை நீங்கி சமாதானம் அடைந்து கற்பத்தின் கனிகளை பெற்று கத்தோர் ரட்சிப்பினால் மனசாம் மனம் திரும்புதல் நான் ஞானஸ்தானத்தினால் சகோர ஐக்கியத்தினால் ஒற்றுமையினால் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கலிபோர்னியா இருக்க என் டி குமுதா கணவன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவிஸ்ல இருக்கிற குமுதன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகம் பெற ஞானஸ்தானம் பெற மகிமைப்பட தேவனே உடைய கரத்தில் செய்த எல்லா அற்புதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து முதல் ரட்சிப்பினால் அலங்கரியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனடா தேசத்துக்கு குகாயில் அங்கநாதன் பிள்ளைகளை ரட்சித்து ஆதி அன்புக்குள்ளே திருப்பி அது மைமையினாலும் கனத்தினாலும் ரட்சிப்பினாலும் அலங்கரித்து ஆண்டவரே மனம் திரும்பி குணப்பட்ட ஞானஸ்தானத்துக்குள்ளே நிரப்பி சபை கூடுதலை நிரப்பி ஆசிர்வதிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துறோம். சந்திரா கஜனா கணவன் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சந்திராக்கா ரட்சிக்கப்பட்டு சபையில் இருப்பதற்காய் நன்றி. லண்டன் தேசத்திலே தொடர்ந்து கஜனா பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று லோகனண்ணா பாவன குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற அபிஷேகம் பெற தபி கூடுதலை பங்கு பெற மனம் திரும்பி குணப்பட நச்சாட்சியின் வசனமும் ஜெய கொண்ட ஜீவமும் உண்டாக சபைகளில் தூணாகவர்களை நாட்டி நிலைநிறுத்தி செபிக்கிறோம். சந்திராந்தண்ண மனைவி பிள்ளைகள் மியூ காஞ்சி இவர்களுக்காய் ஜெபிக்கும் கணவன் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, காஞ்சிக்கு திருமணம் உண்டாக ஆண்டவரே, மியூக்கு கற்பத்திங்கனி உண்டாக தேவனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ராணி அக்கா மிலானி கணவன் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பாவுக்கு ரட்சிக்கப்பட ஆதி அன்புக்குள் திரும்ப இலங்கையில் இருக்கிறவர்கள், கத்தோட கொழும்பில் இருக்கிறது வலுவத்தில் இருக்கிறார்கள், தெரியல கத்தாவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபா கணவன் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரட்சித்துக் கொள்ளும் ஆதி அன்புக்குள் திருப்பும் பெரிய காரியங்களை செய்யும் குடும்பங்களை உற்றார்களை உறவினர்களை ஆதாயம் பண்ணுகிற தேவ ஞானத்தையும் தேவ வரத்தையும் தேவ அபிஷேகத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். தோவி அக்கோட ரட்சிப்புக்காக, மாரிய அக்கா தீர்த்த பிள்ளைகளுடைய சபை கூடுதலுக்காக ரட்சிப்புக்காக, அதியன்புக்காக பவனி அக்காவோட ரட்சிப்புக்காக, குணமாமி விஜயா பிள்ளைகள், ரதி பிள்ளை, கவுசி பிள்ளைகள், கணவன் சின்ன பாபா பெரிய பாபா, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து நீத்த ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ரூபாக்கா கணவன் பிள்ளைகள், லீலா கணவன் பிள்ளைகள், ஆண்டவரே ஏசப்பா ஜெகன் பெரிய தம்பி மனைவி பிள்ளைகள் எல்லோரையும், சின்ன தம்பி மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து நித்திய ரட்சிப்பின அலங்கரிக்கப்பட தேவனின் அபிஷேகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து மனிதர்கள் சமீபத்திருக்கிறது என்று கூறி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமீன். ஹலேலூயா. க்ளோரி டு காட். எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுகள், ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவே நம்முடைய சமூகத்தில் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓ ஜீசஸ் கம்மிங் சூர், கத்தராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இயேசு கிறிஸ்து வியனே பிரண்டோ சென்யா இயேசு கிறிஸ்து அறிவி திரைவீத் படசிங்ஸ் படாஸ் இயேசு சுவாமி செய்தாக்கா இக்பனிங் பெனிமீன் எனவா ஜீசஸ் விக்டரிங் கம் பருக்கபா பிஷே மடோனாய் எல்மசி ஜெயந்தி கரீம் திரி அப்தலிங் கூப் தப்தலி ஓப்சிபாஸ் தோஸ் எப்சிபாஸ் சிடோமா கிரீக் பங்களாதேஷ் அராபிக் ஹீப்ரூ டச் சிங்களம் பிலிப்பினோ பிரெஞ்சு ஸ்பானிஷ் தமிழ் இங்கிலீஷ் மொழிகளில் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று கூறி அறிவித்து சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவும் கிறிஸ்து இயேசுவின் இரண்டாம் விரிவுக்குரிய எழுப்புதலும் அறுவடையும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து தொடர்ந்தும் வருகிற சகோதரியை தேவன் ஆவிக்குள்ளாக்கி பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன பலத்த சத்துவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சாரி கூட டைம் எடுத்துட்டேன்.
1: டைம் எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு வேண்டிய மட்டும் ஜெபிங்க, டைம் எடுத்து, நோ ப்ராப்ளம்.
0: கத்தடிய நாமம் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Thank you, sister.
1: Amen.
0: God bless you.
1: Amen. Amen. God bless you. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். எம்மட்டுமாக தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் வந்து தேவ சமூகத்திலே நின்று கர்த்தரை ஜெபித்து துதித்து ஆராதிக்கிறது அது பெரிய காரியம். ஆண்டவருக்காக தங்கள் நேரத்தை செலவழித்து தங்கள் நேர காலங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து ஜெபித்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமும் வல்லமையும் உள்ள நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், உன்னதமான தேவன், உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிற நம்ம ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, தேவாதி தேவனுக்கு கோடி கோடி கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த இரவிலே கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்து உயிரோடு வைத்து இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை துதிக்க ஜெபிக்க தேவ மக்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான இரவு நேரத்துக்காக இந்த நாளுக்காக கர்த்தர் தந்த இந்த ஜீவனுக்காக இந்த உயிருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், உன்னதமான தேவன், உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறேன் ராஜாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு பதில் தந்து நம்முடைய ஜபங்களை அங்கீகரித்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாயிருக்கிறது. அவருடைய அளவில்லாத இந்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தராயிருந்து நம்மளை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கோடி கோடி 1000 கோடி 1,000,000,000 ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் கன மகிமைகளையும் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. ஆம், நம்முடைய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மத்தியிலே அசைவாடிக்கொண்டு இருக்கிற தெய்வமாயிருக்கிறபடினாலே நாம் அவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம். அவர் ஆராதிக்க வல்ல தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரராயிருக்கிற என் அன்பு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதி, கன மகிமை, மாட்சிமை, புகழ் எல்லாம் செலுத்தி இந்த இரவிலே உங்களை துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களை மட்டும் நடத்தி வந்தீங்க, தாங்கி வந்தீங்க, பாதுகாத்து வந்தீங்க, கிருபை பொழிந்தீங்க, அதற்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி என்று சொல்லி நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு உங்களுக்கு நாங்கள் துதி கன மகிமைகள் எல்லாம் செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற எங்கள் தெய்வமே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை துதிக்கிறோம், பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் நிமித்தம் பாடுபட்டு எங்கள் நிமித்தம் ஆண்டவரே ஜீவனையும் கொடுத்தீங்களே, ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயிர் உள்ள தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் நிமித்தம் பாடுபட்டவரே உங்களை துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனையும் கொடுத்த தெய்வம் நீங்க, உங்களை துதிக்கிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்தி உங்களை நாங்கள் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், அன்பானவரே உங்களை ஆராதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை, உன்னதமான தெய்வமே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜாவே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரே. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா என்று சொல்லி உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. காட் ஆல் மைட்டி, உங்களை துதிக்கிறோம். உங்கள் தெய்வத்தை, எங்கள் ராஜாவே, எங்கள் உன்னதமான தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உங்களை துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக வந்து ஜெபித்து கடந்து சென்ற அகில சிற்றடை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடைய கணவன் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய எல்லா பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், தேவைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்காக எந்தெந்த காரியங்களுக்காக இந்த இடத்துல வந்து ஜெபித்து கடந்து சென்றார்களோ, அந்த ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் அங்கிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலை அனுப்பி ஆசீர்வதிங்க இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah.

அப்பா பிதாவே, அன்பான தெய்வமே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், உன்னதமான தேவன், உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, துதி, கனம், மகிமை, மாட்சிமை, புகழ் எல்லாம் எங்கள் கர்த்தராகிய இயேசுவே உங்களுக்கு செலுத்துகிறோம். உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆராதிக்க வல்ல தேவன், துதிக்கு பாத்திரராகிய தேவன், ஹல்லேலூயா என்று சொல்லி உங்களை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கின்றோம். சென்றவர் மீண்ட வந்துருவீங்க, வந்து எங்களை அழைத்து சென்றுவீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 24 மணித்தியாலங்களும் உங்களுடைய சமூகத்திலே நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்கள், விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனுக்கு பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். மஞ்சளம்மா, திருச்செல்வம் ஐயாவுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு லீடர்ஸ், லீடர்ஸ் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து ஜெபித்து கடந்து சென்றவர்கள், இந்த நேரத்துல எந்த இடத்துல எந்த நாட்டில் எந்த நிலையில இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, அவர்கள் உடைய கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் ஆண்டவரே, துரைத்தனங்களுக்கும் துன்மார்க்கத்துக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நிறுத்த கோட்டுக்குள் ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா என்று ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே, மஞ்சிரம்மாவினுடைய அருமையான தம்பி, பாஸ்டர் தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் தேவகுமாரின் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்திருந்தார், ஆனால் ஒரு சிறிய விபத்தில் அவருடைய கால் அகப்பட்டு அந்த சிறு விரல் உடைந்து விட்டதாக மஞ்சிரம்மா சொன்னார்கள். அது ஆண்டவரே, அது எவ்வளவு வருத்தத்தையும் வேதனையுமா இருக்கும் ஆண்டவரே. மனமிறங்குங்க, மனமிறங்குங்க, ஊழியர்களுக்காக மனமிறங்குங்க அப்பா, மனமிறங்குங்க. மனதுருக்கம் உள்ள தெய்வம் ஆண்டவரே அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு இருந்து அவர் ஊழியர்களுக்காக ஆயத்த பண்ண போது நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டார் ஆண்டவரே. தன் குழந்தை மகனை பலி கொடுத்தார் ஆண்டவரே. அதுவும் சுவிசேஷ ஊழியங்களுக்கு ஆற்றுவலை போய்கொண்டிருந்த போதுதான் நடந்தது, பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டவரே. மகனுக்கு விரோதமாக எப்பொல்லாங்கனே, சத்துருவே, எதிராளியே, உன்னுடைய ஆதிக்கங்கள், உன்னுடைய வல்லமைகளை நாங்கள் ஒருமணப்பட்டவர்களாக இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி ஜபிக்கிறோம். நீ தேவ ஊழியனுக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக சுவிசேஷ கூட்டங்களை தடை பண்ணும்படியாக என்ன திட்டங்களை போட்டாலும் உன்னுடைய திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் ஜபத்திலே செயலிழக்க பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரனை, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உங்க கரத்திலே வைக்கிறோம். நீங்கள் அவரோடு கூட இருந்து அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கூட்டங்கள் எந்த தடையும் இல்லாதபடிக்கே சரியாய் நடக்க தேவன் உதவி செய்யும்படியும், வழி இல்லை என்று நாளைக்கு சொல்லத்தக்கதாக விரல் அடிப்பட்டது கூட தெரியவில்லை, ஒரு வழியும் இல்லாமல், வீக்கமும் இல்லாமல் இந்த விரலுக்கு பரிபூரண சுகத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு செபிக்கிறோம். இது ஐரோப்பாவுக்கு இரவு, ஆண்டவரே, இலங்கைக்கு அதிகாலையா இருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில இதோ உங்களுடைய ஊழியக்காரனை தொட்டு இப்பொழுது இந்த மணி நேரத்திலே எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாக தியாந்திரி ஷபாக்கா ரீமான் தூஷந்தாரா
இந்த மணி நேரத்திலே உடைய ஊழியக்காரனை குணப்படுத்தி அபிஷேகித்து அவர் நடத்த இருக்கிற எல்லா ஊழியங்களையும் கூட்டங்களையும் மிஷன் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகனை வல்லமையாய் உபயோகப்படுத்துங்க. அவருடைய மனைவியையும் மகனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படி ஜெபித்து அந்த ஆராதனைக்கு அல்லது கூட்டத்துக்கு வர இருக்கிறவர்கள் ஒரு தடையுமில்லாதபடிக்கு வந்து அந்த இடத்துல கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவே, உடைய கரத்திலே உடைய ஊழியக்காரனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, இரட்சகரே நன்றி செலுத்துகிறேன். அதே போல மஞ்சளமானுடைய தம்பி மகன்மாருக்காக ஜெபித்து வந்தோம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு மகனுக்கு ஏற்ற ஒரு துணையை தேவன் கட்டளையிட்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு ஏற்ற துணை தேவை, நல்ல தொழில் வாய்ப்புகள் தேவை என்று ஜெபித்தோம். இப்பொழுது ஒரு நல்ல ஒரு மகனுக்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறீங்க. ஆகஸ்ட் மாசத்தில் இலங்கைக்கு சென்று அந்த திருமணங்கள் நடக்க இருக்கிறது. ஆண்டவரே, பண தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் தேவனாக இயேசுவை துதிக்கட்டும். இந்த திருமணங்கள் தடையில்லாதபடிக்கு நல்லபடியாய் நடக்க நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவர்களை நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மஞ்சுளாமாவின் அண்ணனுக்காக அண்ணன் மகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சித்தப்படி உடைய ஊழியக்காரனை நடத்துங்க, உடைய விருப்பப்படி நடத்துங்க. ஆண்டவருடைய கரத்தினாலே, உடைய வலக்கரத்தினாலே உடைய ஊழியக்காரரை நடத்தும்படி ஜெபித்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலெலூயா ஹாலெலூயா. ஆண்டவரே, இந்த இருவிலே ரவி ஐயாவை நினைவு கூறுகிறோம். இலங்கையிலே இருக்கிற உடைய மகனை நினைத்தருளுங்க. நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுங்க. 6 மாதங்கள் அங்கு இலங்கையிலே இருக்கும்போது தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. 6 மாதமும் அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. போகிற வருகிற இடங்களிலே கூட இருங்க. கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்து அவரை நடத்தட்டும். மீண்டும் அவர் ஜெர்மனுக்கு திரும்பி வரும்போது நல்ல சுக பலத்தோடு வரவும், அவருக்கு ஒரு நல்ல கூலிக்கு ஒரு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்து, சத்துருக்கள் மத்தியிலே பந்தி அமைத்து கொடுத்து, எதிராளிகளின் எல்லா திட்டங்களையும் முறியடித்து, ஆண்டவரே மீண்டும் வந்து ஜபங்களிலே கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே அப்பா அபர்ணாக்காக ஜெபிக்கிறேன், லிண்டாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, அஜயனுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் கற்பனையா இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் நல்லபடியாக இந்த குழந்தைகளை சுமந்து பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்டினாவுக்காடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. கற்பத்தில் என்ன ஆண்டவரே கோளாறுகள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அவைகளை இந்த நான் இந்த இரவிலே நான் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். கற்பம் தடிக்க முடியாதபடிக்கு சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நான் மாற்றி அவருடைய சரீரத்தை புதுபலன் அடையும்படி ஜெபிக்கிறேன். புது உற்சாகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். கற்பத்தை ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை மகளுக்கு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுமிதாவுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேன், கணவனுடைய அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன், மேடம் கிறிஸ்டினாக்காக நான் ஜெபிக்கிறேன், ஹில்டாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹாலலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் இந்த வியாதினாலே வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹில்டாவுடைய காரியத்திலே டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள், இனி அதுக்கு மேல மருந்து கொடுக்க முடியாது, மருந்து இல்லை, இதுதான் கடைசி மருந்து, இது இப்படிதான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அவள் உங்களை நம்புகிறாளே, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்புகிறாள்.
இந்தியாவுக்கு போவேன் என்று நம்புகிறாள். ஆண்டவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. கிஷோருக்கு இந்த தேசத்துக்கு வர முடியாமல் இருந்த தடையை நீக்கி நீங்கள் விசா காரியங்களை வாய்க்க பண்ணினமைக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபித்து உங்களை நான் துதிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம்.

அல்லேலூயா அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறேன் அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, உங்களை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஆண்டவரே, குணாவை உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறேன். அவளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து நடத்துங்க. ஹாலெலூயா ஹாலெலூயா. சாரதாக்காவை ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களுக்கு நல்ல சுக பலனை கொடுங்க. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஹாலெலூயா ஹாலெலூயா. ஆண்டவரே, எஸ்பிஎம் காஸ்பிள்ள யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார்களோ, மருந்து எடுக்க வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரிக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே தனித்து இருக்கிறார்களோ, உதவியற்ற நிலையில இருக்கிறார்களோ, எந்த வியாதியஸ்தர்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ எல்லாரையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்த போது யோபுவின் சிறையிருப்பை மாற்றியவரே, இது எங்களுடைய சிநேகிதர்களுக்காக ஜபிக்கிறோம், குடும்ப அங்கத்தவர்களுக்காக ஜபிக்கிறோம், எஸ்பிஎம் குடும்பத்தில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெயந்தியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், சம்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், கிட்னி பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், வெரிகோஸ் பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், ஆண்டி ஷேலியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்செல்வம் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகீர்தாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் அகஸ்டின் சலமோனுக்கு கொடுத்த சுகத்துக்கு நன்றி. இப்படியாக ஆண்டவரே, இயேசுவே தெய்வமே, ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மானுவேல் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம், என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பூனேந்திரனையுடைய மனைவி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரவியை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சௌத்திரம் பத்தசேகர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பத்து லெனின் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திர பஸ்ட தயாவை, பஸ்ட அபில் கணேசனுடைய மனைவி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதியின் படுக்கையையும் கர்த்தர் மாற்றி போடும்படி ஆய்கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வமே, என் ஆருயிரே, என் இயேசுவே, என் ராஜாவே, என் ஜீவ நாளெல்லாம் உங்களை துதிக்கணும், உயிருள்ள நாளெல்லாம் உங்களை துதிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம். படைத்தவரே, ஸ்தோத்திரம். ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உன்னதமானவரே, உயர் மறைவிலே இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம்.
துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

ஆமாண்டவரே, துதி கனம் மகிமை மாட்சிமை புகழ் உங்களுக்கே செலுத்தி பரலோகத்தின் அப்பா உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், மகிமையுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்.

கரத்திலே செபிக்கிறோம். டாக்டர்களாய் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களை உடைய பாதத்திலே வைத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் கிருபையாயிருந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, சாட்சியாய் நிறுத்தி அருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை உடையவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒமேகா அல்பா ஒமேகாவானவரே, ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஸ்தோத்திரம். இருக்கிறவரா இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்றும் வாக்கு மாறாதவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாறு மனபுத்திரனும் அல்லன்னு சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவருக்கு ஸ்தோத்திரம், வல்லவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி தெய்வமே, நன்றி பிதா குமாரர் பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் மூலியங்களை ஆசீர்வதிங்க, தடிகளை எடுத்து போடுங்க. ஒவ்வொரு இணைப்புகளிலும் ஒவ்வொருவரும் வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒரு இணைப்பாவது தடைப்படாது படிக்கு 24 மணித்தியாலங்களும் ஒவ்வொருவரும் வந்து திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கவர்களே அப்பா, நீங்க கூட்டி திரளுங்கப்பா. வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து அப்பா, நீங்கள் உடைய ஜனங்களை கூட்டி சேர்த்திரளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே, ஸ்தோத்திரம். உன்னதமான தெய்வமே, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தெய்வமே, ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தெய்வமே, ஸ்தோத்திரம். ஆவியான தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லுகிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி தெய்வமே, நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம்.
இதோ இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக, பிரபுக்களுக்காக.

0: தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, ராஜ குடும்பத்துக்காக, ஜெருசலேம் ஆலயத்துக்காக, ஜெருசலேமுக்காக, ஜெருசலேம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா யூத மக்களுக்காக யூதர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். பிரஜாதிகள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம், படைத்தவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
1: உன்னதமானவர்

0: ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, உங்களை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உங்களை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா மகா ரபத்து ரீஷா ரீபந்தூரா, கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். உங்களை படைத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதிக்கிறோம். எல்லா யூதர்களையும் ரட்சித்தருளுங்கப்பா. எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே, எல்லா யூதர்களும் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, யூதர் அல்லாத மக்களும் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் முழுவதையும் கரத்திலே கொடுக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அகற்றப்படட்டும். என்னென்ன காரியங்கள் அப்பாவை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதோ, எந்த காரியங்கள் அப்பாவுக்கு சித்தமில்லாது அங்கு நடக்கிறதோ, எல்லாம் அந்த தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தேசம் சுத்திகரிக்கப்படட்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனை துதிக்கிறோம். இரட்சகரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படியாக ஐரோப்பா தேசங்களுக்காக, தலைவர்களுக்காக, ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா யூனியன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பாவிலே வாழ்கிற எல்லா புறஜாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் ஐரோப்பா தேசங்களை நினைத்தருளுங்க, ரட்சித்தருளுங்க. தலைவர்களை நினைத்தருளுங்க, அதிகாரிகளை நினைத்தருளுங்க, ராஜாக்களை நினைத்தருளுங்க, அரச தலைவர்கள் அரசியல்வாதிகளை நினைத்தருளுங்கள் அப்பா ஸ்தோத்திரம். ஐரோப்பா முழுவதிலும் இயேசுப்பா ரட்சிப்பை கட்டளையிடுங்க. ஐரோப்பா வாழ் எல்லா தமிழர்களையும் ரட்சிங்க. எல்லா தமிழ் வாலிபர்கள் யுவதிகளையும் ரட்சிங்க ஸ்தோத்திரம். எல்லா தமிழர்களுடைய வீடுகளிலும் ஓச நாக்கீதங்கள் தொனிக்கட்டும். எல்லா தமிழருடைய முழங்கால்களும் உங்களுக்கு முன்பு முடங்கட்டும். எல்லா தமிழருடைய நாவுகளும் கர்த்தர் தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தையிலே உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களை துதிக்கிறோம், ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐரோப்பா தேசங்களை ரட்சிங்க, ஐரோப்பா தலைவர்களை ரட்சித்தருளுங்க, ஐரோப்பா வாழ் எல்லா தமிழர்களையும் ரட்சித்தருளுங்க, எல்லா தமிழ் வாலிபர்களை யூதிகளை ரட்சித்தருளுங்க அப்பா, கிருபையினாலே ரட்சித்தருளுங்க அப்பா ஸ்தோத்திரம். ஐரோப்பாவிலே இருக்கிற எல்லா விக்கிரக ஆராதனைகள் தடை செய்யப்படட்டும், ஓரின சேர்க்கைகள் தடை செய்யப்படட்டும். ஆண்டவரே பாவ காரியங்கள், ஆண்டவரே குடி வெறி மது போதை வஸ்துக்கள் தடை செய்யப்படட்டும். ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெய்வ பயம் உண்டாகட்டும், எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும், இயேசு கிறிஸ்துவே வரப்போகிற மேசியா என்பதை ஜனங்கள் அறியட்டும், நியாய தீர்ப்பின் நாளை குறித்த பயம் ஜனங்களுக்குள் வரட்டும். ஐரோப்பா தலைவர்கள், ஐரோப்பா வாழுகிற எல்லா ஜாதி ஜன மக்களையும் நினைத்தருளுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஆராதனையின் வேந்தனே ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை செலுத்தி ஆராதனை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். குளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படியாக இந்த ஐரோப்பா முழுவதும் ஜனங்களும் ஆண்டவரை அறியட்டும், கர்த்தரை அறியட்டும், எல்லாரும் ரட்சிப்பின் தெய்வத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லா விபத்துகள் ஆபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், சத்துருவின் கிரிகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் அப்பா ஸ்தோத்திர. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஏசப்பா உங்களை துதிக்கிறோம், ஏசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஏசப்பா உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் மீட்பரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இயேசுவை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம், ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே அப்பா இந்த ஐரோப்பா தேசங்களிலே இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்காக, ஆவிக்குரிய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. சபைகளுக்குள் எழுப்புதல் வரட்டுமப்பா. சபைகளை பரிசுத்தாவியானவரே நடத்துங்கப்பா. சபைகள் எல்லாம் மறுரூபமாகட்டும் அப்பா. சபைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய காரர்களை தலைக்க செய்ங்க, செழிக்க செய்ங்க, உயர் அடுக்கத்தில வைத்திருங்களப்பா. பசுதயாவுக்காக சபைக்காக செபிக்கிறோம், குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கணேஷ் மனைவி சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். சுரேன் மனைவி பிள்ளைகள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு தேவ ஊழியர் ஊழிக்காரர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம். உயிர் மறைவிலே இருக்கிற தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க. விசுவாசிகள் பரிசுத்தத்தில் வளர உதவி செய்யுங்க. சபைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டுமாப்பா ஸ்தோத்திரம். சபைகள் எல்லாம் மறுரூபமாகட்டும் ஸ்தோத்திரம். சபைகள் எல்லாம் ஆவிக்குள்ளாகட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீங்க நல்லவர் வல்லவர் போதுமானவர். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே அன்பான தேவனே உங்களை துதிக்கிறோம். அருமையானவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை கத்திரிக்கே செலுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை கத்திரிக்கே செலுத்தி கத்திரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. இப்படியாக கர்த்தாவே உலகம் முழுவதையும் உலக சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், கிறிஸ்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஐந்து வித ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருக்கு பயந்த சிறியோரையும் பெரியோரையோட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவின் கிரிகளுக்கு பல்லாங்கனின் கிரிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே, ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம். உயர்மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள தெய்வத்தை துதிக்கிறோம். எங்கள் உயிருள்ள தெய்வத்தை துதிக்கிறோம். உன்னதமான தெய்வத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரை துதிக்கிறோம். பரலோக ராஜாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரை துதிக்கிறோம். மகத்துவமானவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. அப்பா உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உங்களை துதிக்கிறோம். ராஜாவே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே உங்களை துதிக்கிறோம். உயர்மறைவில் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம். எங்கள் மீட்பரே உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்களை துதிக்கிறோம். ராஜாவே உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே உங்களை துதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஹிருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்க வலைக்குள்ளே வலைத்திருக்கிறான் ஆண்டவரே. ஜனங்கள் அழிவுக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாவிலே அழிவு, டிக்டாக்லே அழிவு, விபத்துகளினாலே அழிவு, தற்கொலைகள் கொலைகள் அதனாலே அழிவு ஆண்டவரே. கட்டாவே ஜனங்கள் ஜனங்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா குடி போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே விபச்சாரங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி ஓரினச்சேர்க்கைகளுக்கு அடிமை ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்த தேவகுமாரன் இயேசு தெய்வமே ஆண்டவரே. ஜனங்களை மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டு தாங்க. ஜனங்களை மீட்டெடுங்க ஆண்டவரே, மீட்டெடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமான தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா ஆத்திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதிகள் ஏழைகள் எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் நினைத்தருளுங்க. திருநங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். நரிக்குறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜிப்சிஸ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தலித்தின மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தாழ்த்தப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். துப்புரவு தொழிலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக கமக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கூலி வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வனப்பகுதிகளிலே வேலை செய்கிறவர்களுக்காக காட்டு பிரதேசத்திலே வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். வனத்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறையினருக்காக ஜெபிக்கிறோம். கல்வித்துறை அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். டாக்டர்ஸ் நர்ஸ்மாருக்காக ஜெபிக்கிறோம். விஞ்ஞானிகர் கலைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரபுக்களுக்காக ஞானிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். மத தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்து மத மத தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் கத்தோலிக் மத தலைவர்கள் பிராமண மத தலைவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற எல்லாரும் கர்த்தரை அறிய அறிவிலை நிறையப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் இருதயங்களும் செவிகளும் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்ற வாழரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆட்சிமை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உலகத்தை உலக மக்களையும் உலக ஜாதிகளையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐரோப்பா தலைவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஸ்தோத்திரம். ஆலண்ட் தேசத்துக்காய் பரிஸ் தேசத்துக்காய் டென்மார்க் தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோர்வேக்காக ஜெர்மனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுவிஸ் ஸ்வீடனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேச கண்டங்கள் ஆசியா தேச கண்டங்கள் ஐரோப்பா தேச கண்டங்கள் மத்திய கிழக்கு தேச கண்டங்கள் வல்லரசு தேச கண்டங்கள் ஸ்தோத்திர ஸ்கந்தினேவியா தேச கண்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற எல்லா தேச கண்டங்களையும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே உம்முடைய கிருபை பொழிந்தர்களும் படி ஜெபித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு நேரத்துக்காக நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜப ஆவிய நீங்கள் எனக்கு தந்தமைக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை துதித்து ஆராதிக்கிறேன். தொடர்ந்து ஜபிக்க வருகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே மிகுதி ஜப நேரங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அதிகாலையிலே வருகிறவர்கள் ஆண்டவரே நாளைய தினத்திலே நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஆய்கொடை ஜெபிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றரவாளரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைத்த தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக தெய்வமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், லட்ச கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜா உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகர் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. நிறைவு நேரத்துக்காக நன்றி. இம்மட்டுமாக ஜபிக்க தந்த கிருபைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே மிகுதி கால வேளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். தாய்க்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நான் அடுத்த மாதத்திலே சென்று தாயாரை காண ஆண்டவரே எனக்கு வழிவாசல்களை திறந்து தாங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. இந்த 96வது வயதிலேயும் ஆண்டவரே கட்டாவே அப்பா நீங்க நல்ல கண் பார்வையை கொடுத்து நல்ல சுகபல ஆரோக்கியை கொடுத்து வைத்திருந்தாலும் அந்த சரீரம் ஆண்டவரே செத்து போயிருக்கிறது, சரீரம் பலனட்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த ஆத்துமாவுக்கு தேவன் பலன் கொடுத்து அந்த ஆத்துமாவை நீங்கள் ஆற்றி தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா மனவேதனைகள், கவலைகளை, பிள்ளைகளை குறித்த பாரங்களை எடுத்து போட்டு நான் கூடி சீக்கிரத்தினுடைய தாயாரை போய் பார்க்க சந்திக்கத்தக்கதான வழிவாசலை திறந்து தந்த அதற்குண்டான பண தேவைகளை எல்லாம் கத்த சந்தித்து சரீர சுகங்களை கத்த தந்தி என ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறமைக்காக ஸ்தோத்திர அப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, தீரத்தோடு, தனிமையாய் அன்பானவர்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, சகோதர சகோதரிகளை இழந்து, யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தருடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். குணாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆற்றி தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க. ஸ்தோத்திரம் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சம்பத்துக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுங்க. உடைய மகனுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய மனைவிக்கு நல்ல சுகபலங்களை கொடுங்க. ஸ்தோத்திர ஆல்டோக்காக செபிக்கிறேன், வின்சென்ட்டுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே, மேடம் லூசியாக்காக செபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே 25ஆம் தேதி வருகிற பயணத்திலே கர்த்தர் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. 25ஆம் தேதியுடைய பிறந்த நாளை கர்த்தர் அவர்களுக்கு 84 வயதை கொடுத்திருக்கிறீங்க, அவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிரதேசங்கள், வீடுகள், வாசல்கள் எல்லா இத்தாலி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். வத்திக்கானுக்காக, வத்திக்கான் சிட்டிக்காக, வத்திக்கானில இருக்கிற எல்லா போப்பரசர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தோலிக் மத தலைவர்கள், தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இத்தாலி தேசம் முழுவதையும் நினைத்தருளுங்க. இரத்த சாட்சிகள் மறித்து இருக்கிறார்கள், நினைத்தருளுங்க. பவுலடியார் இரத்த சாட்சியாய் மறித்தார், நினைத்தருளுங்க. இத்தாலி தேசத்தை ரட்சித்தருளுங்க, இத்தாலி மக்களை ரட்சித்தருளுங்க. இத்தாலியில நிறைய ஆவிக்குரிய சபைகள் உருவாகட்டும், ஆவிக்குரிய ஜனங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகள் மறைந்து போகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்தோலிக் ஆலயங்களில் எல்லாம் ஆவிக்குரிய ஆராதனைகள் நடக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இத்தாலி முழுவதிலும் எழுப்புதலை தேவனோடு பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் ஜெரோம் மிலான்ல தொடங்கி இருக்கிற அந்த ஆராதனை, அந்த சபையை ஆசீர்வதிங்க. ரோம் பிரதேசத்திலும் ஒரு சபை தொடங்குவதற்குண்டான வழிவாசல்களை கத்த திறந்து கொடுங்க. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரட்சகரே, இத்தாலி முழுவதிலும் ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் எழும்பட்டும். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திராய். சீப் சபையை பொறுப்படுங்க, ஊழியர்களை பொறுப்படுங்க, ஊழியக்காரர்களை பொறுப்படுங்க, லீடர்ஸை பொறுப்படுங்க. சபையில எழுப்புதல் உண்டாகட்டும். சபை மாம்சத்திலே நடக்காத படிக்கு ஆவியிலே நடக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டிடம் கட்டுவதற்கு கோடிக்கணக்கு பணத்தை சேகரிக்காத படிக்கு ஆத்துமாக்களை சபைகள் இன்றைக்கு சேகரிக்க உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்கிற சபைகள் இத்தாலி முழுவதிலும் எழும்பட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இத்தாலியிலே ஒவ்வொரு சிட்டிகளிலும் ஆவிக்குரிய சபைகள் உருவாக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் பிரேசியாவில் இருக்கிற சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிலானில் இருக்கிற சபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலருமில் இருக்கிற சபைகளுக்காக ஸ்தோத்திரம். அங்கிருக்கிற எல்லா தமிழ் மக்களையும் கத்தரிச்சு தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெனிஸில் இருக்கிற சபைகள் வாரி ஒவ்வொரு சிட்டிகளையும் சிட்டிகளிலுக்குள்ளும் ஆவிக்குரிய சபைகளை கத்தர் உருவாக்குங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். கனடாவில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாசிகளுக்காக, ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். வானொலி ஊழியங்கள், டிவி ஊழியங்களுக்காக பைபிள் ஸ்கூல் ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே சங்கமம் வானொலி ஐயா அம்மா அவர்கள் சேர் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருஷப் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டர் சேகரோட மனைவி ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் தேவேந்திரனுடைய சபை சபை மக்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. போஸ்கியா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்கள தமிழ் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்கா ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும், நன்றி உள்ளத்தோடும், நன்றி உணர்வோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி. இனிமேலும் நடத்த பொறுமைக்காக நன்றி ஆண்டவரே. நான் ஆண்டவரே கர்த்தாவே, நாளைய தினத்திலே போக இருக்கிற காரியங்களை ஆசீர்வதித்து தாங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. மனித தயவுகளை எனக்கு கட்டளை தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருகே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்தத்துக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய கிருபையின் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிற சாம் மரியாவுடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஜூடி நெவோவியுடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தனுவோடைய கணவன் மூன்று பிள்ளைகள், ஜியோனியோடைய கணவன் ரெண்டு பிள்ளைகளையும் இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். நிதர்சினி குடும்பத்தை இரத்தத்திலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிரோன்மணி உடைய இரத்தத்திலே மூடி கொள்ளுங்க. ரவி குந்தினி உடைய இரத்தத்திலே மூடுங்க. புடேந்திரன் குமுதி குமாரி உடைய இரத்தத்திலே மூடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிங்க, உயர்த்தி வைங்க, உயரடக்கலத்திலே வைங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய ஜனங்கள் மத்தியிலே சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. இன்னைக்கு தேவ ஊழியர்கள் கூட கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாதபடிக்கு சபைகளுக்குள்ள பிரிவினைகள், ஆண்டவரே குடும்பங்களிலே பிரிவினைகள், கிறிஸ்தவர்களுக்குள் பிரிவினைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இப்படி ஆண்டவரே உபவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், ஆனாலும் பிரிவினைகள் பிரிவினைகள், ஒரே குடும்பத்திலே பிரிவினைகள், ஆண்டவரே சபைக்குள்ளாக விசுவாசிகள் மத்தியிலே பிரிவினைகள், ஊழியர்களுக்குள்ளாக பிரிவினைகள். ஆண்டவரே கர்த்தாவே, சுவாமி உபவாசித்து ஜெபித்தாலும் அந்த ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது காரணம் ஆண்டவரே மன்னிக்க முடியாத சுபாவங்களும் மன்னிப்பில்லாத சுபாவங்களும் இன்றைக்கு அநேகமாக சபைகளுக்குள் இருக்கிறது. அப்பா, உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை, கருத்து வேறுபாடுகள் உண்டுப்பா. உடைய கருத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை ஒற்றுமையை கொடுங்க, ஒரு மனத்தை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரிவினைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, கசப்புகளை எடுத்து போடுங்க, வைராக்கியங்கள் குரோதங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். உன்னதமான தெய்வமே ஸ்தோத்திரம். ஆவியான தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதித்து ஆராதிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறேன். எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பொற்பாதப்படியிலே வைக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, உங்களை உயர்த்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தரின் மற்றும் நம்முடைய ஜெபங்களை கேட்டார், பதில் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை என்னுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளி நோய்க்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இரவின் பயங்கரங்களுக்கும் பகலின் படக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கத்திரை உனக்கு தாமதமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரலாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் எழாதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் வலிசற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடிக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளே அவனோடு இருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான இந்த இரவு சங்கீதத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம், உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள அப்பா பிதாவே, பரலோகத்தில வாசமாயிருக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மகத்துவத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, ராஜாதி ராஜானே, பரலோகத்தில வீற்றிருக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதிக்க வல்லவரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உங்களை ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். செராபின்கள் கிராபின்கள் சூழ இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம், கன மகிமை மாட்சிமைகளை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தெரியாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமையில் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளெல்லாம் எங்களோடு, இந்த நாட்கள் கிழமைகள் மாதங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான்கு மாதங்களாக எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும்
1: முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ஆண்டவரே. கடந்த வருடம் எல்லாம் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உங்களை பிரியப்படுத்துகிறான், உங்களை துதிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு செலுத்தி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோக பிதாவே, ராஜாதி ராஜாவே, யெகோவா ஜைரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ராப்பா, யெகோவா ரூபா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒரே குமாரர் இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிலுவைக்கு அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா உங்களை ஆராதிக்கிறோம், அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா நன்றி ராஜா, நன்றி இரட்சகரே, நன்றி இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், இயேசு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். இயேசப்பா உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக உங்க ஜீவனை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம். இயேசப்பா எங்கள் பாடுகளை சுமந்து கொண்டீங்க ஸ்தோத்திரம், எங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டீங்க ஸ்தோத்திரம். இயேசப்பா எங்களுக்காக ஒரு அக்கிரமக்காரரை போல எண்ணப்பட்டீங்க ஸ்தோத்திரம், எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்க ஸ்தோத்திரம். இயேசப்பா எங்களுக்காக இந்த நாளிலும் நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு தூதர்களுக்காக ஸ்தோத்திரம், எங்களை நீங்கள் பாதுகாத்து வருகிற உங்களுடைய அளவில்லாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை நன்றி உறுதியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜா, எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரும் பாடுள்ள ஸ்திரியை குணப்படுத்தினவரே ஸ்தோத்திரம். 18 வருட கூனியை நிமிர செய்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மரித்தல் ஆசுரத்துவை உயிரோடு எழுப்பியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைத்தவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா பிசாசு பிடித்திருந்தவளை குணப்படுத்தியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விதவை தாயினுடைய மகனுக்கு உயிர் கொடுத்தவரே ஸ்தோத்திரம். 38 வருடங்கள் குளக்கடையில இருந்தவனை தேடி சென்று குணப்படுத்தியவரே ஸ்தோத்திரம். என்னை குணப்படுத்தியவரே, எனக்கு வாழ்வு தந்தவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே, எனக்கு உயிர் தந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் தாயாரை இன்னும் ஜீவனோடு உயிரோடு வைத்து 95 வருடங்களும் நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம். அப்பா எஸ்பிஎம் ஊழியங்களிலே எத்தனையோ நன்மைகளை செய்தீங்க, எத்தனையோ பேரை குணப்படுத்தினீங்க, எத்தனையோ பேரை தூக்கி எடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

resolver.

வாழ்ந்தேன், பாரிசுத்தை தேடி வந்தீர்.

ஆண்டவரே, நன்றி ராஜா. இயேசு ராஜாவே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். என் தெய்வமே, நன்றி. இயேசு தெய்வமே, நன்றி. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீங்களே ஆண்டவரே. ஒவ்வொன்றிற்காய் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி எண்ணி எண்ணி உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போற்றத்தக்க தெய்வம் இயேசுவே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கத்தக்க தெய்வம் இயேசுவே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் எங்கள் இயேசு தெய்வமே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூய ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்திலே எங்களுக்கு பலன் தருகிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்.

கர்த்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செய்தெல்லாம் நன்மைகளுக்காக நன்றி, நன்றி எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஞானத்தை தந்தவரே, அறிவை தந்தவரே, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி டு காட் ஆல்மைட்டி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் பரிசுத்தரே என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், லட்ச கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமை மாட்சிமைகள் புகழ் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கட்டாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனிமையிலே கூட இருந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கால் தடுமாறும் போது கால்களுக்கு பலன் தந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்தருளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள், அப்பேர பிள்ளைகள், மருமக்கள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளுங்கள். எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாரும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யட்டும், இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும். இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரட்சித்தருளுங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கே உடைய கரம் குறுகவில்லை என்று சொன்னவரே. இதோ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானதல்ல தேவையு என்று சொன்னவரே. ரட்சித்தருளுங்கள் பவுலடியார் சொல்லுகிறாரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இன்றைக்கு நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், அந்த குடும்ப ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களையும் இதோ ஆண்டவரே, மஞ்சுளம்மா குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ ஆண்டவரே உடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம், உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம். கிருபையினால் ரட்சித்தருளுங்க ஆண்டவரே. நிறைய வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே ஆண்டவரே, உங்களை அறியாமல் இருக்கிறாங்களே ஆண்டவரே. உடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்து ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளுங்க. ரட்சிக்க வல்ல தெய்வம் இயேசப்பா நீங்க மட்டும்தான், ரட்சிக்க வல்ல தெய்வம் இயேசப்பா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் ஒருவராவது விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்கக்கூடாது அப்பா, இருக்கக்கூடாது. அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் இருக்கக்கூடாதுப்பா, கூடாது. என் இயேசு தெய்வமே ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளுங்க ராஜா. அப்பா உங்களை துதிக்கிறோம், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க சர்வ வல்லமையுள்ள தெய்வம், உன்னதமான தெய்வம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை ஆராதிக்கிறோம், அன்பானவரே உங்களை ஆராதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே அப்பா.

0: ஒவ்வொருவரே ரட்சிங்க, பேர் பேராக எங்கள் குடும்ப அங்கத்தவர்களே இந்த சிலுவையின் பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, கூடிய சீக்கிரத்திலே நாங்கள் உங்களை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி அநேகரை ரட்சித்து எங்கள் குடும்பத்தில் அநேகர் எங்களோடு வந்து இந்த ஊழியங்களிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கு கொடுத்தருளுங்கப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, தோல்வியோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்வுற்று இருக்கிறார்களோ, வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் இயேசப்பா நீங்கள் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம், சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம், பலன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே, உங்களை துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம். ராஜா, எங்கள் இரட்சகர் உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செய்த நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்படியாக ரட்சிக்க வல்ல தேவன், நீங்க ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே, உங்களுக்கு நாங்கள் நன்றி, துதி, ஸ்தோத்திரங்கள், கன மகிமை, மாட்சிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியத்தர்களையும் பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, பலதரப்பட்ட வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள் என்று இருக்கு. ஆனாலும் அப்பா, உங்களுடைய 39 அந்த கசி அடிகளினாலே 39 ஆண்டவரே, சுகப்படுத்த முடியாத வியாதிகள் சுகப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களே தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பலவிதமான வியாதியர்கள் உண்டு, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் வியாதிகளை நீக்கி சுகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீழ்ச்சாரியில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்கும்படி ஆய்கொட இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எழும்ப முடியாதவர்கள், கற்றல் கிளை ஆய்கிடக்கிறவர்கள், ஆண்டவரே, ஸ்ட்ராக்கு வந்து கை கால்கள் பலன் இழந்தவர்கள், சரியான இரத்தோட்டங்கள் இல்லாதவர்கள், ஆண்டவரே, விபத்துக்குள்ளாகி பலவிதமான ஆண்டவரே வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்கள், இப்படி ஆண்டவரே ஒவ்வொருவே உடைய கருத்திலே வைக்கிறோம். கத்து சுகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க, உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவித கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பில்லி சுனிய கட்டுகள், மந்திர தந்திர கட்டுகளிலே இருக்கிற மக்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்க. இந்த காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து உங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். பலருடைய இருதயங்களை திறந்தருளுங்க. அநேக ரட்சிக்கப்படட்டும். ராஜாக்களை ரட்சிங்க, பிரபுக்களை ரட்சிங்க, தலைவர்களை ரட்சிங்க, படித்தவர்கள், படிக்காதவர்களை ரட்சிங்க. ஆண்டவரே, பணக்காரர்கள் ஏழைகளை ரட்சிங்க, பாவிகளை துன்மார்க்கரே ரட்சிங்க, திருடர்களையும் கள்ளர்களையும் ரட்சிங்க, விபச்சாரக்காரர்களை விபச்சாரிகளை ரட்சிங்க. ஆண்டவரே, பாபா குழுக்கள், பால்வெட்டு குழுக்கள், பாதாள குழுக்கள், பயங்கரவாத குழுக்களை ரட்சிங்க, உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க, உங்களுக்கு சாட்சியாய் நிறுத்துங்க ஏசப்பா.
1: ஆண்டவரே,
0: மனம் திரும்பட்டும், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும், வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல்களே சென்று அங்குள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஜெபிக்கவும், அங்குள்ள டாக்டர்ஸ் நர்ஸ்மாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கவும் ஏத்த ஆண்டவரே ஊழியர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துன்மார்க்கருக்கு சத்தியத்தை போதிக்க கூடிய அநேக மிஷனரிகள் ஆண்டவரே, போதகர்கள் ஆண்டவரே, சுவிசேஷர்களை எழுப்பித்தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே, ஐரோப்பா தேச கண்டங்கள் ஆண்டவரே, ஆசியா தேச கண்டங்கள் ஆண்டவரே, ஆப்பிரிக்கா தேச கண்டங்கள், வல்லரசு தேச கண்டங்கள் ஆண்டவரே, ஸ்கந்தினேவியா தேச கண்டங்கள் உங்க கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, மத்திய கிழக்கு தேச கண்டங்கள், ராஜாக்கள், தலைவர்கள், மத தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளுங்க. ரட்சிக்க வல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான், விடுவிக்க வல்ல தெய்வம் இயேசு மட்டும்தான், மனங்களை மாற்ற வல்ல தெய்வம் எங்கள் இயேசு மட்டும்தான், வேறு ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு மட்டும்தான். இயேசுவே தெய்வம், இயேசுவே ராஜா, இயேசுவே ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவரே, நன்றி, நன்றி.
2: ஆகாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவே கூடாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, இயேசுவே.

எல்லாம் கூடுமே ஆகுமே, எல்லாம் ஆகுமே ஆஹா கூடுமே, எல்லாம் கூடுமே. பார்வையடைய நீரே, செவிடர்களை கேட்கும் திறனை தந்தவர் நீரே, செவிடர்களுக்கு கேட்கும் திறனை தந்தவர் நீரே.

0: எல்லாம் கூடுமே ஆகுமே, எல்லாம் ஆகுமே, ஓஹோ கூடுமே, எல்லாம் கூடுமே. ஆமாண்டவரே, உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நீங்க இரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரை இரட்சி தருளுங்க ஆண்டவரே. உலக ராஜாக்கள், தலைவர்கள், பிரபுக்களை இரட்சிங்க, மத குருமார்களை இரட்சி தருளுங்கள் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அப்பா ராஜாவே, இரட்சிங்க ஆண்டவரே. இரட்சிக்க வல்ல தெய்வமே, ஒவ்வொரு ராஜ குடும்பங்களும் இரட்சிக்கப்படட்டும் கத்தாவே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் இயேசு ராஜாவே. பரிசுத்தமுள்ள அப்பா பிதாவே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மகத்துவத்தின் தேவனே, மகிமையின் தேவனே, ராஜாதி ராஜானே, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதிக்க வல்லவரே, ஆராதனைக்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உங்களை ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செராபின்கள், கெராபின்கள் சூழ இருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிகளை செலுத்துகிறோம். கன மகிமை மாட்சிமைகளை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தெரியாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமையில் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளெல்லாம் எங்களோடு, இந்த நாட்கள், கிழமைகள், மாதங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். 4 மாதங்களாக எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ஆண்டவரே. கடந்த வருடம் எல்லாம் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த போறீங்க ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உங்களை பிரியப்படுத்துகிறான், உங்களை துதிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை உங்களுக்கு செலுத்தி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, ராஜாதி ராஜாவே, யெகோவா ஜைரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யெகோவா ராப்பா, யெகோவா ரூபா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒரே குமாரர் இயேசுவே, எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிலுவைக்கு அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அப்பா உங்களை ஆராதிக்கிறோம், அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், அப்பா நன்றி ராஜா, நன்றி ரட்சகரே, நன்றி இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம், இயேசு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள்
1: நீங்க முடிச்சு தாங்கோ.
2: இல்ல பரவாயில்ல சிஸ்டர், நீங்க நடத்துங்க, வந்துட்டீங்க நடத்துங்க.
1: முடிக்கல, நீங்க பிரேயர்ல நிக்கிறீங்க, முடிச்சு தாங்க.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இம்மட்டுமாக அநேக விண்ணப்பங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் ஏறெடுத்தோமே அப்பா. எல்லா ஜபங்களும் உங்களை சமூகத்திலே அங்கீகரிக்கப்படட்டும், பரத்திலிருந்து எங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே. தடைகளெல்லாம் நீக்கி போட்டு ஜப ஆவியினால் எங்களை நிறைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ரட்சகருக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஜபங்கள் உடைய சமூகத்திலே வந்தது, அங்கிருந்து நீங்கள் பதிலை பூமிக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறமைக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜபிக்க போகிற அங்கிலாசிரியர் கருத்திலே கொடுக்கிற ஆசீர்வதிங்க. ஜபங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் வேத வாசிப்புகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்திருக்கோம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவர் நீங்க. அற்புதங்களை செய்யுங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீ தொடர்ந்து ஆண்டவரே ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இணைய போகிற பாஸ்டர் ஆண்டவரே ராஜத்துறை அதிகாலையில ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். நான் இத்திரைக்கு போகிற என்னையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பரேசுவை நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you sister.
1: God bless you. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்பான சிஸ்டர் தர்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2026 மே மாதம் 22 6:43 மாலை வேளையிலே கனடா தேசத்திலிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகிய அடியனை இணைத்துக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 108 சாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. சங்கீதம் 108:1-13 வார்த்தைகளை வாசிப்போம். தேவனே இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நாம் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள்.

சங்கம வானொலி நிலையத்திலிருந்து நித்தியவச்ச நிகழ்ச்சி தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நேரப்படி மாலை 3:45 ஆரம்பமாகின்றது. திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை இதே நேரத்தில் வார்த்தைகளின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது.

இருந்து தாளந்தை கொடுப்போர் ஆரம்ப ஜபம் மகேந்திரன், துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துகிறார் சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ. இன்று முதல் முறையாக ஸ்ரீலங்காவிலிருந்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா கொண்டு வருவார். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, உரியக்கான ஜபம் சிஸ்டர் டோலியோ.

0: பார்த்த என் வெளிச்சத்தை கொண்டு வருவதும் 7:30 எஸ்ரூப் இந்தியா, 8:00 ஸ்ரீ சுகிருதா அராலினோ ஸ்ரீலங்கா, 8:30 பாச ஞான பிரகாசம், 9:00 பாச ஆண்டல் தாஸ்னம், 9:30 பாச சாமியல் ராஜ் பட்டிபோ ஸ்ரீலங்கா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே சங்கம வானொலியிலே நடக்கின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த உலகம் எங்கும் விதைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், வேத வார்த்தை கொடுக்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கும் சாமி. ஐயா, உமது நாமம் மாயப்பட வேண்டும். இந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாழ்த்தோடு நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தட்டைகளும் வராதபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் நிரப்பும், உமது பிள்ளைகளை நிரப்பும். வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர்கள். சங்கம வானொலியின் மீது ஒரு பிரசன்னம் இறங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிருக்கிறார் சார். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியினாக, வார்த்தையில் வேறொன்று கண்ணிருக்கும் பிள்ளைகளாக ஆண்டவரே நீ மாற்றியமைக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். அவர்களை நித்திய வளர்ச்சி சார்பிலும் அவர் அழைப்போம்மா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: துதி ஆராதனை சோஸ்திர பாடல் எடுத்து தியான பகுதியை விவரமாக விரிவாக நடத்துங்கள். உங்களுக்கு 15 நிமிடங்கள் தருகிறேன். கத்தர் உங்களோடு கூட இருக்கிற வழி நடத்துங்கள் சிஸ்டர். ஆமீன்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தாக தப்பனே உமகளை ஒப்பி வைத்து ஜபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் தேவன் ஆவியானவர், இந்த சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துற தேவன் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சமான இந்த பிரகாசமா எல்லா இடமும் ஆண்டவரே, இந்த வெளிச்சம் உன் வெளிச்சம் எங்களுக்குள்ள இல்ல, வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் அந்த வெளிச்சத்தை தேடி இருள இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இந்த உலகத்தில் உள்ள அந்த. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே.

உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீர சோஸ்திரம், கிருபைகள் என்னில் பெருக செய்தீர சோஸ்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீர சோஸ்திரம், புகழும் கனமும் எல்லாம்

நன்றி ஆண்டவரே. அப்பாவின் ஆலயத்தில் ஆடி பாடியே கொண்டாடுவோம், அப்பாவின் ஆலயத்தில் ஆடி பாடி

அடிப்பாடியே கொண்டாடுவோம், துதிக்கும் வல்லமை உனக்கு சோந்திடாதே மகனே, துதிக்கும் ஆற்றல் உனக்குள் கலங்கிடாதே மகளே, மேகங்கள் போன்ற சாட்சிகள் உண்டு துதியினாலே ஜெயமெடுத்தோர்கள், மேகங்கள் போன்ற

சீயான் குமாரியே எழும்பு கம்பீரமாக பாடு, பாலகர் வாயிலும் தூதியுண்டாகும், தூதிக்கு பா

மீட்பட இந்தோர் யாவருமே ஆனந்த களிப்புடன் துதிப்போம். ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை

0: துதிய தகுமே பாடி துதித்திடுவேன். நன்றி தகப்பனே, உண்மையே பாடி துதிக்க ஆண்டவரே, சியோனே ஆண்டவரே, சீக்கிரம் விழித்தெழும்பன் சொன்ன பிரகாரம் இந்த நாட்கள்ல சபைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தகப்பனே, ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலும் ஆண்டவரே துதிக்கு பார்த்துறானே. தேவாதி தேவன், கத்தாதி கத்த, சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த தேவனை உயர்த்தி துதிக்க இந்த நேரத்தை தந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். துதியர் எடுக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுங்க
1: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில கூடியிருக்கிற வேளையில நீர் எங்கள் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். மேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும். இளைச்சிக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடுதலையே. இயேசுவின்

ஹாலேலூயா ஹாலேலூயா. அவரை நம்புகிற யாவர் மேலும் எந்த குற்றமும் சுமராது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி, தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். அப்பா என்று சொல்லி அழைக்கத்தக்கதான புத்திர சுவீகார ஆவியை தேவாதி தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி நான் அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். அப்பா என்று கூப்பிட்டு அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நேற்று மென்றும் மென்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் பெறும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்து அவன் அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லம் உள்ள தேவனாயிருக்கிறீரே. சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அல்லவோ. நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களும் மேச்சிறி நாடுகளும் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா.

हालेलुया आमीन, हालेलुया आमीन।

0: நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் வழி நடத்துகிற தேவாதி தேவன் அப்பா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹலெலூயா, ஹலெலூயா. உமை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லையே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்குரியது தகப்பனே. உமக்கு நன்றியையும் துதியையும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீவனுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஹாலேலூயா,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மேகலா, முதல் தடவையாக நித்திய வசதியிலே வந்து ஆராதனை செய்தீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளின் சார்பிலும் உங்களை வருகிறேன் வரவேற்கிறோம். மிக அருமையான ஆராதனை செய்தீர்கள். முதல் தடவையாக வந்து கலந்து கொண்டிருக்கீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியன் ஆசோதிப்பாராக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசோதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திரப்பால் எடுத்தவர், தியானப்ப எடுத்தவர் ஸ்ரீலங்காவில் இருந்து சிஸ்டர் மேகலா, ஸ்ரீலங்கா கல்கிசை ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த சகோதரி அதிகாலை வேலையிலே இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்த சகோதரி கத்திர அவரது ஆசிரியப்பாக நடத்துங்க. ஒரு ஆராதனை பாடலை பாடி தியான பாதி நடத்துங்க.
2: நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த எங்கள் சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கர்த்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

சிருஷ்டிகர் உனக்கு உண்டு. சியோனேம் சியோனேம் சீக்கிரம் விழித்தெழும்பு, சின்னவனை ஆயிரமாக்கும் சிருஷ்டிகர்.

0: நன்றி ஆண்டவரே. சபையானது எப்பொழுதும் ஆண்டவரை விழித்து கொண்டிருக்கும்படியாக இந்த நாட்கள்ல ஆண்டவரே, கடைசி காலங்களில் ஆண்டவரே நாங்கள் நிற்கிற நேரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் விழித்தெழும்பத்தக்கதாக தகப்பனே நீர் வழி நடத்துறதுக்காக நன்றி. நான் எப்பொழுது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 144வது சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலவும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னகளை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமை லோங்கி வளர்ற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தி தரண்மனை மூலக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடிபோகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையில் நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் கைக்கு விலக்கி காத்தருளும்னு சொல்லி. இந்த மாயான இந்த உலகத்துல இந்த நாட்கள்ல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ள உள்ள ஒத்த வேஷம் தரிச்சு இந்த உலகத்துல உள்ள பொல்லாங்குக்கு தப்பி வைக்கப்படணும் என்றால், நாங்கள் தாய்மாரா இருந்து ஊழியக்காரரா இருந்து இந்த ஊழியங்களை செய்யற ஒவ்வொருத்தரும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமா ஜார் ஜாரோட இந்த சிநேகிதர்களா இருக்கிறார்களோ, ஜாரோடு அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்களோ, அப்படியான இந்த நேரங்கள்ல நாங்கள் அவைகளை கவனமா பார்த்து அவைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்திலே எப்பொழுதும் அதான் அந்த துன்மார்க்களுடைய சங்கீதம் முதலாவதுல சொல்லப்படுது, துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கார்கள் நோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்பொழுது அவன் செய்வதெல்லாம் பாக்கியமண்டு. அப்படியாக அந்த துன்மார்க்களுடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஒன்றுதான். அவரே சொல்றார், இயேசு கிறிஸ்துவே எங்களில் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் பலனுமாய் அவர் இருக்கும் போது வெளியே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருத்தர் யாரோட சேருகிறார்கள், எந்த எதோட இணைக்கப்படுகிறார்கள் யாரோட திருமணமாகி இருக்கிறார்கள் என்றது பொல்லாங்கன்னு இந்த மாயையான சொற்களை கேட்டு மாயை பேசும் வாய் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரன் அந்த யார் யாரோட சேரினமோ இந்த இளம் வயதுகள் வந்து தெரியாத ஒரு வயதாக இருக்கும் போது இந்த பிள்ளைகள் யாரோட சேர்ந்து யாரோட வந்து வெளியே போட்டு வந்து போட்டு உள்ளுக்குள்ள நல்லது மாதிரி காண்பிக்கிறார்கள் தங்களை ரெண்டு முகமா. ஆனா நாங்கள் அதை வடிவா கவனிச்சு என்னடா எங்களால முடியாது. ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்திலே இருக்கிறவன் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த தேவன் சொல்ற, நாங்கள் ஜபிக்கும் போது இந்த பிள்ளைகள் தெய்வீக பாதுகாப்பு அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் தெய்வீக பாதுகாப்பு காவல் தெய்வீக பராமரிப்புக்குள்ள எப்பொழுதும் உட்படுத்தி நாங்கள் ஜபிச்சு என்னடா சொல்ற, இந்த வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணால் இருதயத்துல வார்த்தைய காத்து கொள்ளுறான். அந்த தேவ வசனம் எப்பொழுதும் கால்களுக்கு தீபமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறபடினால அவர்கள் போகிற இடமெல்லாம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கையெட்டி சேர்ற பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எங்க இருந்து நன்மை வருகிறது என்றால், தேவன் நன்மையை எங்களுக்குள்ள தந்து விட்டார். ஏற்கனவே கல்வாரி பாடுகளுக்கூடாக எங்களுக்கு தந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எப்படி சுதந்திரிக்கிற அந்த திறவுகோல் தேவனுடைய வார்த்தை. அப்ப நாங்கள் அந்த வார்த்தை, அப்ப அப்பொழுது உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்ச கன்றுகளைப் போலும் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூலக்கற்களைப் போலும் இருப்பார்கள். அப்ப தேவன் அவர் சொல்றார், பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனப்புத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் அதை அறிவிய கவனியாது இருப்பாரோ. அப்ப அந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும் போது தேவனுடைய வார்த்தை யோசுவா புத்தகத்துல சொல்லப்படுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதை உன் கழுத்திலே பூண்டு இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவீர்கள். அப்ப இங்க புத்தி புத்திமானா நடந்து கொள்ள வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த நாட்களில் இந்த மாயான யார் யாரோட சேருகிறார்கள், இந்த பிள்ளைகள் யாரோடு கன நேரம் இந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்றதை நாங்கள் தாய்மாராயிருந்து பார்த்து கவனித்து அந்த இளம் பிராயத்திலே சிருஷ்டி கத்திர நினைண்டு இப்ப வாலிப பிள்ளைகளா வந்தால் அவைகள் கொஞ்சம் மாற்றங்களை தெரித்தாலும் நாங்கள் அந்த ஜெபத்தினால தேவன் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேணும்னு சொல்லி இந்த வார்த்தை கூடாக எனக்கு வந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு இதை அறிவிச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.
1: ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ் அவர்களே. இன்றைய நாளிலே துதி ஆராதனை பாடல்களை ஏற்படுத்தி சங்கீதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சோஸ்திர பாடலை ஏறெடுத்து வேதத்தியான பகுதியை நடத்தினர் சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்கு பிறகு நாங்கள் செய்தியை கடந்து சொல்வோம். முதலாவது செய்தியை சிஸ்டர் சுகிருதா அராய் நோத் ஸ்ரீலங்கா கொடுக்க போறாள். அதுக்கு முதல் நான் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ. இன்றைய நாளிலே ஜெபிங்க, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 220 நாடுகள் 1987 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக பாடப்பாட்டு ஜெபித்து ஜெபிங்க, உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். Because you are seated on the throne, O God Almighty, in the name of Jesus, all things are possible. All things are possible to them that believe. Therefore, Lord, we can come into the throne of grace boldly. And you have given us, Lord, such privilege, Lord, to enter into the throne of grace. This very moment, Lord, even as Brother Mahendran has mentioned, Lord Jesus, 220 nations are now watching from 210 nations. Lord, nothing but your mercy and grace and power, O God, coming through your enablement of your favor upon this ministry, O God, that you have given to us, O God, right from morning, Lord Jesus, even as Brother Leslie and Sister Rita have been waking up early hours of the morning to bring forth Lord Jesus, to be enabling this radio program from radio for the radio gospel and the Kathangamam gospel radio, Lord, that is coming, Lord Jesus, at this very moment, coming into Nithya Valicham, Lord, and coming through, Lord, even as we are entering into these nations, Lord, with 1,900

0: Amen. Amen. Thank you, Sister Rajani Alangalamani, for your prayer. God bless you and the ministry. இதுவரை நேரமும் நாங்கள் துதி சோஸ்திரங்களை எடுத்தோம். சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ கனடா, சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, சிஸ்டர் ரஜினி அலங்கரமணி துதித்து ஆராதித்து பாடினோம். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்துக்கு வருபவர் பாஸ்டர் அம்மா சிஸ்டர் சுகிருத்யா, அதாவது அராலினோ ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கிற அதிகால வேலையிலே அவரை
1: recording stopped.
0: சங்கமா வானொலி
1: recording in progress.
0: நித்திய நேரத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த பாஸ்ரமாய் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சுகிருத்யா.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். மண்ணிலிருந்து உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் ஆசீர்வாதம். நேற்றைய நாளை செய்தி என்ன தொட்டது அதுக்காக நான் சொல்றேன். உங்களுக்கு 35 நிமிடங்கள் தருகிறேன். ஆறுதலாக ஆவியானவர் உங்களுக்கு செய்தியை கொடுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பாஸ்ரமா கூட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழிநடத்துங்களாமே.
2: ஆமேன், ஆமேன். ஒரு கணம் நாங்கள் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிற நாங்கள் ஆண்டவரிடத்திலையும் அன்றாடி சுபத்தினை உயரெடுத்து நாங்கள் தேவனுடைய வார்த்தை பகுதிக்குள்ளே கடந்து செல்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய உன்னதமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற 220 நாடுகளுக்கு ஆண்டவரே, எந்த நபர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்டாலும் அந்த நிலையில் அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்க போகிற ஆண்டவரே மிகுதியான ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் இந்த நாட்களில் எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவியானவர் நீங்க கிரியை செய்யும். அடிமையை உங்களோட கரத்துல வச்சு பாவீங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு மகிமை. அடுத்ததாக சங்கமம் வானொலியூடாக ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறதான இந்த குழுவினருக்கும் பிரதர் மகேந்திரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலும் மறுபடியும் ஒரு தடவை தேவ வசனத்தை பகிர்ந்தளிக்கும்படி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்கிறதான ஒரு தலைப்போடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். இதற்கு ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கப் போகிறோம். இதன் ஆதார வாக்கியமாய் 118 சங்கீதம் 18 வாக்கியம், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ நம்பிக்கையற்ற நிலைகள், எவ்வளவோ உபத்திரவம், போராட்டம், கண்ணீர் நிறைந்த பாதைகள், மரண கண்ணிகள், அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் அநேகமாயிரங்கள். அதிலும் விவரித்து அவர் சொல்கிற காரியம், என்னை இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடுவிலும் தெய்வம் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்தார். என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட இருந்தார் என்றதை போன்று இந்த பகுதியில் அவர் பாடியதை நாங்கள் அவதானிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தேவன் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். மனித வாழ்வு சாவுக்கு வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அந்த பாதையில் அவர் கடந்து சென்று அந்த இடங்களிலே அவர் தப்புவிக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்வில் எத்தகைய துன்பத்தை அவர் சந்தித்தார் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் சுருக்கமாய் நான் உங்களோடு முடிந்த அளவு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு நிலைகளை அதிகமாக நாங்கள் காண்கிறோம். ஒன்று, ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் அதிகரித்து எத்தகைய நிலைக்கங்களை கொண்டு போகிறது என்பதற்கு ரெண்டு நிலைகள் உண்டு. ஒன்று பாவ வாழ்வு, இன்னொன்று பாடுகள் நிறைந்த வாழ்வாய் இருக்கிறது. இவைகள் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எங்களை வேதனைக்கு உட்படுத்துகிறது. நாம் சிந்தனை செய்திருக்கவே மாட்டோம். அவைகள் நம்மளுக்கு படிப்பினையாக அமைந்து கொள்கிறது. சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள், துரோகங்கள் அத்தனை மிகுதியாயிருக்கிறது. இது வேதத்தில் அநேக பக்தர்கள் இருந்தாலும் இவர் தன்னுடைய இளமை காலம், அவருடைய பிறப்பு, அவருடைய வளப்பு, அவருடைய ஆட்சி முறைமைகள் எல்லாவற்றிலும் அதிகமான ஒரு துன்பத்தை பட்ட மனிதன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. அவர் இந்த பகுதியை சொல்கிற பொழுது ஆண்டவரினை அதிகமாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்கிற அந்த வார்த்தையை சங்கீதம் 23வது சங்கீதத்தோடு நான் ஒப்பிட்டு சற்று சிறிய விளக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அநேகரால் சிறு குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே இந்த 23வது சங்கீதத்தை அவ்வளவு மனனம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவ்வளவு மனனம் செய்யப்பட்ட ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எல்லாராலும் கவர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீத பாடல் இந்த 23வது சங்கீதம். இப்படி அதன் மகத்துவம் ஏன் இவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அந்த சங்கீதத்தில் காணப்படுகிற ஒரு மகத்துவமான செயல், சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை மெய்ப்பராக வர்ணனை செய்து எப்படி அவரை தான் அனுபவித்தேன், அந்த தெய்வம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் மெய்ப்பனாய் இருந்து அவர் கிரியை செய்தார் என்பதை வர்ணித்து தன் அனுபவத்தின் ஊடாக அவர் பேசுகிறார், அவர் பாடியிருக்கிறார். அதைத்தான் சற்று நாங்களும் இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஆராய்ந்து தேவ சமூகத்திலே இத்தகைய சங்கீதத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வத்திற்கு முதலிடம் கொடுத்து அவரை ஒரு மெய்ப்பனாக, சத்துருக்கள் நடுவில் எப்படி அவர் காப்பாற்றுகிற காவலனாய், ஒரு பாதுகாப்பான ஒரு பட்டணத்தை போல ஒரு பலன் நிறைந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். எங்களுக்கு பாருங்கள், இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை சந்தித்தார், ஏன் அவர் இப்படி பாட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இவருடைய பிறப்பிலேயே ஒரு பயங்கரமான சூழ்நிலை, அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். மிகுந்த வேதனை, மிகுந்த துன்பம். இவர் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். தாயால், தந்தையால், சகோதரங்களால் புறக்கணிக்கப்பட்டதை இந்த வேதத்தில் அநேக இடங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு வாழ்ந்திருக்கிற பொழுது புகழ்ந்து பாடுவார், தாழ்ந்திருக்கிற பொழுது அவரை உயர்த்தி பாடியிருக்கிறார். இப்படியான அவர் நடந்து போன சந்தர்ப்பங்கள் பல ஆயிரக்கணக்காயிருக்கிறது. இதிலே அவர் துன்பத்தை சந்தித்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் துன்பத்தின் அந்த விளிம்புகளை எப்படி அவர் அனுபவித்தார் என்கிற அந்த துடிப்புகளை குறித்து வர்ணனையாக பேசப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் தகப்பன், தாய், சகோதரன், மாமா, அது மட்டுமல்ல மனைவி, சொந்த பிள்ளை கூட ராஜ்யத்தை பறிப்பதற்காக அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வஞ்சகமாய் இந்த ராஜ்யத்தை பறிப்பதற்கு முயன்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு தடவை அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோலியாத்தை தாவீது முறியடித்து விட்டார். முறியடித்தவுடன் ஜனங்கள் எல்லாரும் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதோடு கூட சொல்லுகிறார்கள், தாவீது அதிகமான பேரை கொன்று விட்டார். தாவீதை புகழ்ந்து பாடின பாடல், தாவீதை உயர்த்தின அந்த தொனிகளை சவுல் ராஜா கேள்விப்பட்ட பொழுது காய்மகாரம் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. இந்த காய்மகாரத்தின் ஆரம்பம் அவரை கொலை செய்யும் அளவிற்கு தூண்டியது. இதனால் தாவீது ராஜா என்ன செய்கிறார், இந்த சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் வனாந்தரத்தை அனுபவிக்க நேரிட்டது. இந்த வனாந்தர பாதையின் அனுபவத்தை இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களோடு சற்று ஆராயலாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே மிக முக்கியமான ஒரு சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 23:26-27 வாக்கியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு சிறிய ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீமிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசியுங்கள், தாவீது இப்பொழுது அங்கே மலைக்கு அந்த பக்கத்திலே, மலையின் அந்த பக்கத்தில் தாவீதும் தாவீதுடைய படையும், இந்த பக்கத்திலே சவுலும் அவருடைய படைகளும். சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொன்று விட வேண்டும், தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் விரைந்து அவரை பிடிப்பதற்கு வளைந்து கொண்டு விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தாவீது யோசிக்கிறார். உங்களுக்கு தெரியும், 22 சங்கீதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார் அவர். அது மட்டுமல்ல, அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த உச்சக்கட்டத்தில் நின்று கொண்டு, ஐயோ எனக்கு ஏன் இப்படி நேர்ந்தது, அவர் யோசித்திருப்பார், என் கதை இனி முடிந்து போக போகிறது, இந்த படையிலிருந்து நான் தப்புவதற்கு இனி எந்த வழியும் இல்லை, அவர்கள் என்னை வளைந்து கொண்டு விட்டார்களே, நான் சாகத்தான் போகிறேன், என்னுடைய முடிவு வந்து விட்டது என்று சொல்லி அவர் பயந்து துன்பத்தோடு கூட கதறின காரியங்களை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது அப்படி சவுலும் அவருடைய படையும் வளைந்து பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் 27 வசனம் சொல்கிறது, அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதையும் அவருடைய படையையும் பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அங்கே ஒரு மகத்தான மாறுதலை உண்டாக்குறார் என்றுதான் நாம் கூற முடியும். அவரை பிடிக்க வகை தேடி கொலை செய்வதற்கு மிக ஆவேசமாய் வந்த சவுலின் படை வளைந்து கொண்டு பிடிக்க சமீபிக்கிற பொழுது ஒரு செய்தி வருகிறது சவுல் ராஜாவுக்கு, பெலிஸ்தர் படையெடுத்து நம் தேசத்தை பிடிக்க வந்து விட்டார்கள், உடனடியாக வாருங்கள், தாவீதோடு மினக்கிட வேண்டாம், அவரை பிடிக்க வேண்டாம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்ன செய்தியை கேட்டதும் சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீது இந்த இடத்தில் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், எவ்வளவு கதறல். நாங்கள் பின்னணியை பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, தாவீதோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி ஓடி விட்டார்களாம், சிதறி ஓடி விட்டார்கள். அதற்கு மேல் வசனம் 23:23 அங்கே நீங்கள் 22, 23, 24 வாக்கியங்களை படித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது, அவர் மாகோன் வனாந்தரத்தில் நின்றார் என்று சொல்லப்படுகிறது. மாகோன் என்றால் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிறது. அது ஜூதியா பாலைவனத்துக்கு போவதற்கு ஒரு நுழைவாயிலான இடமாய் இருக்கிறது. இவர் இப்பொழுது அந்த மாகோன் வனாந்தரத்தில் நிற்கிறார். அந்த மாகோன் வனாந்தரத்தில் நின்று, அந்த பிடிபட்டு விடுவேன், நான் அழிந்து போய் விடுவேன், எனக்கு மரணம் தான், இனி வாழ்வு வேறே வழி இல்லை என்று சிந்திக்கிற பொழுது தேவன் அந்த படியை திருப்பும்படி ஒரு காரியத்தை அங்கே செய்திருக்கிறார் என்று நாம் கூறலாம். அந்த இடத்திலே சவுல் திரும்பி போய்விட்டார். இப்பொழுது தாவீதுக்கு போறதற்கு ரெண்டு காரியம்தான் உண்டு அவருக்கு முன்பதாக. ஒன்று, தாவீது போக வேண்டும் என்றால் சவுல் ராஜா போன வழியாய்த்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அவர் போக வேண்டிய பாதை ஜூதேயா பாலைவனம். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும். ரெண்டு வழிதான் அதற்கு உண்டு. ஒன்று, அவர் திரும்பி சவுல் ராஜா போன வழியாய் போக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த ஜூதேயா பாலைவனம் என்கிற அந்த பாலைவனப்புக்கு நுழைவாயிலாய் இருக்கிற மாகோனில், மாகோனுக்கு ஊடாக அவர் ஜூதேயாவுக்குத்தான், ஜூதேயா பாலைவனத்திற்குத்தான் போக வேண்டும். அவர் தெரிவு செய்தது, ராஜாவின் பாதையில் நான் இனி போக முடியாது, போனால் நானாகவே போய் சிக்கிவிட நேர்ந்திடும், அதனால் நான் இங்கே ஜூதேயா பாலைவனம் வழியாக நான் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து தனிமையாய் போகிறார். நாங்கள் ஜூதேயா பாலைவனம் எப்படிப்பட்டது, இந்த பாலைவனத்தை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. ஜூதேயா பாலைவனம் என்றால் கொலை பாலைவனம், கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜூதேயா பாலைவனத்தின் அர்த்தம் கொலை பாலைவனம். ஏன் இந்த பாலைவனத்தை இப்படி சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு தெரியும், பாலைவனம் என்றாலே வறட்சி, அங்கே ஒரு நீரூற்றை காண முடியாது, அங்கே ஒரு செழிப்பு, எந்த காரியமும் பார்க்க முடியாது, வெறும் வெட்டாந்தரை வெளி. ஒரு நீரூற்றுக்களிலே இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் அங்கே இல்லை, அப்படி ஒரு கொடுகூரமானது இடம்தான் பாலைவனம். அதிலும் இந்த ஜூதேயா பாலைவனம் என்பது மிக மோசமான ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எல்லா பாலைவனங்களை பார்க்கிலும் இந்த ஜூதேயா பாலைவனம், கொலை பாலைவனம் எப்படிப்பட்டது என்றால் உஷ்ணம் நிறைந்த பாலைவனம், மிகுந்த வெப்பம், பயங்கரமான வெப்பம். அவதிலே நடந்து ஒரு மனிதனால் அவருடைய சருமங்கள் அதே வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு அவருடைய சரீரங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு வெப்பம் நிறைந்த பாலைவனமாய் இருக்கிறது. இரண்டாவது, அந்த பாலைவனத்தில் காணப்படுகிற விடியம் மண் சூறாவளி. அங்கே மண் சூறாவளி புயல் ஒன்று வருமா, அந்த மண் சூறாவளி புயல் வரும் பொழுது முழு இடமும் இருளடைந்து போய்விடும். ஒரு சூரிய வெளிச்சத்தை அங்கே பார்க்க முடியாது, எல்லாம் முழுவதும் இருள் காடாய் மாறிவிடும், மிகுந்த இருளாய் எல்லாம் மாறி, எங்கே போவது, எதில் நடப்பது, எப்படி அந்த அந்த பாதையில் நகர்வதென்று தெரியாத அளவுக்கு எல்லாம் இருண்டு போய்விடும். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண இருள் நிறைந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க முடியும்? அந்த இருளுக்குள் நாங்கள் இருக்கிற பொழுது எங்களோட கால்நடைகள் எங்கே போகிறது என்று அறியாமல் அங்கு மிங்கும் நாங்கள் அலைமோதி இருப்போம் அல்லவா? அதை பார்க்கிலும் ஒரு மோசமான நிலை, முழுவதும் இருண்டு போய்விட்டது, மண் சூறாவளி புயலாய் மாறி அடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாலைவனத்திற்கு ஊடாக இந்த தாவீது தனிமையாய், சட்டம் தனி ஒரு மனிதனாய் அவர் போகிறார். எத்தனை வேதனையான ஒரு அனுபவம் அதுதான் அவர் சொல்லுகிறார். என்னை வெகுவாய் தண்டித்தும், நான் சாவுக்கு அங்கே சமீபித்த பொழுதும் என் தேவன் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடாமல் என்னை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இந்த வனாந்திர பாதையிலே மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டு, ஒரு பக்கம் உஷ்ணம், ஒரு பக்கம் மண் சூறாவளி புயல் அடித்து கொண்டு இருக்கிறது, ஒரு கண் பார்வை ஒன்றும் தெரியவில்லை, என் பாதை எங்கே என்று புரியவில்லை, எதில் போகிறேன், எதில் பயணிக்கிறேன் என்று ஒன்றும் விளங்கவில்லை, முழுவதும் இருண்டு போய் கிடக்கிறது. அந்த இருள் நிறைந்த இடத்திற்கூடாக அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது, இந்த பாலைவனத்தின் காரியம் சிறிய கற்பாறைகள் அங்கே இருக்குமா. அந்த கற்பாறைகள் இருக்கிற பொழுது இவருக்கு எங்கே எப்படி போவதென்று பாதை சரியாய் புரியாது, அதனாலே அவர் போகிற பொழுது அந்த கற்பாறைகள் அவரை கிழித்து காயப்படுத்தி கொண்டிருக்குமா. மிகுந்த சரீர உஷ்ணம், கடும் வெப்பம், அது மட்டுமல்ல மண் சூறாவளி புயல் அடித்து இருண்டு போய் கிடக்கிறது, சிறிய கற்பாறைகள் கிழித்து காயங்கள் அங்கே ஏற்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது, மிகவும் களைப்பு சரீரத்தில். ஐயோ, என் கதை முடிய போகிறது, எனக்கு சாவு சமீபித்து விட்டது, கண்கள் எல்லாம் இருளாய் இருக்கிறது, ஒரு பாதையில் என் பயணத்திற்கென்று ஒரு மனிதன் எதுவுமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கலங்கி பாதையில் நடந்து கொண்டு இருந்தாராம். நடந்து கொண்டு போகிற பொழுது திடீரென்று தண்ணீரின் சலசலப்பு சத்தம் ஒன்று கேட்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டு அந்த கடினமான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சலசலப்பான சிறிய ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் யோசித்திருப்பார், ஐயோ மறுபடியும் சவுலின் படைகள் என்னை துரத்திக் கொண்டு வந்து விட்டார்களோ, திரும்பி என்னை அவர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்களோ, நான் வசமாய் மாட்டிவிட்டேன் என்று யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீரின் பக்கமாய் அவர் கண்களை திருப்பி பார்க்கிறாராம். அன்பு பிள்ளைகளே, அந்த வனாந்தர பாதையின் முடிவிடமாகிய இடத்தை அவர் சமீபித்து விட்டார். அவருடைய கண்கள் அப்படியே களைப்பனாலும் இருளினாலும் சூழ்ந்து போயிருந்தது. இப்பொழுது ஒரு சலசலப்பு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன, அந்த சத்தத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களும் பலவிதமான துயரங்களும் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே மிகுந்த வேதனை, வெப்பத்தை போல சுட்டரிக்கும் சூரியனின் அந்த சூடை போன்று எங்களோட வாழ்க்கையை அழிக்கத்தக்க அநேக காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். மண் சூறாவளியை போன்று மிகவும் பயங்கரமான புயல்கள் எழும்பி அந்த இருண்ட சூழ்நிலைகள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கற்கள் கிழித்ததை போல இன்றைக்கு அநேகருடைய பழி சொற்கள், அநேகருங்கட வாழ்க்கையிலே வந்ததான கொடுத்ததான நிந்தனைகள், அந்த நிந்தனைகளின் நிமித்தம் தலை நிமிர முடியாதபடி களைத்து போன சந்தர்ப்பங்கள் எத்தனை. எனவே இன்றைக்கும் அன்றைக்கு தாவீதை போல நானும் நீங்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை போன்று தன்னுடைய வாழ்வில் அவர் அங்கே மிகுந்த அங்கே கஷ்டங்கள் கடினமான கட்டங்களுக்குள் நடந்ததை போல நானும் நீங்களும் இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஆகார். ஆகார் என்றாலே அலைந்து திரிந்தவள் என்றது அர்த்தம். அந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் அலைச்சலை தவிர அவள் கண்டது ஒன்றுமில்லை. எஜமானை நம்பினால், எஜமாட்டியை நம்பினால் அவர்கள் ரெண்டு பேரும் ஏமாற்றம் கொடுத்தது போல ஒரு பிள்ளையை கொடுத்து ஒரு திருத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்தில் போகிறாள், வனாந்திரத்தில் நடந்து போய் தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, கொண்டு போன ஆகாரம் முடிந்து விட்டது. இந்த மகள் அலைந்து திரிந்து வனாந்திரத்தின் வழியாய் போகிறாள். அலைந்து திரிந்தாள், குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுதாள். குழந்தையை ஒருபுறம் கிடத்தி விட்டு மறுபுறம் போய் அழுகிறாள். ஐயோ இந்த வனாந்தரம் கொடுமையாயிருக்கிறது, கடுமையாயிருக்கிறது, என் பிள்ளையை கொல்ல போகிறது என்று கதறினாள். நான் சாகிறதை பார்க்க முடியாது, என் பிள்ளை சாகிறது, இதை பார்க்கில் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்திருப்பாள். அவள் அலைந்து திரிந்தாள், அழுதாள், அழிவின் விளிம்பில் நின்றாள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் காண்கிற தேவனாகிய அந்த தெய்வம் வெளிப்படுகிறார். ஆகாரே என்று அன்றைக்கு அழைத்த தேவன் இப்பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அந்த தாயின் கண்ணீரை தேவன் பார்த்தார். தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடித்த அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு எந்த தாய் எந்த பிள்ளைக்காக அழுதாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி. அந்த எந்த பிள்ளைக்கு இந்த தாய் தான் சாக வேண்டும் என்று நினைத்தாளோ, எந்த பிள்ளைக்காக இந்த தாய் அழுதாளோ, எந்த பிள்ளையை கொண்டு அவள் அலைந்து திரிந்தாளோ, அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டார். அது ஒரு வனாந்திரமான இடம், அது மிகுந்த வேதனை நிறைந்த இடம், ஒரு துளி தண்ணீரை காண முடியாத ஒரு இடம். தேவன் அந்த பெண்ணின் சத்தத்தை கேட்டது என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். அவள் எதற்காக எந்த காரியத்துக்காய் போராடினாளோ அந்த பிள்ளையின் சத்தத்தை தெய்வம் கேட்டு ஒரு நீரூற்றை தேவன் காண்பித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார், கர்த்தர் அவனோடு தெய்வம் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் புலம்பி இருக்கலாம், உங்கள் பிள்ளைக்காக இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம்.
3: இன்றைக்கு எங்கள் தேவனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவனை வாழ வைத்தவர், அவனுக்கு ஒரு பெரிய ஜாதியாய் மாற்ற அவனுடைய கைகளை பிடித்து நடத்தின அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அந்த அதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் கண்டேன், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயரிட்டாள். எத்தனை மகிமையான ஒரு அனுபவம். இன்றைக்கும் நாங்கள் மறைவிடங்களிலே துக்கித்துக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கலாம், எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வனாந்திரத்திலும் ஒரு வழியை உண்டாக்குற வல்லமை உள்ள கடவுள். அதனால் தான் ஆகாரின் கண்ணீரை பார்த்து, குழந்தையின் கதறலை கேட்டு தேவன் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றை உண்டாக்கி அந்த பெண்மணி அந்த நீரூற்றை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தாள். அந்த நீரூற்றில் அவர்கள் தண்ணீரை குடித்து பிழைத்து கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நீரூற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீரூற்றை காணும்படி ஆண்டவர் இந்த காலையில் அனுக்கிரகம் செய்கிறார். இதை அப்படியே சிந்தனை செய்து கொண்டு தாவீதின் பக்கமாய் மறுபடி வருவோம். தாவீது மிகுந்த வேதனையோடு அவர் அங்கே ஜூதேயா பாலைவனத்திலே இவ்வளவு மோசமான நிலைகளையும் சந்தித்து கொண்டு அவர் நடந்து வந்தார். சலசலப்பின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார், படையா? இல்லாவிட்டால் இங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் என்னை சூழ்ந்து விட்டதா என்று பார்க்கிற பொழுது அங்கே ஒரு ஆடு அமைதியான நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கிறதை அவர் பார்க்கிறார். அந்த ஆடு அந்த அமைதியான தண்ணீரை ஓடிக்கொண்டிருக்க அந்த தண்ணீரை அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக உற்று கவனிக்கிறார். அதில் ஒரு மேய்ப்பெண் நின்று அந்த ஆட்டை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த தண்ணீர் நீர்நிலையிலே கொண்டு வந்து விடுகிறது. அந்த நீர்நிலைதான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அந்த என்கேதி என்கிற அந்த நதியருகில் அங்கே வந்து தாவீது சேர்ந்து விட்டார். ஜூதேயா பாலைவனத்தை கடந்து என்கேதி என்கிற அந்த நீரூற்றண்டையில் இப்பொழுது தாவீது ராஜா நின்று கொண்டிருக்கிறார். நிற்கிற பொழுதுதான் அந்த ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடித்து அந்த அமைதியான சத்தம் அந்த மென்மையான நீரோடும் அங்கே சத்தத்தை கேட்டு அந்த கண்களை ஏறெடுக்கிற பொழுது மேய்ப்பெனை பார்க்கிறார். யோசிக்கிறார், இந்த ஆட்டை நடத்தி வந்த ஒரு மேய்ப்பெண் நல்ல நிலையை கொண்டு வந்து சேர்த்த அந்த மேய்ப்பெனை பார்க்கிறார். அது அழகாய் தண்ணி குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். கண்கள் தெளிந்து அவ்வளவு துக்கத்தையும் மறந்து அவர் யோசிக்கிறார், இவ்வளவு கடினமான வனாந்தரத்தில் நான் நடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றின ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஆடு மேய்த்த அனுபவம் நன்றாய் இருக்கிறது. ஆடுகளை பற்றி தெரியும், மேய்ப்பெனை பற்றி நன்றாய் தெரியும். இந்த ஆடு பாருங்க, ஆட்டுக்குட்டியில எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தேக்க நீர்கள், அதிலே அது ஒரு நாளும் தண்ணீர் குடியாது தேக்க நீரிலே. அது மட்டுமல்ல, வேகமாய் பாய்ந்து தெறிக்கிற அந்த தண்ணீர்களையும் அது குடியாது. ஆட்டுக்குட்டியில் ஒரு சிறப்பான பழக்கம், அமைதியான நீர்நிலைகளில் தான் அந்த தண்ணீரை குடிக்கும். அப்படித்தான் அது குடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக அந்த மேய்ப்பெனை அவர் பார்க்கிறார். தாவீது தன் கண்களை சற்று விரிவாய் திறந்து அவர் அப்படியே பார்த்து அந்த தண்ணீரை அள்ளி முகத்தில் கழுவிக்கொண்டு அந்த மேய்ப்பெனை பார்க்கிற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன், நான் தாழ்ச்சி அடியேன், என்னை நடத்தி கொண்டு வந்தது என் மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என்னுடைய மேய்ப்பர், என்னை வழிநடத்தினது என் கடவுள், அந்த யெகோவா தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை மேய்ப்பனை போன்று இந்த பாலைவனம் என்னை கொன்று அழித்து விடாதபடி, என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி, என் கேதி என்கிற அந்த அழகிய நீர்நிலைகளிலே அந்த பசுமையான புல்வெளியை காணும்படி கொண்டு வந்து என்னை விட்ட என் மேய்ப்பர் என்று சொல்லி கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அழகிய பாடலை தேவனுக்கு ஏறெடுக்கிறார். சற்று இந்த என்கேதியை குறித்து நான் அதிலே காணப்பட்ட சிறப்பான 5 விடயங்களை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். அதில் முதலாவது, இந்த என்கேதி நதி, இந்த நீரோட்டம், இந்த நீரூற்றிலே எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று நீங்கள் பாருங்கள். என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டிகளின் ஸ்தலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது, அது பசுமை நிறைந்த இடம். எங்கே அதிகமான தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கிறதோ அதை சூழ ஒரு பசுமையான புல்வெளிகள் இருக்கும். அழகான அங்கே அந்த நீர்நிலைகளின் நிமித்தம் அழகிய மரங்கள், செடிகள் அழகாய் அங்கே வளர்ந்து அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருக்கும் ஒரு அழகிய அருமையான பசுமையான இடம்தானாம் என்கேதி. இரண்டாவது, இது மிக பெரிய ஒரு நீரூற்று, இந்த மிகுந்த ஒரு பெரிய நீரூற்றாய் இது காணப்படுகிறது. இந்த நீரூற்றாய், அந்த மிகுந்த பெரிய நீரூற்றாய் அது காணப்படுவதனால் அநேக மேய்ப்பர்கள் வந்து அந்த தங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அங்கேதானாம் அமைதியான அந்த நீர்நிலையிலே தண்ணீர் குடிப்பதற்கு வழிநடத்தி கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அங்கே அந்த நீரூற்றிலே சூழ இருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது, அங்கே ராஜாக்கள் உண்ணத்தக்க சுவை மிகுந்த பேரீச்ச மரங்கள் உண்டாம். அங்கே என்ன காணப்படுகிறது? ராஜாக்கள் உண்ணத்தக்க பேரீச்ச மரங்கள் காணப்படும். அவ்வளவு சுவையாய் இருக்குமாம் அந்த அந்த பகுதியில இருக்கிறதான பேரீச்சம் பழங்களின் சுவை மிகுதியாய் இருக்கும். அந்த சிறப்பான நிலமான சுவை நிறைந்த பழங்களைத்தான் ராஜ போஜனத்திலே வைக்கப்படுமாம். என்கேதியில் உள்ள அந்த பேரீச்சம் பழங்களைத்தான் ராஜாக்கள் உண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது, பேரீச்ச மரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதை போல அடுத்தது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளது. அழகிய திராட்சை தோட்டங்கள் அங்கே பறந்து கிடக்குமா, அதிகமான அழகிய தோட்டமாய் இந்த திராட்சை தோட்டமும் அந்த இடங்களை சூழ காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, அங்கே ஒலிவத்தோப்புள்ள இடம் ஒலிவத்தோப்புகள் அதிகமாய் பறந்து கிடக்கும். ஒலிவ எண்ணெய்களை எடுப்பதற்கு அங்கே வந்து அநேகர் அதை பறித்து கொண்டு காரியங்களை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு பசுமையான பேரீச்சம் மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் நிறைந்த இடம்தான் என்கேதி என்று சொல்லப்படுகிறது. இந்த என்கேதியை பார்த்து இவைகளை ரசித்து இவைகள் நடுவில் நின்று கொண்டு அந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை நடத்துவது, அந்த ஆட்டுக்குட்டிகள் அழகாய் தண்ணீர் கொடுப்பது, அது பசுமையான இடத்தில் செழிப்பான இடத்தில் நின்று மகிழ்வதை அந்த கடினமான வழிகளுக்கூடாய் கண்ட தாவீது என்கிற பக்தன் தான் பாடுகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி உடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அபிஷேக தைலத்துக்கு பாவிக்கப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய் இவைகளை எல்லாம் வர்ணித்துத்தான் அழகிய பாடலை பாடுகிறார். எனக்கு போஷிக்கிறேன், எனக்கு அமர்ந்த தண்ணீர் தருகிறேன், என்னை பசுமையான புல்வெளியில் என்னை அங்கே அமர்த்தி என்னை அழகு பார்க்கிறேன். எனக்கு நேரிட்டு வந்த அந்த சத்துருக்களின் கொடிய பாதகங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் அவர் பாடுகிறார். இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகம் ஒரு அழகியான வர்ணனையோடு அவருக்கு பாடுவதற்கு இந்த காரியங்கள் அவருக்கு படிப்பினையாயிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் மரித்து அழிந்து கெட்டு போகாதபடி எங்களை அந்த மரண உபாதையில் இருந்து எடுத்து மிக செழிப்பான என்கேதி போன்ற இடத்திற்கு தெய்வம் கொண்டு போய் நடத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் எங்கள் நடுவில் இருக்கிறார். இதை வர்ணித்து பாடின சங்கீதக்காரன் தாவீதின் அனுபவத்தை மிக அழகாய் குறுகிய நேரத்தில் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதை அப்படி ஒப்பிட்டு கொண்டு வந்து ஜோவான் புஸ்தகத்தோடு நான் தொடர்பு படுத்த விரும்புகிறேன்.